நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 அஸ்வின மாதம் 2 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 24 தேதி இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 48 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலவரசைதா நாளொரு குரல். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒப்பொரு அறிதல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். ஆம்னேயர்களே, ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். 212வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமே சந்திரகாந்தம் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மணத்தக்காளி கீரை குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், இருளில் ஒளிரும் ஆபத்து தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். இன்று காலை 7 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் தகப்பன் சாமி சிறுகதை எழுதி வழங்குபவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கின்ற எஸ் பாண்டியன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, டெம்னீஷியா மனதி நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02-8:30 தகவல் தளம். 9 அரங்கி செய்யில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று காலை 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள். நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி அவர்கள். பகல் 12 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் விபி கிராம், விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜ்விகா மிஷன் மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. இந்த இரு நிகழ்ச்சிகளும் 102.8 FM ரெயின்போவிலும் இதே நேரத்தில். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் ஜி ஸ்ரீராம் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4 கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை தேவா. கதை திரைக்கதை வசனம் மணிவாசகம். 5 பொன்மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தின நிகழ்ச்சி. 6 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00-7:15 வரையிலும், பின்னர் 8:00-8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில்

0: பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜெய ரமேஷ் அவர்களின் உரை, எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 நாடகமலர், என் கண்ணில் பாவை அன்றோ நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அவிநாசி முருகேசன் அவர்கள், அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 10 20th ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:05, இரவு 9:11-11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 காலை மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்கள் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10-11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று காலை 7:30 வணக்க மக்களை, 8:02-8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்போம் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பும். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. பிற்பகல் 2:15 2:45 வரை உதிரா பூக்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். 2:45 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும், அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே மனோஜ். प्रधानमंत्री नरेंद्र मोदी आज वीडियो कॉन्फ्रेंस के माध्यम से सेवा संकल्प अभियान के अंतर्गत वडनगर से वाराणसी तक सेवा यात्रा कर रहे प्रतिभागियों से संवाद करेंगे। इस दौरान सेवा यात्री प्रधानमंत्री के साथ अपनी यात्रा के अनुभव साझा करेंगे। इस यात्रा का उद्देश्य युवाओं की भागीदारी और जन सेवा को विभिन्न क्षेत्रों के लोगों से जोड़ना है। सेवा यात्रा 17 सितंबर को शुरू हुई थी। ये प्रधानमंत्री नरेंद्र मोदी के सार्वजनिक जीवन के 25 वर्ष पूरे होने के अवसर पर चलाए जा रहे व्यापक सेवा संकल्प अभियान का हिस्सा है। विदेश मंत्री डॉक्टर सुब्रमण्यम जयशंकर ने सेंट लूसिया के विदेश मंत्री अल्वा बैप्टिस्ट के साथ संयुक्त राष्ट्र सुरक्षा परिषद में सुधार के मुद्दे पर विकासशील देशों के अंतर क्षेत्रीय समूह L69 की परामर्श बैठक की सह अध्यक्षता की। बैठक को संबोधित करते हुए डॉक्टर जयशंकर ने कहा कि दुनिया में हो रहे अभूतपूर्व बदलावों का सबसे अधिक असर ग्लोबल साउथ के देशों पर हो रहा है और संयुक्त राष्ट्र इन अपेक्षाओं पर नहीं उतर पा रहा है। उन्होंने कहा कि मौजूदा संघर्षों और अंतर्राष्ट्रीय शांति तथा सुरक्षा के लिए खतरों से निपटने में संयुक्त राष्ट्र सुरक्षा परिषद की असमर्थता की में सुधार की आवश्यकता है। उन्होंने कहा कि सुधार में लगातार देरी से लंबे समय से चली आ रही असमानता बनी रहती है। डॉक्टर जयशंकर ने कहा कि L69 और C10 के सदस्य संयुक्त राष्ट्र सुरक्षा परिषद में सुधार के प्रयासों को आगे बढ़ाने के लिए मिलकर काम कर रहे हैं। भारत ने ओमान के पूर्वी तट के पास वाणिज्यिक पोत MV कैप डाओ पर कल हुए हमले की निंदा की है। विदेश मंत्रालय ने बताया कि पोत पर सवार 20 भारतीय नाविकों में से 19 को सुरक्षित बचा लिया गया है, जबकि एक भारतीय नागरिक की मृत्यु हो गई। मंत्रालय ने मृतक के परिवार के प्रति संवेदना व्यक्त की है। विदेश मंत्रालय ने कहा कि ओमान में भारतीय दूतावास स्थिति पर लगातार नजर रख रहा है और भारतीय नाविकों की जल्द स्वदेश वापसी के लिए ओमान के अधिकारियों के साथ समन्वय कर रहा है। मंत्रालय ने ओमान के अधिकारियों के सहयोग के लिए उनका आभार व्यक्त किया। राजस्व खुफिया निदेशालय

0: मुख्यमंत्री कृषक समृद्धि योजना, दी इंटरेस्ट रेट ऑन लोन्स प्रोवाइडेड टू फार्मर्स थ्रू दी उत्तर प्रदेश कोऑपरेटिव ग्राम्य विकास बैंक हैज बीन रिड्यूस्ड फ्रॉम 11% टू 6%. The Ministry of Finance has informed that all public sector banks and regional rural banks will remain open on Sunday, 27th September. The ministry said that this step has been taken in view of the proposed three-day nationwide bank strike called by the United Forum of Bank Unions from 28th to 30th of this month, coinciding with the preceding weekend holidays of 26th and 27th September. It said that the Reserve Bank of India has granted approval for all bank branches, offices, ATM link branches and currency chests to remain fully operational on Sunday. The Election Commission has said that all the decisions, including the electoral roll revision, were taken unanimously. The Commission informed that it has taken numerous decisions, introduced around 40 new initiatives and undertaken many electoral reforms, including special intensive revision in the recent months across the country. The Enforcement Directorate, ED, has initiated search operations at 26 places across Delhi, Mohali, Chandigarh, Panchkula and Ludhiana in a case related to Tirupati Infra Projects Private Limited. The operations are being carried out under the Prevention of Money Laundering Act. Reigning world champion D. Gukesh and R. Pragnananda registered victories as India defeated England 2.5 to 1.5 in round 7 of FIDE Chess Olympiad in Samarkand yesterday. Gukesh and Pragnananda secured wins for India, while Arjun Erigyasi was held to a draw by veteran Michael Adams. Prime Minister Narendra Modi has congratulated Anantjeet Singh Naruka, Bhavtek Singh Gill and Mehraj Ahmed Khan on winning the bronze medal in the men's ski team event. Sharing a social media post, Mr. Modi noted that their focus and teamwork have been exemplary. He also extended best wishes to them for their future endeavours. And that is the end of this news bulletin.
1: நேரம் நேரம் நேரம் நேரம் நேரம் காலை 6:10. இனி கேட்கலாம்
2: இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர். ஆடை நழுவும் போது கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்கிறதோ, அதை போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது யோசிக்காமல் ஓடி சென்று உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நம் தமிழ் இலக்கியத்தில் நட்புக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே கவிதைகள் மூலமும் குணங்கள் மூலமும் நட்பு வளர்ந்து கடைசியில் தன் நண்பனுக்காக வடக்கிருந்து உயிர் துறந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு இன்றும் உலக பேர் ஆச்சரியம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது முகம் மட்டும் அலரும்படி சிரித்து பேசுவது நட்பல்ல, மனமும் மலரும்படி உள்ளன்போடு நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். விவிலியத்தில் தாவீது யோனத்தான் ஆகிய இருவருக்கும் இடையேயான நட்பு வரலாற்றின் மிகச்சிறந்த தூய்மையான ஆழமான நட்பிற்கு இலக்கணமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் இவர்களின் நட்பு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு சவுல் ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார். அங்கே சவுலின் மகனான இளவரசர் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் என்கிறது விவிலியம். யோனத்தான் ஒரு இளவரசராக இருந்த போதிலும் தாவீது மீது கொண்ட அன்பினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் இளவரச தகுதியை குறிக்கும் உடை, பட்டயம், வில், கச்சை ஆகிய அனைத்தையும் தாவீதுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். இது யோனத்தானின் சுயநலமற்ற அன்பை காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதின் புகழை கண்டு பொறாமைப்பட்டு அவரை கொல்ல முயன்றார். சவுலுக்கு பின் யோனத்தான் தான் ராஜாவாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதை

0: அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை யோனத்தான் உணர்ந்திருந்தார். தன் அரியணையை விட தன் நண்பனின் உயிரும் கடவுளின் சித்தமுமே முக்கியம் என்று கருதினார். தன் தந்தை சவுல் தாவீதை எப்படி கொல்ல திட்டமிடுகிறார் என்பதை யோனத்தான் ரகசியமாக கண்டறிந்து தாவீதை எச்சரித்து அவருடைய உயிரை காப்பாற்றினார். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் சந்தித்து அழுது விடைபெறும் காட்சி விவிலியத்தின் மிக உருக்கமான பகுதிகளில் ஒன்றாகும். யோனத்தான் போர்க்களத்தில் மரித்த போது தாவீது மிகுந்த துயரமடைந்து புலம்பல் பாடினார். பின்னர் தாவீது ராஜாவான போது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கின்படி யோனத்தானின் முடமான மகனான மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு அவனுடைய சொத்துக்களை திருப்பி தந்து தன் சொந்த மகனைப் போல தன் பந்தியிலேயே என்றும் உணவருந்த செய்தார். உலகளாவிய இலக்கியங்களில் உண்மையான நட்பிற்கு இது இன்றும் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றனர். வழியில் ஒரு வாக்குவாதம் வர ஒரு நண்பன் மற்றவனை அடித்து விட்டான். அடி வாங்கியவன் மணலில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான் என்று. அடுத்த நாள் அவன் ஆற்றில் மூழ்கப் போன போது அதே நண்பன் அவனை காப்பாற்றினான். இப்போது அவன் ஒரு பாறையில் செதுக்கினான், இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. நண்பன் கேட்டான், ஏன் மணலிலும் பாறையிலும் எழுதினாய் என்று. அவன் சொன்னான், துரோகங்களை காற்று வீசினால் அழியும் மணலில் எழுத வேண்டும், உதவிகளை என்றும் அழியாத பாறையில் எழுத வேண்டும் என்று. நண்பர்களின் சிறு தவறுகளை மறந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்வோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறது விவிலியம். நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நண்பனை கொண்டே நம்மை மதிப்பார்கள். நல்ல நட்பை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலர் செய்த நேரம் 6:15.

புதிய நாளின் தொடக்கத்தில் முன்னேற்றத்திற்கான படிகளை எடுத்து வைக்க இறைவனின் நாமங்களை துணித்து வரங்கும் இது தெய்வீக ராகம். தொடக்கமாக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

அமைதியின் ஸ்வரூபம் சாயின் கீதம் ஒலித்தது செவிகளில். நேரம் 6:22:23 நொடி. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக மின்மினி பாடியது.

இயேசுவின் நாமங்கள் பல ஒலித்தது பாடல் வழி வணங்கி மகிழ்ந்தோம். தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக ஹஜிய சையது அலி குரலில்.

குரு மகான் ஸ்ரீ ராகவேந்திரின் தரிசனம் மனக்கண்களில் காண செய்து இந்த பாடலோட தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 7 நாள் வியாழக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். மணத்தக்காளி கீரை குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: சைக்கிளில் வர்றதை பார்த்தா நம்ம கருத்த மூத்து தான். ஆனால் ஆள் முன்ன மாதிரி வேகமாக மிதிச்சுட்டு வராமல் சைக்கிளில் பொறுமையாக வராப்புல, என்ன காலையிலேயே ஏதாவது சோகமாக இருக்காரா?
1: ஆராரிரோ
0: கத்தமுத்து, ஏப்பா கத்தமுத்து நில்லுப்பா.
2: ஓ காத்தமுத்தா, நிற்கிறோமா நிற்கிறோமா.
0: என்னப்பா குரலில் ஒரு சுரத்தே இல்லை, என்னாச்சு?
2: காத்தமுத்தா, ரெண்டு நாளாக எங்கள் வீட்டில் அசைவ சாப்பாடுப்பா. என் பையன் அது சாப்பிட்டதால தான் என்னவோ தெரியல, நைட்லேருந்து வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு கத்துறான் அழறான்.
0: எப்பா ஏதாவது வயிற்றில் புண்ணாக இருக்கும்பா, குடல் புண்ணுக்குன்னு வந்திருக்கோம், காரம் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க.
2: காதமுத்தா, அசைவ சாப்பாடுன்னா காரம் சேர்க்காதமா சாப்பிட முடியுமாண்ணா?
0: எப்பா காரம் அதிகமானது தான்ப்பா இந்த உன் பையனுக்கு உடம்பு செல்லாமல் போயிருக்கு.
2: அப்படியே சொல்கிறான்.
0: சரி, அதுக்கு நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க?
2: வயிற்று எரிச்சலுக்கு மருந்து வாங்கலான்னு போயின்னுக்குறேன்ப்பா.
0: இதுக்கெல்லாம் போய் மருந்து வாங்கி சாப்பிடணுமா? நம்ம கிராமத்திலே நம்மளை சுற்றி ஒரு கீரை இருக்குது, அந்த கீரையை சாப்பிட்டா இந்த குடல் புண்ணு, வாய் புண்ணு, உடல் உஷ்ணம், அப்புறம் வயிற்று வலியெல்லாம் இருக்குதுல்ல, அது மலச்சிக்கல் பல இதை வந்து தவிர்க்கக்கூடியதுப்பா அந்த கீரை.
2: நம்மளை சுற்றி எந்த கீரை இருக்குதுப்பா அதா?
0: எப்பா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கீரைப்பா அது.
2: என்ன கீரை?
0: மணத்தக்காளி கீரைப்பா.
2: என் வீட்டு தோட்டத்திலே இருக்குதுப்பா மணத்தக்காளியா?
0: ஏப்பா மணத்தக்காளி பக்கத்திலே இருக்குல்ல.
2: ஆமாம்,
0: அந்த மணத்தக்காளியை எடுத்து சமைச்சு உன் பையனுக்கு

0: கொடுத்துட்டு வா.
1: சரியா?
0: வயிற்று வலி, இந்த வயிற்று புண்ணா இருக்குது, குடல் புண்ணு, இதெல்லாம் சரியாயிடும்பா.
1: சரியாகுமா?
0: ஆமாப்பா. நாம இயற்கையிலேயே இருக்கக்கூடிய மணத்தக்காளியை நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆனால் டவுனில் போய் பாரு, எல்லா கீரையும் கட்டுக்கட்டாக விற்கிற மாதிரி மணத்தக்காளியும் கட்டு போட்டு விற்கிறாங்க.
1: ஆமாம், காத்த முத 20 ரூபா ஒரு கட்டுங்கிறாங்க.
0: அது தெரியுதுல்ல, மணத்தக்காளியை நாமளே வந்து தனியாக சாகுபடி செஞ்சு நல்ல லாபம் அடையலாம்ப்பா.
1: ஓ, சாகுபடி செய்யலாமா?
0: எப்பா தனியாக சாகுபடி செஞ்சு அதனாலேயே கார் வாங்கினவங்களாம் இருக்காம்பா.
1: அடடா, இது செய்யாமல் போயிட்டோமே இவ்வளோ நம்ம.
0: தாராளமா செய்யலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: நீ உன் பையனுக்கு இன்னைக்கு மணத்தக்காளிய சாம்பார் வச்சு கூடு, பொரியல் வச்சு கூடு, எப்படி வேணாலும் அவனுக்கு சாப்பிட கூடு.
1: சரி சரி.
0: ஆனா மணத்தக்காளி சாகுபடி செய்யறதையும் மறந்துடாத.
1: ஓ காதுமுத்தா, நீ சொன்ன மாதிரி மணத்தக்காளி கீரை இன்னைக்கு சமைச்சு கொடுக்குறாங்க என் பையனுக்கா. வா, வேப்ப மரத்தாட்டில உட்காந்து பேசுவான், அதை பத்தி கொஞ்சம் எனக்கு விவரமா சொல்லு.
0: சரிப்பா, நான் அப்படி உட்காரப்பா, நீ அப்படி ஏத்தப்பல உட்காருப்பா.
1: சரி சரி சரி. காதுமுத்தா, இந்த மணத்தக்காளி கீரை எப்படி சாகுபடி செய்யறது, எல்லா மண்ணிலையும் வருமா, விதை அளவு, வேற என்னென்ன தொழில்நுட்பங்கள், அது எல்லாத்தையும் பத்தியும் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: மணத்தக்காளி அப்படிங்கறத மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்புறம் அதுலயே கருப்பு மணி தக்காளின்னு இருக்கு, மிளகு தக்காளி, அப்புறம் சுக்குட்டி கீரை, அப்புறம் சில பேர் மணல் தக்காளி இப்படி கூட சொல்லுவாங்க. இது எல்லாம் ஒரே கீரை தான்.
1: ஓஹோ.
0: சத்துன்னு பார்த்தோம்னா நிறைய மருத்துவ பண்புகள் இதில் இருக்குது. நாம உணவுல அப்பப்ப சேர்த்துக்கிறது நல்லதுப்பா.
1: சரி சரி சரி.
0: நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பயிர் செய்யலாம்.
1: ஆமாங்க அதுமொத்தம், மணத்தக்காளி இல்லாத ஊரே இல்லைன்னு கூட சொல்லலாம்.
0: ஆமாப்பா, பல இடத்துல வீடை சுத்தி தோட்டத்துல, வாய்க்கா வரப்புல, ஏரிக்கரை ஓரத்துல, எல்லா இடத்துலயும் தானாவே முளைச்சு கிடக்கும்பா.
1: காத்துமொத்த, மணத்தக்காளி சாகுபடி செய்யணும் வந்துட்டா எந்த பருவங்கள் ஏத்த பருவம், அதை பத்தி சொல்லலாம்.
0: அனைத்து பருவத்திலையும் செய்யலாம், ஆனா டிசம்பர் மாசம் ஏத்த பருவம்பா. மணலை தவிர்த்து எல்லா மண்ணிலையும் நல்லா வரும். விதைகள் மூலம் தான் நம்ம சாகுபடி செய்யணும். ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ விதை தேவைப்படும்பா.
1: இந்த விதையெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: பழம் இருக்குல்ல, பழத்தை அப்படியே பதப்படுத்தி காய வச்சு அதுலேருந்து தான் நம்ம விதையை எடுத்துக்கணும்.
1: ஓ, நாமளே தான் தயார் பண்ணுமா?
0: பல விவசாயிகள் இந்த மாதிரி விதைய வந்து தயார் பண்ணி விக்கிறாங்க.
1: ஓஹோ.
0: அவங்கள்ட்ட இருந்து முதல்ல 1 கிலோ வாங்கிட்டு வந்துரு. 1 ஏக்கர் நிலத்துக்கு 1 கிலோ விதை போதும்.
1: ஓஹோ, சரி. அது குண்டுமணி சைஸ்ல இருக்கும் இல்ல விதை?
0: ஆமாப்பா, விதை வந்து நல்லா காஞ்ச பிறகு உள்ள சின்ன சின்னதா மணல் பொடி மாதிரி இருக்கும்.
1: மணல் பொடி மேல இருக்கும்.
0: ஆமா, நிலத்தை நல்லா உழுது பாத்தி அமைச்சுக்கிட்டு மணத்தக்காளி பழங்களை காய வச்சு விதைகளை சேகரிச்சோம் இல்லையா, தோளோட தான் இருக்கும். சாம்பலை கொஞ்சம் கலந்துகிட்டு விதைகளை பாத்திகள் அப்படியே லேசா தூவி விட்டோம்னா விதைகள் வந்து ஒரு வாரத்துல முளைக்க ஆரம்பிச்சிரும்பா. 5 டன் தொழு உரம், 4 டன் எருவை கலந்து கடைசி உழவுல நம்ம மண்ணுல வந்து நல்லா உரத்தை போட்டுக்கணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் தான் நம்ம பாத்திகளையும் அமைக்கணும். செடிக்கு செடி இடைவெளி இருக்குல்ல, கொஞ்சம் எட்ட வச்சுக்கணும்பா. ஏன்னா இது நல்லா குத்து செடியா வளரக்கூடியது. 120 சென்டிமீட்டர் உயரம் கூட வளரும்.
1: சரி சரி.
0: 30 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில நம்ம நடவு செய்யணும். 3 மாத இடைவெளியில தான் இந்த செடி வந்து இவ்வளவு உயரம் வருதுன்னு சொன்னா. எவ்வளவு உயரம் சொன்ன?
1: 120 சென்டிமீட்டர்,
0: அதாவது கிட்டத்தட்ட 4 அடி உயரம். சரியா?
1: ஆமா.
0: இப்ப நட்ட பிறகு, இப்ப செடிகள் வந்து முளைச்சு வரும்போது கிட்ட கிட்ட இருக்கிற அந்த செடிகள் எல்லாம் நம்ம எடுத்து இன்னொரு இடத்துல 30 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளி, அந்த அளவுல வந்து நம்ம செடிகளை எட்ட வச்சு தண்ணி பாய்ச்சி கொண்டு வரணும்பா. பூ வர்ற வரைக்கும் நம்ம பாசனம் செய்யணும். பாசனம் செய்யும் போது இந்த ஜீவாமிர்த கரைசல் அதை கலந்து நம்ம விட்டோம்னா நோய் தாக்கக்கூடிய அபாயம் குறைஞ்சிரும்பா.
1: ஓஹோ, காத்துமுத்த, இந்த மணத்தக்காளிக்கு இல்ல நீ சொன்னது போவ, வேற ஏதாவது உரம் போடணுமா?
0: 1 ஹெக்டருக்கு தழைச்சத்து 75 கிலோ, மணிச்சத்து 40 கிலோ, சாம்பல் சத்து 40 கிலோ. இந்த உரத்தை வந்து நம்ம அழிக்கணும். சாம்பல் சத்து முழுவதையும் நம்ம அடியுரமாவே போட்டுருணும். தழைச்சத்தையும் மணிச்சத்தையும் 2 அல்லது 3 பிரிவுகளா பிரிச்சு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா பயிர் நல்லா அமோகமா வளர்ந்து நல்ல இலையெல்லாம் நிறைய விட்டு நல்லா இருக்கும்பா. தண்டு இலை எல்லாமே நமக்கு மருத்துவ குணமுடையதுதான், எல்லாமே சாப்பிடக்கூடியதுதான்.
1: காத்துமுத்த, இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டோம்னா நோயை நம்மளை கண்டு ஓடும் பொழுதா?
0: ஆமாப்பா, அந்த அளவுக்கு சத்து உடையது. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுப்பா இந்த மணத்தக்காளி.
1: காத்துமுத்த, களை எடுக்கிறது, பூச்சி மேலாண்மை, அப்புறம் எவ்வளவு நாள் சென்று அறுவடை பண்ணும், இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
0: கைக்கலையா 15-20 நாள்ல களை ஃபுல்லா எடுத்துடணும். பூச்சி மருந்து தெளிக்கிறத நம்ம தவிர்த்துட்டு

0: வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை நம்ம பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீர்ல 2 மில்லி வேப்ப எண்ணெய் இதை கலந்து நம்ம செடிகள் மேல அடிக்கணும். இதனால பூச்சிகள் வராம நம்ம தவிர்த்திடலாம். நல்ல அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமா, மருத்துவ பயன்பாட்டுக்கு இந்த தண்டுகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா நாம என்ன செய்யணும், வேர்பாகம் தவிர்த்து இலைய தனியா பிரிச்சு எடுத்துட்டு அந்த தண்டுகளை வந்து துண்டு துண்டா வெட்டி காய வச்சு அதையும் நம்ம மருத்துவ காரணத்துக்கு பயன்படுத்தலாம். கீரையாவும் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் 1 ஏக்கருக்கு 1000-1500 கிலோ வரைக்கும் காய வச்சோம் இல்லையா, வெட்டி அந்த மகசூல் கிடைக்கும்.
1: ஓஹோ, காதுமுத்தா, இப்ப சைக்கிளை நேரா டவுனுக்கு விடல, திருப்பி வீட்டுக்கு போற மாதிரி.
0: ஏன்பா,
1: நீ சொன்ன அந்த மணத்தக்காளியுடைய மருத்துவ பயன்கள்லாம் கேட்ட உடனே இன்னைக்கே என் பையனுக்கு சமைச்சு கொடுக்கணும்பா, அவனுக்கு அந்த வயிற்று வலியே தீந்துடும்.
0: ஏப்பா, இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, தொடர்ந்து 4-5 நாளைக்கு குடுத்துக்கிட்டே இரு.
1: சரி சரி சரி.
0: நான் சொன்ன மாதிரி வந்து அந்த சாறு இருக்குல்ல, அதை கூட குடிக்க கொடுக்கலாம்ப்பா. அந்த சாறு குடிச்சோம்னா கூட வயிற்றுல புண்ணெல்லாம் ஆத்தக்கூடிய

0: அந்த தண்டுகளை வந்து துண்டு துண்டா வெட்டி காய வச்சு அதையும் நம்ம மருத்துவ காரணத்துக்கு பயன்படுத்தலாம். கீரையாவும் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒரு ஏக்கருக்கு 1000-1500 கிலோ வரைக்கும் காய வச்சோம் இல்லையா வெட்டி,
1: ஆமா,
0: அந்த மகசூல் கிடைக்கும்.
1: ஓஹோ, கதமுதா, இப்ப சைக்கிளை நேரா டவுனுக்கு விடல, திருப்பிய வீட்டுக்கு போறோம்.
0: ஏன்ப்பா,
1: நீ சொன்ன அந்த மணத்தக்காளியுடைய மருத்துவ பயன்கள்லாம் கேட்ட உடனே இன்னைக்கே என் பையனுக்கு சமைச்சு கொடுக்கணும்ப்பா, அவனுக்கு அந்த வயிற்று வலியே தீந்துடும்.
0: ஏப்பா, இன்னைக்கு மட்டும் இல்லைப்பா, தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இரு.
1: சரி சரி சரி.
0: நான் சொன்ன மாதிரி வந்து அந்த சாறு இருக்குல்ல, அதை கூட குடிக்க கொடுக்கலாம்ப்பா. அந்த சாறு குடிச்சோம்னா கூட வயிற்றுல புண்ணெல்லாம் ஆத்தக்கூடியது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா.
1: சரி சரி.
0: சாப்பிட்டதுல காரம், அந்த காரத்தினால வயிறு வலிக்குது. இதை சரியா குணப்படுத்தணும் அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரையிலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம்ப்பா.
1: சரி கதம், நல்ல ஒரு செய்தி சொன்ன. இது மட்டும் இல்லாம கொள்ளையில 6 ஏக்கர் இருக்குதுல, மணத்தக்காளிய பயிரிடுறேன்.
0: தாராளமா பயிர் பண்ணுப்பா, நல்லா லாபம் தரக்கூடிய பயிர். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கப்பா மணத்தக்காளி, அதனால நல்லா வியாபாரம் ஆகும். தாராளமா செய்ப்பா.
1: சரி சரி
0: சரி கத்தமுத்தே, நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ தான் வீட்டுக்கு போறியா?
1: ஆமா ஆமா ஆமா, போயிட்டு வேலட பையனை பார்த்து கீரையை சமைச்சு கொடுக்குறேன், பார்த்து போயிட்டு வாப்பா.
0: சரிப்பா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் மணத்தக்காளி கீரை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நேற்று பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மதிப்பீடு செய்தல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுதல் குறித்து ஆலோசித்தல் போன்றவை இக்கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது. அதிக அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் துறைகள் குறித்து கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய தளமாக இந்த சிந்தனை அமர்வு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலை நிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26-27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கி கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நடைபெற்ற

0: அரசு உறுதிமொழி குழுவின் முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய கால வரம்பிற்குள் செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அரசு உறுதிமொழி குழு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அரசு உறுதிமொழி குழு செயல்பட வேண்டும் என்று திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் சட்டப்பேரவையின் அறிவிப்பு செயலாக்கம் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிலுவைப் பணிகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூல் கொள்முதல், வேட்டி சேலைகள் உற்பத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். குறித்த காலத்திற்குள் உற்பத்தியை நிறைவு செய்ய கூடுதல் தறிகளை இயக்கவும் அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதத்திற்குள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகளை நிறைவு செய்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பயனாளிகளுக்கு வேட்டி சேலை விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் பாலாஜி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்ற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடகக் குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுராலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது.

0: திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 574,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நல்லசிவன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம் சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்யானந்தா குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகேசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனேர் ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
3: இருளில் ஒளிரும் ஆபத்து. தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர்
3: சி. சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம். பறவைகள் திசை மாறி உயரமான வானளாவிய கட்டிடங்களின் கண்ணாடிகளில் பிரதிபலிக்கும் வெளிச்சத்தில் மயங்கி நொடிப்பொழுதில் கட்டிடங்களில் மோதி மாண்டு போகின்றன. உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பறவைகள் இந்த செயற்கை வெளிச்ச மயக்கத்தால் கட்டிடங்களில் மோதி இறக்கின்றன என்பது எத்துணை நெஞ்சை பதறவைக்கும் உண்மை. விளக்கை சுற்றி சுற்றி வந்து மடியும் பூச்சிகளை நாம் பார்த்திருப்போம். அது வெறும் பூச்சிகளின் முட்டாள்தனம் அல்ல, அது மனிதன் அமைத்த இயற்கை மீறலின் வலை. நள்ளிரவில் பறக்கும் பூச்சினங்கள் நிலவின் ஒளியை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைத்து தங்களின் பறக்கும் பாதையை சீராக வைக்கும் நுட்பத்தை கொண்டவை. செயற்கை விளக்குகள் வரும்போது எது நிலவு என்று தெரியாமல் விளக்கை சுற்றி சுற்றி வந்து தம் ஆற்றல் முழுவதையும் இழந்து தரைவீழ்ந்து மடிகின்றன. பகலில் தேனீக்கள் மகரந்த சேர்க்கை செய்வதைப் போல இரவில் பூக்கும் பல அரிய வகை தாவரங்களுக்கு இந்த இரவு நேர பூச்சிகளே பிரதான மகரந்த சேர்க்கையாளர்கள். பூச்சிகள் அழிவதால் தாவரங்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுகிறது. பூச்சிகளை உணவாக கொண்டு வாழும் வௌவால்கள், பல்லிகள், பறவைகள் மற்றும் தவளைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலியும் சீர்குலைகிறது. வெளிச்ச மாசின் மிக கொடூரமான தாக்கம் கடல் ஆமைகளிடம் வெளிப்படுகிறது. நமது தமிழக கடற்கரைகளுக்கு வரும் ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் இரவில்தான் கரைக்கு வந்து மணலில் குழி தோண்டி முட்டையிடுகின்றன. முட்டையிலிருந்து வெளிவரும் குட்டி ஆமைகள் உடனே கடலுக்கு செல்ல வேண்டும். இயற்கை அதற்கொரு அழகான வழியை கற்றுக் கொடுத்துள்ளது. இரவில் நிலவு மற்றும் நட்சத்திரங்களின் ஒளி கடலின் அலையில் பட்டு பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சமான திசையை நோக்கித்தான் ஆமை குஞ்சுகள் நகர வேண்டும். ஆனால் இன்று கடற்கரையை ஒட்டிய சாலைகள், உணவகங்கள், சொகுசு விடுதிகளின் பிரகாசமான விளக்குகள் கடலின் ஒளியை விட அதிகமாக இருப்பதால் புதிதாக பிறந்த ஆமை குஞ்சுகள் கடல் என்று நினைத்து நிலப்பரப்பை நோக்கி, சாலைகளை நோக்கி தவறான திசையில் படையெடுக்கின்றன. விளைவு, வாகன சக்கரங்களில் நசுங்கியும் விலங்குகளுக்கு இரையாகியும் வெயிலில் காய்ந்தும் பல்லாயிரக்கணக்கான ஆமை குஞ்சுகள் கடலை அடையும் முன்பே பரிதாபமாக உயிரை இழக்கின்றன. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு

0: வாழ்க்கைக்கெல்லாம் தீர்வே இல்லையா? வெளிச்ச மாசை கட்டுப்படுத்துவதும் மிகவும் எளிமையானதுதான். தேவையான இடத்தில் மட்டுமே வெளிச்சம். தேவையில்லாத இடங்களில் இரவு நேர விளக்குகளை அணைப்பது, ஒளி கசியாமல் தடுப்பது, விளக்குகளின் வெளிச்சம் மேல் நோக்கியோ பக்கவாட்டிலோ வீணாக சிதறாமல் தரைப்பகுதியை மட்டும் நோக்கும் வகையில் குடைகளுடன் கூடிய விளக்குகளை பயன்படுத்துதல். மஞ்சள் சிவப்பு நிற விளக்குகள், குளிர்ந்த வெள்ளை மற்றும் நீல நிற எல்இடி விளக்குகளுக்கு பதிலாக அலைநீளம் குறைந்த மஞ்சள் அல்லது வெதுவெதுப்பான ஆரஞ்சு நிற விளக்குகளை பயன்படுத்துவது உயிரினங்களுக்கு குறைந்த அளவே இடையூறு தரும். கடற்கரை பகுதிகள் மற்றும் வனப்பகுதிகளை ஒட்டிய இடங்களில் இரவு நேர செயற்கை விளக்குகளை கடுமையாக கட்டுப்படுத்துதல். நேயர்களே, இருள் என்பது வெறும் வெளிச்சமின்மை அல்ல. அது பூமித்தாய் தன்னுள் இருக்கும் உயிர்களை புதுப்பித்து கொள்ளும் அத்தியாவசியமான ஓய்வு நேரம். செயற்கை வெளிச்சத்தால் இரவின் அமைதியையும் இருளையும் நாம் திருடாமல் இருப்போம். இயற்கையின் இயல்பு தாளத்திற்கு மதிப்பளிப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. சுரேஷ்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் டிமென்ஷியா மறதி நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை நேரம் 7 மணி.

சிந்தனை மலர். உண்மையே உள்ள தூய்மையை உண்டாக்கும். உள்ள தூய்மையே ஒழுக்கத்தின் உயிர் நாடியாகும். ஆம்நேயர்களே, உண்மையே உள்ள தூய்மையை உண்டாக்கும். உள்ள தூய்மையே ஒழுக்கத்தின் உயிர் நாடியாகும். மகாவீரரின் சிந்தனை இது.

சிந்தனைகளை செம்மையாக்கி புதிய எண்ணங்களை உருவாக்கும் புதிய விதைகள்தான் இது. ஒவ்வொரு நாளின் சிந்தனை துளிகள் நாளையும் மலரும் இதே நேரம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில்
1: தகப்பன் சாமி சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கிற எஸ் பாண்டியன் அவர்கள்.
2: மூடிய கடையை உள்பக்கம் இருந்து சோகமாக அண்ணாந்து பார்த்தவாறு, நாங்கள் என்ன உங்ககிட்ட காசு பணமாக கேட்குறோம்? இந்த ஊருக்கு வந்தாரங்குடியா வந்தாலும் நாங்களும் மனுஷங்க தானே, எங்களையே நிம்மதியாக வாழ விடுங்கன்னு தானே சொல்கிறோம் என்று ஊரில் பொது இடத்தில் நின்று ஓவென்று கத்த வேண்டும் போல்தான் தங்கவேலுக்கு தோன்றுகிறது. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த ஆசைக்கு குந்தகம் விளைவிப்பது போல் ஊரில் சிலர் நடந்து கொள்கிறார்கள். இந்த ஊரில் நாங்கள் வாழவே கூடாதுன்னு என்னென்னவோ சதித்திட்டம் போட்டு பார்க்குறானுங்க. நாங்களும் எப்படி எப்படியோ தப்பிச்சு தான் பார்க்குறோம். இருந்தாலும் வைப்பண்ணா தீப்பண்ணான்னு சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு

நிற்கிறானுங்க. அதில் ஒரு குடிகாரன் இன்னைக்கு ரொம்ப படுத்து எடுத்துட்டான் என நினைக்கும்போது கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கி நிற்கிறது. மூட்டு வாழையே அண்ணாந்து பார்க்கிறார் தங்கவேலு. காலையில் நடந்தது நினைவுக்கு வந்தது. யோ வந்தாரங்குடி, கடையை முடியா? தலைவரை கைது பண்ணிட்டாங்கன்னு நாங்களே கவலையில் இருக்கிறோம். நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கடையை திறந்து வச்சிருக்க, முடியா? புருவத்தை சுருக்கி முகத்தில் கோபரேகைகளை படரவிட்டான். அப்போது தங்கவேலுவை எகத்தாளமாக மேலும் கீழும் ஒரு பார்வையை பார்த்தான். அந்த பார்வையின் அர்த்தம், உன்னால் எனக்கு 10 பைசா கூட லாபம் கிடையாது, அப்புறம் எதுக்கியா நீ கடையை திறந்துக்கணும் என்று அவன் நினைப்பது இவருக்கு புரியாமல் இல்லை. எப்படி பேசினாலும் திருப்பி அதற்கு என்ன விண்ணகம் செய்யலாம் என்ற யோசனையோடு தான் வந்திருப்பான். அதற்கு நாமும் ஒரு காரணமாகி விடக்கூடாது என்று உணர்ந்தவர், காலங்காத்தால் யார் முகத்தில் முடிச்சனோ தெரியலையே என்று மனப்பொருமலோடு தொங்கும் கதவினை டபடப வென்று பெருஞ்சத்தத்தோடு இறக்கிவிட்டார். அந்த சத்தம் தனது உள்ள குமுறல் போல் வெளியே கேட்டது. அப்போது அங்கு வந்தவனும், நாம ஒன்று நினைச்சு வந்தோம், இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கே, எப்படியும் ஏதாவது இடக்க முடக்கா பேசுவான், இதான் சாக்குன்னு கடையை ஒரு வழி பண்ணிடலான்னு பார்த்தா இந்த ஆள் பாட்டுக்கு படக்குன்னு கடையை மூடிட்டான் என்று யோசிக்க ஆரம்பித்தான். இவரது மகனுக்கு சண்டை என்றாலே சுத்தமாக பிடிக்காது. இன்று வேறு அவன் வெளியில் எங்கும் செல்லாமல் 12வது தேர்வு முடிவுக்காக காத்திருக்கின்றான். இந்த நேரத்தில் அவனது பதற்றத்தை மேலும் அதிகரிப்பது போல் நமது செயல் அமைந்துவிடக்கூடாது என்று தங்கவேலுவும் நிதானமாக இருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இப்படியே இருப்பார் என்றுதான் தெரியவில்லை. அதற்கேற்றார்போல் யாரோ கதவை டொக்கு டொக்கு என இப்போது தட்டி கொண்டே இருக்கிறார்கள். படபடவென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் தோளில் கிடந்த துண்டால் கண்களை துடைத்து கொண்டு வெளுத்த பனியன் வேஷ்டியோடு எழுந்து நிற்கிறார் தங்கவேலு. அப்போதுதான், அச்சச்சோ, இன்னைக்கு கடையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அது தெரியாமல் யாரோ வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்களே, ஒருவேளை மூட சொன்னவனே கடையை திறக்கிறோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் பார்ப்பான், எவ்வளவு நேரம் தட்டினாலும் சரி இன்னைக்கு திறக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டே மறுபடியும் பருப்பு மூட்டை மீது சாய்ந்து கொள்கிறார் தங்கவேலு. மூட்டையோடு மூட்டையாக கவலையோடு சாய்ந்திருக்கும் கணவரின் பக்கத்தில் கால் நீட்டி போட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கும் பொன்னம்மாவுக்கு தட்டும் சப்தத்திலோ கேட்கும் குரலிலோ ஏதோ வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான், யாரோ எவரோ என்ன அவசரமோ தெரியலையே, ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்னன்னு தான் போய் பாருங்களா என்று அவரை பிடித்து தள்ளாத குறையாக சொன்னாள். எனக்கு மட்டும் கடையை திறக்கக்கூடாது என்று ஆசையா என்ன? நாட்டு நடப்பு பற்றி எதுவும் தெரியாததால்தான் அப்படி சொல்கிறாள் என்று நினைத்து கொண்டவர் ஒரு பாட்டி மூச்சிறைக்க ஓடி வந்து கதவிடுக்க வழியாக, தங்கவேலு தங்கவேலு என்னை கூப்பிட்டு, பேத்திய குளிப்பாட்டி படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன், ஓம தண்ணி கொடுப்பா என்று கெஞ்சி கேட்டதும், குழந்தைக்கு என்று சொல்லும்போது தன்னுடைய ஆபத்தையும் பொருட்படுத்தாது அந்த பாட்டிக்கு கொடுத்து அனுப்பினார். யாரிடமாவது ஃபோன் போட்டு உதவி கேட்க வேண்டும் என்றாலும் பழுது நீக்க கொடுத்த செல்போனும் இன்னும் கைக்கு வரவில்லை. ஊரில் நிறைய கடைகள் இருந்தாலும் இந்த கடையை மட்டும் அவன் குறிவைத்து தாக்குவதற்கு காரணம், ஏற்கனவே பலமுறை வாங்கிய சிகரெட்டுக்கு பணமே தருவதில்லை. அப்படியிருந்தும் ஒரு முறை காசு கேட்டதற்கு, என்ன எங்கள் ஊர்லேயே வந்து கடை வச்சுக்கிட்டு என்கிட்டயே காசு கேட்குற என்று சொல்லி கொண்டே நாக்கை மடக்கி கடித்தவாறு முழங்கையால் முகத்தில் குத்துவது போல் பயம் காட்டியிருக்கின்றான். சும்மா இங்கே வந்து கத்தாத, நாங்களும் இந்த மண்ணுக்காரங்க தான், ஒன்றும் வேத்தால் கிடையாது, எங்களுடைய அருமை பெருமை என்னன்னு தெரியுமா என்று தங்கவேல் சொல்லியிருக்கின்றார். அதற்குள் கைலியை மடக்கி கட்டி கொண்டு, ஏய் வந்தாரங்குடி பயல, என்ன வெளியூர்லேருந்து இங்கே பிழைக்க வந்துட்டு என்னையே மிரட்டுறியா என்று பாம்பை போல் படம் எடுத்து ஆடியிருக்கின்றான். அப்போது அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளிருந்து வந்த தங்கவேலுவின் மகன் சிவராமகிருஷ்ணன் அவரது காது அருகே சென்று, அப்பா, அவர்கிட்ட போய் நம்மளை பற்றி நாமளே பெருமையாக சொல்லிக்க வேணாம்பா, அடுத்தவங்களோட அநாகரிக பேச்செல்லாம் நாம் காது கொடுத்து கேட்டால் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாதுப்பா, நாம் யாருங்கிறது சொல்லி தெரிந்ததை விட நம்முடைய கடினமான உழைப்பு தான் நாம் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும். நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எப்படிப்பா படிக்கிறது, பரீட்சை வேற வருதில்ல, சரி இப்போ நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க என்று தனது தந்தைக்கு உபதேசித்து அங்கிருந்து அவரை அமைதிப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றான். சற்று நேரம் நின்று கத்தி பார்த்து விட்டு, அந்த பயம் இருக்கட்டும், ஆமாம் பார்த்துக்க, அவனைப் போலவே அவன் வாயிலிருந்து வந்த கெட்ட வார்த்தையும் ஆடிக்கொண்டே வந்தது.
அந்த கோபத்தை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு இது போன்ற நேரத்தில் தன்னுடைய மூர்க்கத்தனத்தை காட்டி விடுவானோ என்று பயந்து போய்தான் யார் வந்து கதவை தட்டி

நாளும் திறக்கக்கூடாது என்றிருக்கிறார். இந்த ஊருக்கு வந்த புதிதில் தாயாய் பிள்ளையாய் பழகிய மக்கள்தான் தொழிலென்று வந்ததும் வந்தாரங்குடி என்று முத்திரையை குத்தி ஓரங்கட்ட பார்க்கிறார்கள். தாமரை இலை தண்ணீர் போல் ஊரோடு ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பதுதான் இவருக்கு வேதனையாக இருக்கிறது. இடது கையை தலைக்கு கொடுத்தவாறு இறக்கிவிட்டிருக்கும் தொங்கும் இரும்பு கதவினையே சோகமாக பார்த்தவாறு படுத்திருக்கின்றார் தங்கவேல். அப்போது அவருடைய பூர்வீகத்தை பற்றிய நினைவுகள் எல்லாம் வெண்திரை போல் மனதில் விரியத்தான் செய்தன. தங்கவேலுவின் தாத்தாவுடன் பிறந்தவர்கள் 4 பேர். அவர்கள் எல்லோரும் ஒரே சொத்துக்கள் வீட்டில்தான் வாழ்ந்தார்கள். அந்த வீட்டிற்கு 2 தலைவாசல் இருந்தது. ஒவ்வொரு தலைவாசலும் 2 குடும்பத்தாருக்கு பொது வழி. அதில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கால வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய்விட்டாலும் இவர்களுடைய குடும்பம் மட்டும்தான் அதில் சிறப்பாக வாழ்ந்தனர். அப்படிப்பட்ட அரண்மனை போன்ற பாரம்பரியமான வீடு இப்போது இல்லை. 4 வழிச்சாலைக்காக வடக்கு தெற்கான தார் சாலையை அகலப்படுத்தியதில் இவருடைய 5000 சதுரடி கொண்ட இடமும் அதிலிருந்த சொத்துக்கள் வீடும் அகப்பட்டு கொண்டது. அதனுடைய எச்சம் கூட மிச்சம் வைக்காமல் தரையோர் தரையாக வழித்தெடுத்து விட்டார்கள். வெளியில் 2 பக்கமும் திண்ணை வேறு. வெளியிலிருந்து யாராவது வந்தால் தலைவாசலுக்கு முன்னுள்ள திண்ணையில் அமர்ந்துதான் அலாவலாவை கொண்டிருப்பார்கள் என்று தனது தாத்தா மீசையை முறுக்கி கொண்டு பெருமையாக சொன்னதெல்லாம் இப்போது அவரது நினைவுக்கு வந்து செல்கிறது. சுயத்தை இழந்து வேற்றூரில் நிராதரவாய் நிற்பவர்களுக்கு மட்டும்தான் அதன் வலியும் வேதனையும் என்னவென்று புரியும். அப்போது நண்பர் வைத்தியின் உதவியோடு நெடுஞ்சாலைத்துறை தந்த பணத்தை வைத்து கொண்டு அங்கிருந்து மேற்கு பக்கத்தில் மிதிவண்டியில் சென்றால் 1/2 மணி நேரத்தில் சென்றுவிடும் ஆராய்ச்சிக்குப்பம் மேட்டுத் தெருவில் 2400 சதுரடியில் ஒரு இடம் கிடைத்தது. அதில் வாழ்வதற்கு வீடும் சில மாதங்கள் கழித்து வருமானத்திற்கு ஒரு கடையும் போட்டிருக்கின்றார். இவர்கள் இந்த ஊருக்கு புலம்பெயர்ந்து வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாகின்றன. இன்னமும் ஒரு சிலர் வந்தாரங்குடி வீடு என்றுதான் அழைக்கிறார்கள். ஊர் திருவிழாவில் தங்கவேலும் முன்னின்று எல்லா வேலைகளையும் எடுத்துக்கட்டி செய்திருக்கின்றார். உடனே அந்த ஊர் தர்மகர்த்தா இவரை கூப்பிட்டு, நீ எந்த ஊர்ரா? இங்கெல்லாம் வந்து உன் அதிக பிரசங்கித்தனத்தை காட்டக்கூடாது. இது எங்கள் ஊர். இந்த நாட்டாமை பண்ணுறதெல்லாம் உன் ஊரில் போய் வச்சுக்க என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு காலமானாலும் இந்த ஊர் இவர்களுக்கு பிழைக்க வந்த ஊர்தானே என்று அலட்சப்படுத்தியிருக்கலாம். இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படியே வந்தாரங்குடி என்று அழைப்பார்களோ தெரியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே கடைக்கண்ணால் கண்ணீர் மலமளவென்று வடிகின்றது. அப்போது அண்ணாச்சே அண்ணாச்சே என்று ஒரு குரல் கதவின் இடுக்கு வழியாக வந்து அவரது காதில் விழுந்தது. அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு வசீகரம். இதுவரை எழாமல் சோம்பி கிடந்த அவர் மனம் இப்போது சுருட்டி மடக்கி கொண்டு உடலில் ஏதோ ஒரு புது ரத்தம் பாய்ச்சியது போல் எழுந்து நிற்கிறார். இவர் பதறுவதை பார்த்த மனைவி, பொன்னம்மா அவசரப்படாதீங்க, மெதுவாக போங்க என்று அவளும் படபடக்கின்றாள். மனைவி சொன்னதை காதில் வாங்கி கொண்டு சரி சரி என்பது போல் தலையாட்டி கொண்டவர் கைலியால் கண்களை துடைத்து கொண்டார். கால் வேறு மறுத்து போயிருக்கின்றது. 55 வயதை தொட்டிருந்தாலும் இளைஞனைப் போல் வேகமாக ஓட முயற்சிக்கின்றார். முடியாமல் தவிட்டு குறைவியாய் தவி தவி செல்கிறார். மறுபடியும் அண்ணாச்சே அண்ணாச்சே என்ற குரல் பலமாக கேட்கிறது. இந்த நேரம் பார்த்து பையனும் குளிக்கப் போயிருக்கிறானே என்று நினைத்தவாறு தயங்கி தயங்கி செல்கின்றார். காதை கதவின் அருகே கொண்டு சென்று கதவை திறக்கும் முன் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று காதை கூர்மையாக்கி கவனத்தை வெளியே வைத்தார். கசகசவென்று பேச்சு சத்தம் அதிகமாகவே கேட்கவே பதற்றம் நெருப்பாய மனதில் பத்தி கொள்ளதான் செய்தது. அவன் சொன்ன மாதிரி கடையை முடித்தானே வச்சிருக்கிறேன், அப்புறம் என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆளுங்கள்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருக்கானா? தெரியலையே, இப்படி தினம் தினம் நிம்மதி இல்லாமல் செய்கிறானுங்களே என்று நினைத்தவாறு கதவை முட்டிக்காலால் அழுத்தி கொண்டு லேசாக திறக்க முயற்சிக்கிறார். எப்போது திறப்பார்கள் என்று காத்திருந்தது போல் காற்று வேறு உள்ளே புகுந்து அவரை திக்குமுக்காட செய்தது. அதையும் தாண்டி பார்வையை வெளியே தள்ளினார். வெள்ளை வேட்டி சட்டை பேண்ட் ஷர்ட் பளபளக்கும் புடவையோடு பெண்கள் என மக்கள் திரண்டு நிற்பதை கதவிடைக்கில் பார்த்ததும் இவர்களெல்லாம் யாராக இருக்கும் என்று தெரியவில்லையே என்ற பயத்தோடும் படபடப்போடும் வெளியே வந்தவருக்கு வெறும் மனித தலைகளாகத்தான் தெரிகிறது தவிர பதட்டத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. அப்போது தோளில் சோல்நாப்பை மாட்டிருந்த ஒருவர், சார் சிவராமகிருஷ்ணன் இல்லைங்களா என்றார். குளிச்சுக்கிட்டு இருக்காப்ல சார். ஏன் சார், என்ன சார் விஷயம் பதற்றமாக கேட்டார். அதற்குள் கூட்டத்தில் நின்றிருந்த ஊர் தலைவர், அண்ணாச்சி ஏன் கடையை மூடி வச்சிருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ நேரமாக கதவை தட்டிகிட்டு இருக்கிறோம் என்றார்.
தலைவரை வணக்கம். திடீர்னு உங்களெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒன்றும் புரியலை. இன்னைக்கு எதுவும் ஸ்ட்ரைக்குன்னு கடையை மூட சொன்னாங்களே என்றார் பாவமாக. யாருங்க சொன்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கடையை தரங்க என்று

0: என்றார் ஊர் தலைவர். அதற்குள் அங்கு வந்திருந்த கல்வி அதிகாரியில் ஒருவர், சார், நான் சிஇஓ கடலூர்லேருந்து வர்றேன், உங்கள் பையன் 12வதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட்ஸில் தேர்டு என்று சொன்னதும் வந்தவர்கள் ஆவலோடு ஒன்றாக கூடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று உணர்ச்சி பொங்க கத்தினார்கள். அதற்குள் அக்கம் பக்கத்தினர்கள், தெருக்காரர்கள், ஊர்க்காரர்கள் என ஒரு பெருங்கூட்டமே கூடிவிட்டது. பத்திரிகைக்காரர்களும் வந்துவிட்டார்கள். ஊர்க்காரர்களில் சிலர் அவர்களாகவே முன்வந்து, சிவராமகிருஷ்ணன் மாநிலத்திலே 3வதாக வந்துடுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, அவனால் எங்கள் ஊருக்கே பெருமை தான் என்றார்கள். எல்லோரையும் கலங்கிய கண்களோடு நெகிழ்ச்சியாக பார்த்த தங்கவேலுக்கு தகப்பன் சாமி போல் மகன் என்று சொன்ன வார்த்தைக்கு இன்றுதான் அர்த்தம் என்னவென்று இப்போதுதான் புரிய ஆரம்பித்திருக்கிறது.
1: இதுவரை தகப்பன் சாமி சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் என்கிற எஸ். பாண்டியன் அவர்கள்.

0: நினைவுடுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள். இந்த தலைப்பை ஒட்டி பேசலாம். இன்று முற்பகல் 11:02 நெறிப்படுத்துகிறார் திருமறைச்செல்வி அவர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். சேவை யாத்திரிகர்கள் தங்களுடைய பயண அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த யாத்திரை கடந்த 17 தேதி அன்று தொடங்கியது. சமூக சேவை மற்றும் மக்கள் பங்கேற்பு ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த யாத்திரையின் நோக்கமாகும். இருசக்கர வாகனம் மூலம் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் தாங்கள் செல்லும் பகுதிகளில் உள்ளூர் சமூகத்தினருடன் உரையாடுவதுடன் சேவை சார்ந்த பயணிகளில் பங்கேற்கின்றனர். இப்பயணம் அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கிடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினர். வளைகுடா மற்றும் யுக்ரைன் நிலவரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்க அந்த தடை சட்டம் வகை செய்துள்ளது குறித்து இந்தியாவின் கவலையை டாக்டர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு பின்னர் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முக்கிய பிராந்திய விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு

0: வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பன்குராவில் உள்ள காவல் நிலையத்தில் ஆயுதங்களுடன் அவர்கள் சரணடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெப மகத்தோ, நயன்தாரா சாகு, ராம்பிரசாத் மண்டி ஆகிய 3 பேரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளனர். சுமார் 80 நாசகார செயல்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை கைவிட்டு சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சரணடைந்ததாக மேற்குவங்க காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகளவில் கல்வி வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தமிழக செய்தியாளர்கள் குழுவுடன் பீகார் சென்றுள்ள அவர், நாளந்தா பல்கலைக்கழகம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்.
2: பீகார் மாநிலம் ராஜ்கிர் அருகே அமைந்துள்ள நாளந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாளந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. நாளந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும், அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் குறிப்புகள் காண கிடைக்கின்றன. நாளந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாளந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். இந்நிலையில் 12 நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் அறிவின் விளக்காக திகழ்ந்த நாளந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது. நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்கிற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடகக் குழுவினருடன் உரையாடிய அவர், பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர், 9 முதல் 14 வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் அப்போது தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 20 மாலுமிகள் அக்கப்பலில் பயணம் செய்ததாகவும், அதில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மற்றொருவர் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான சூழலை கண்காணித்து வருவதாகவும், இந்திய மாலுமிகள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓமன் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாகவும், விரைவில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.

0: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் 0-2 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் ஜாங் ஜியோயுவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்ஞானந்தா, குஹேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனோரி ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் டிமென்ஷியா என்னும் மறதி நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டிமென்ஷியா. டிமென்ஷியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் வந்து மறதி நோய். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நோய் கிடையாது, எல்லா விதமான மறதி சம்பந்தப்பட்ட நோய்களும் ஜென்ரலாக கூப்பிடுற பேர் தான் வந்து டிமென்ஷியா. இந்த டிமென்ஷியாவில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மறதி மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. சில பேருக்கு வந்து முடிவெடுக்கும் திறன், சில பேருக்கு வந்து பேசும் திறன், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நினைவு ஆற்றல், பல விதமான பிரச்சனைகள் கலந்ததுதான் வந்து இந்த டிமென்ஷியா. யூஸ்வலாக வந்து வயது அதிகரிக்கும் போது எல்லாருக்குமே சின்ன சின்ன ஞாபகம் மறதி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காசு எங்கே வச்சுன்னு மறந்துடுவாங்க, சாவி எங்கே வச்சுன்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க, சில முக்கியமான கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கும் போது ஒரு சில பொருளும் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஞாபக மறதி வந்து எல்லாருக்கும் வயசாகும் போது ஏற்படக்கூடியது தான். எப்போ இந்த ஞாபக மறதிக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட உதவி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்து பல் வளர்க்குறதுக்கு ப்ரஷ்ஷை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க. பேஸ்ட் எப்படி வைக்கணும்னு தெரியாது, ப்ரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, டாய்லெட் எப்படி போகிறது, குளிக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, ரெகுலராக அவங்க போய்கிட்டு இருந்த ஒரு சில இடத்துக்கு எப்படி போகிறது வர்றது வழி தெரியாது, வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க வந்து வண்டி ஓட்டுறது வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியாது, வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சாப்பாட்டில் வந்து அந்த சால்ட்டோ இல்லை வந்து சர்க்கரையோ போடுறது வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்கள்லையும் வந்து அவங்களுக்கு ஒரு மறதியினால் ஒரு பாதிப்பும், அதனால் அவங்க இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிற நிலைமையும் வந்துடும். அப்படிப்பட்ட மறதி நோயை தான் நம்ம வந்து டிமென்ஷியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் மைல்டாக இருக்கிறது வந்து மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மறதிக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிலது ரிவர்சபிள், அதாவது வந்து சரிப்படுத்த முடியும், சிலது இர்ரிவர்சபிள். இந்த ரிவர்சபிள் காசஸ்க்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோனல் குறைபாடு, தைராய்டு பிரச்சனைகள், அல்லது விட்டமின் பீட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு சில விட்டமின் குறைபாடுகள், அல்லது ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸு, அல்லது ஒரு சில இரத்த குழாய் அடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம சிடி ஸ்கேனோ பிளட் டெஸ்ட்டோ எடுத்து பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன விதமான பிரச்சனையோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதை சரி பண்ணிடலாம். சில சமயங்கள் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ், ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷன் ஒரு சில வியாதி இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மறதி சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து மூளையில் ஏற்படக்கூடிய நரம்பு சிதைவு, அதாவது கிரானிக்காக வந்து ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்னால வந்து ஏற்படக்கூடிய மறதி நோய். இப்படிப்பட்ட மறதி நோய்களுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி

0: அவங்களுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் கம்மியாகிறதுனால தான் இந்த மறதி நோய்கள் ஏற்படுது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த மறதி நோயோட வேகம், அதாவது வந்து ரொம்ப வேகமாக வந்து அந்த டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் நடக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மறதி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். அவங்கள வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும், வீட்டை விட்டு வெளியில் அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும். அப்படியே வெளியில் போனாலும் கையில் வந்து எப்பயுமே ஒரு கார்டில் வந்து அவங்க பேர், முக்கியமாக கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர், அதை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவங்க வந்து எங்கே போனாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது மூலமாக இந்த மறதி நோயோட தீவிரத்தன்மையிலேருந்து நம்ம அவங்கள பாதுகாத்துக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் டிமென்ஷியா என்னும் மறதி நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் விவிஎம் கிராங்க், விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜ்விகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி ஸ்ரீராம் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை, வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு காடு, அந்த இடத்துல வரி குதிரைகள் கூட்டம் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சமயம் பார்த்து பசியோட ஒரு சிங்கம் அந்த பக்கமாக வந்தது. அவ்வளவுதான், பார்த்துட்டுது, விரட்ட ஆரம்பிச்சுது, கூட்டம் செதறி ஓடி போச்சு. அந்த சிங்கம் ஒரு வரி குதிரையை பிடிச்சிக்கிட்டுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வரி குதிரைகள்லாம் கொஞ்சம் கூட பயப்படாமல் வழக்கம் போல் மேய ஆரம்பிச்சுட்டுது. பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடல. மனிதனுக்கு 6 அறிவுங்கிறோம், விலங்குகளுக்கு 5 அறிவுங்கிறோம். இருந்தாலும் மிருகங்கள் கிட்டேருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. முக்கியமாக 5 பாடங்கள் அதுகள் கிட்டேருந்து கற்றுக்கணும். முதல் பாடம், விலங்குகளுக்கு பயம்ங்கிறது ரொம்ப குறைச்சல். மனிதன் தான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறான். நடந்ததை நினச்சி பயப்படுவான், நடக்க போகிறத நினச்சி பயப்படுவான், இல்லாததை நினச்சி பயப்படுவான், மற்றவங்களை பார்த்து பயப்படுவான், மரணத்தை பார்த்து பயப்படுவான். ஆனால் விலங்குகள் அப்படி கிடையாது. தங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற நிலைமையில தான் விலங்குகள் பயப்படும். ஆபத்து நீங்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் கவலைப்படாமல் எப்போதும் போல் வாழ ஆரம்பிச்சிடும். இது நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். அடுத்தது, விலங்குகள் தோல்வியை கண்டு கவலைப்படுறதில்லை. மனிதர்களில் தவறவிட்ட பேருந்துக்காக கவலைப்படுறவங்க உண்டு. பரீட்சையில் தோல்வியாக கவலை, தேர்தலில் தோல்வியாக கவலை, ஒரு வாய்ப்பு நழுவி போட்டுதான் உடனே கவலை. ஒரு பூனை ஒரு எலியை துரத்திக்கிட்டு ஓடுது, எலி சாமர்த்தியமாக வலைக்குள்ளே புகுந்து தப்பிச்சுக்குது. உடனே அந்த பூனை நாம் தோற்று போயிட்டோமே அப்படின்னு ஒரு மூலையில் உட்காந்து அழறதில்லை. போகிறவங்க வர்றவங்க கிட்டையெல்லாம் சொல்லி புலம்புறதில்லை, மறுபடியும் வேட்டையாடி தனக்கு தேவையான எலியை அது பிடிச்சிக்கும். 3வது, விலங்குகள் குழந்தைகளை முறையாக வளர்க்குது. இது ஆச்சரியமான ஒரு செய்தி தான். விலங்குகள் அதுகளோட குட்டிகளுக்கு ஆரம்ப காலத்தில் அதுகளே உணவு கொண்டுகிட்டு வந்து கொடுக்குது. குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வேட்டையாடுறது, எப்படி நீந்துறது, எப்படி ஓடுறது அப்படிங்கிற விவரம்லாம் சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குட்டிகள்லாம் தானாக பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுகளை தனியாக விட்டுடும். அதுக்கப்புறம் குட்டிகளை திரும்பி கூட பார்க்குறதில்ல, குட்டிகளும் தனியாக போராடி வாழ்ந்து காட்டும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மகனையும் விடுறதில்ல, பேரனையும் விடுறதில்ல, கடைசி வரைக்கும் கூடவே இருந்துக்கிட்டு அப்படி செய் இப்படி செய்யு சொல்கிறது. உனக்கு அனுபவம் பத்தாது, பெரியவங்க சொல்கிறத கேளு, இப்படி ஏதாவது சொல்லிட்டு அடுத்த தலைமுறையோட சுயமான வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடுறது மனிதனோட இயல்பு. விலங்குகள் இப்படி இல்லை. 4வது, விலங்குகள் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதில்ல. நாளைக்கு நல்லபடியாக விடியணுமேங்கிற கவலை நமக்கு தான். எதிர்காலம், அடுத்த தலைமுறை இப்படி கற்பனை பண்ணி பயந்துக்கிட்டு அதுக்காக சேமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி படாத பாடு படுறோம்.

0: சிங்கம் பசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இறை தேடவே ஆரம்பிக்கும், அவ்வளவு தன்னம்பிக்கை. பறவைகள் மழைக்காலம் வந்துவிட்டதுன்னா தேவைப்படுமேங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது உண்டு. எப்போவோ வரப்போகிற தேவையை கண்டு இப்போவே நடுங்கிறது கிடையாது. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பெரிய ஞானிகள்லாம் நமக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க. விலங்குகள் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அஞ்சாவது விஷயம், விலங்குகள் அதுகளும் வாழும், அடுத்ததையும் வாழவிடும். இப்போ எலியும் பூனையும் சிங்கமும் மானும் எதிரிகள் தான், இருந்தாலும் தேவைக்கு மீறி பசிக்கு அதிகமாக எந்த விலங்குகளையும் கொல்றதில்லை. காடுகளில் எல்லா விலங்குகளும் வாழறதுக்கு இந்த சகிப்புத்தன்மை தான் காரணம். இப்படி இதெல்லாம் நாம் வந்து விலங்குகள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இவ்வளவையும் கேட்டுவிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் நான் வந்து நாய்கிட்டே இருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா. என்னன்னு கேட்டேன். அவன் தன்னுடைய காலில் போட்டிருந்த பெரிய கட்டை, அதாவது பேண்டேஜை காட்டி சொன்னான், இனிமே தனியாக ஒரு நாய் நின்றுக்கிட்டு இருந்தா விளையாட்டாக கூட அதை ஒரு கல்லால் அடிக்கப்படாதுங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா. அப்படின்னா இப்போ அடிச்சிருக்கிறான், அதோட பலன் இவனுக்கு இப்படி ஆயிருக்குது கட்டு போடுற அளவுக்கு. அதாவது விலங்குகள்கிட்டேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகம். இந்த உலகத்தில் விலங்குகளும் வாழணும், மனிதனும் வாழணும். அந்த சமநிலை இருக்கிற வரைக்கும் சௌகரியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 2:15 முதல் 2:45 மணி வரை உதிரா பூக்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பாரத மந்திரி பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கம் அளிக்கிறார் இதய தலையீட்டு மருத்துவ நிபுணர் ஆலோசகர் டாக்டர் எஸ் ராஜநாராயணன் அவர்கள் நேரலையில். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. நகர் உலா

சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் தொடர்ந்து நிலைக்கணுன்றதுல மனிதர்களாகிய நம்ம பல முயற்சிகள் எடுப்போம். சந்தோஷத்தினுடைய உச்சம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதத்தில் அமையும். ஒரு சிலருக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு கதைகள் படிக்கிறது, புத்தகங்கள் வாசிக்கிறது இது ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. ஒரு சிலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நண்பர்களோட உறவினர்களோட பேசி கழிக்கிறத சில சந்தோஷங்களாக செயல்படுத்துவாங்க. ஆனால் சிலருக்கு மட்டும்தான் வெளியில் போய் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் தான் எக்ஸ்ட்ரா டானிக் குடித்த மாதிரி ஒரு பிரிஸ்க்னஸ், ஒரு புத்துணர்ச்சி அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி வெளியில் போய் சுற்றி பார்க்கறது அப்படின்றதுக்கு எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம இருக்கக்கூடிய சூழல்களை மணர்ந்து அதை தாண்டி நம்மளாவது பார்த்து பரவசமோடப்படக்கூடிய இடங்களை பார்க்கும் பொழுது நம்மளை மறந்து மெய் மறந்து சில விஷயங்கள் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே புகுந்து போகும். அந்த சந்தோஷ தன்னுடைய உச்சத்தை அடையணுன்றதுக்காகவே ஒரு சிலர் வெளியில் ட்ரிப் போகிறத விரும்புவாங்க. அதாவது ஒரு சிலருக்கு கிளம்பணுமா அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். ஒரு சிலர் சொன்னால் போதும் அடுத்த செகண்ட் ரெடி ஆகிடுவாங்க கிளம்புறதுக்கு. இப்படிப்பட்டவங்களுக்காகவே தேடி தேடி நகரவுள்ளா புதுச்சேரி வானொலி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே தான் போகுது. திரும்ப வந்த இடங்கள் வருவது கிடையாது, புது புது இடங்களாக தேடி தேடி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நகரவுள்ளாவில் எந்த பகுதிக்கு நம்ம பயணிக்க போகிறோம்? அருணாச்சல பிரதேசத்தை நான் இன்னும் விடுற மாதிரி இல்லை, நிறைய இடம் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம்.

சுப்லாஷ்னி அனிருத் ரவிச்சந்திரன் அசல் கோளாறு குரல்களில் ஒலித்தது. கூலி படத்திலிருந்து நேரம் 7:41. இன்னைக்கு நகருலாவில் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மேற்கு காமென் மாவட்டத்தில் இமயமலை தென் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம், காமெங் ஆற்றினுடைய ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாலுக்பாங் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பீரமான அடர்ந்த காடுகளை ஒட்டிய ஒரு பகுதி. சென்ற நகருலாவில் பார்த்த தவாங் அப்படின்ற ஒரு இடமும் பும்டிலா போன்ற பிரபலமான இடங்களும் கூட இந்த பாலுக்பாங் அப்படின்ற ஒரு இடம் இதனுடைய நுழைவாயிலாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தனித்துவமான அழகை இருக்குது. அதாவது தவாங் மும்டிலா அப்படின்றது அது போகக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் பகுதி, அதுக்குள்ளே நம்ம பயணித்தோம்னா இந்த பாலுக்பாங் அப்படின்ற ஒரு தனித்துவமான இடத்தை நம்ம போய் அடைய முடியும். அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் பெரும் திரளாக இந்த பகுதிக்கு சுற்றுலா வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே அந்த இடம் கவர்ந்துருக்குன்னா நமக்கு சொல்லவே வேண்டாம், அந்த இடத்த போய் ஒரு வாட்டி கண்டிப்பாக பயணிக்கணும்.

0: PCOD எல்லாம் இப்போ நாட் அன் இஷ்யூ, ஃபுட்லே சரி பண்ணிக்கலாம், நத்திங் டு வரி.
1: யா, ஐ ஹோப் ஸோ.
0: ஃப்ரெண்டுன்னு சொல்ல போகிற கழுவு, இந்த வச்சுக்கோ, நீ உனக்கு ஊர் சுத்த தேவைப்படும், நல்லா பொண்ணாதாடா தெரியுறா.

0: ஷோ. ஃபுட்லேயே சரி பண்ணிக்கலாம். நத்திங் டு வாரி.
1: யா, ஐ ஹோப் ஸோ.
0: ஃப்ரெண்டுன்னு சொல்ல போகிற கழுவு. இந்தா வச்சுக்கோ, நீ உனக்கு ஊர் சுத்த தேவைப்படும். நல்லா பண்ணா.

0: ஸ்வீட் ஹார்ட் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில் ஒடித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய காமெங் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாலுக்பாங் அப்படின்ற ஒரு பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். இங்கே மீன்பிடித்தல் மற்றும் ஆற்று படகு சவாரி ஆகியவை இந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சுற்றுலா தலம். பக்குங் அப்படின்னக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. டிபி ஆர்கிடேரியம் கூடுதல் சிறப்பு. இங்கே 80 வெவ்வேறு இனங்களை சேர்ந்த 2600 மேற்பட்ட வளர்க்கப்பட்ட ஆர்கிட் மலர்கள் இங்கே இருக்குது. இப்போ பாலுக்பாங் ஏன் சிறப்பு அப்படின்றது இப்போ நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடேரியம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 80 வகையான இனங்கள் இருக்குது. 2600 மேற்பட்ட வளர்க்கப்பட்ட ஆர்கிட் மலர்கள் இங்கே இருக்குது. 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாலுக்பாங் கோட்டையும் தற்போது சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் பாரம்பரியத்திற்கு வரலாற்று பெருமைக்கும் சான்றாக இந்த பகுதி திகழுது. இந்த கோட்டையினுடைய எச்சங்கள் தவிர பாலுக்க மன்னனுடைய பேரனான பாணனுடைய முக்கிய எச்சங்களும் இங்கே பாதுகாக்கப்படுகிறது. அப்போது அந்த இடத்துல போனோன்னா அந்த அருங்காட்சியகத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதையும் தாண்டி பரவி ஆற்றினுடைய கரையில் இருக்கக்கூடிய இந்த கோட்டையினுடைய எச்சங்களில் குன்றின் சரிவில் சில கல் தொகுதிகளும் செங்கல்லும் ஒரு குளமும் செங்கல் கிணறும் காணப்படுகிறது. அதாவது எச்சங்கள் அப்படின்னும் பொழுது அந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த அந்த பகுதியில் இந்த இடங்களை நம்ம போய் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அகா பழங்குடியினர் வருடாந்திர விழாவாக நியத்திட்டோ அதாவது திசியோனோவில் இருக்கக்கூடிய பாலுக்பாங்கினுடைய ஜனவரி மாதத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. பேர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த அகா பழங்குடியின மக்களினுடைய விழாவினுடைய பெயர் அப்படி இருக்குது. நியத்திட்டோங் அப்படின்றது திரிசோவினாவில் இருக்கக்கூடிய பாலுக்பாங் வந்து இந்த விழாவை கொண்டாடுறாங்க. பாலுக்பாங்கில் அகா அப்படின்னக்கூடிய பழங்குடியின மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. அங்கே வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய பெயர், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து அகா பழங்குடியினர் அப்படின்ற பெயர் சூட்டியிருக்காங்க. பஹீம் அந்த வனவிலங்கு சரணாலயத்தில் புலி

காப்பகம் அமைக்கப்பட்டிருக்கு. புலிகள், சிறுத்தைகள் மற்றும் இருவாச்சி பறவைகள் போன்ற உயிரினங்கள் உட்பட இந்த பகுதியில் வளமான பல்லுயிர் பெருக்கத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ இயற்கை ஆர்வலர்கள், பறவைகள் பற்றின ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த இருவாச்சி பறவையெல்லாம் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் இல்லையா? அங்கே போனோன்னா அதை நம்ம பார்த்து அனுபவிக்கலாம்.

சின்மயி பிரதீப் குமார் குரலில் வந்தது தமிழ் படம் 2 படத்திலிருந்து. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களை இன்னைக்கு நாம ஒரு

அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாலுக்பாங் அப்படின்னக்கூடிய ஒரு இடத்த தான் பயணிச்சிட்ருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அகா பழங்குடியினருடைய கொண்டாட்டங்களையும் நம்ம கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக பல்லுயிர் பெருக்கத்தை அனுபவிக்கக்கூடிய சில பஹீம் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. ஆர்கிட் இன மலர்கள் மற்றொரு முக்கிய ஈர்ப்பாக இந்த பகுதி இருக்குது. ஆர்கிட் மலர்கள் 2600 அதிகமான வகைகள் இருக்குது. அந்த மலர்களை பார்க்க கண்கொள்ள காட்சியாக இருக்கும். அதுதான் இந்த இடத்த எல்லாரும் ஈர்க்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்கு. இது இயற்கை ஆர்வலர்களுக்கும் தாவரவியலாளர்களுக்கும் ஒரு சொர்க்கமான பகுதியாகவும் இது விளங்குது. மலையேற்றம், வனவிலங்கு ஆய்வு மற்றும் சாகச விளையாட்டுகளுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு பகுதி. சுற்றுலா பயணிகளுக்கு முழு திருப்தியை தருவதில் ஐயம் கிடையாது இந்த பகுதி. இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் பிரம்மாண்டமான மடாலயங்களை கண்டு வியப்பாங்க. அதனுடைய உள்ளே சுற்றி இருக்கக்கூடிய பல சூழல்கள் ஒரு வித்தியாசமாகவும் பலதரப்பட்ட அனுபவங்களையும் சுற்றுலா செல்லும் நமக்கு கொடுக்கும். மலையேற்றத்தை அனுபவிப்பதன் மூலம் தங்களுடைய மன உறுதியையும் சோதித்து கொள்ளவும் அற்புதமான வாய்ப்பை பெற முடியும் இந்த பகுதிக்கு போனோன்னா. இது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய உணவு முறைகளையும் நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட முடியும். அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி பயணம் அப்படின்னா, பக்கத்திலேயே விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் தேஜ்பூரில் இருந்து இருக்குது. இந்த பாலுக்பாங்கிற்கு போகணும் அப்படின்னா அங்கேருந்து விமானத்திலிருந்து இறங்கி வாடகை கார்கள் மூலயமாகவோ, அப்படி இல்லைனா பேருந்துகள் அவ்வப்போது இயக்கப்படுகின்றது, அதன் மூலமாகவும் அந்த பகுதியை நம்ம அடைய முடியும். அந்த அழகிய நகரத்துக்கு நம்மளாகவே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா சொந்த காரிலையும் நம்ம போக முடியும். இதனுடைய சாலை NH 37 வழியாக புகழ்பெற்ற கசிரங்கா தேசிய பூங்காவை கடந்து போகும் பொழுது அந்த பூங்காவையும் பார்த்த ஒரு முழு திருப்தியோட இந்த பயணமே ஒரு சிலிர் பூட்டக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். இன்றைக்கி நகரோலாவில் சின்ன பகுதியினாலும் பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு இடத்த தான் பார்த்தோம். மற்றொரு நகரோலாவில் சந்திக்கலாம்.

0: மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய ஆடவர் பேட்மிண்டன் அணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தை பாராட்டியும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துகளையும் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். தேசிய வளர்ச்சியில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கும் நோக்கிலான மை பாரத் இணையதளத்தில் பதிவு பெற்ற இளையோர் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டி அதிகரித்து இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஓமன் நாட்டின் கிழக்கு கடல் பகுதியில் MV கேப் டவ் என்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்தார். கப்பலில் இருந்த 19 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இத்தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், சர்வதேச கடல் வழிகளில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பிராந்திய ஊரக வங்கிகள் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் வேலை நிறுத்தம் உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. திருப்பதி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் தொடர்பான 290 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் டெல்லி, மொஹாலி, சண்டிகர், பஞ்ச்குலா மற்றும் லூதியானா ஆகிய நகரங்களில் உள்ள 26 இடங்களில் அமலாக்கத்துறை தீவிர சோதனை நடத்தி வருகிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கனமழை பெய்யும் என முன் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனாம் பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சமர்கண்டில் நடைபெற்று வரும் பிடே செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 7வது சுற்றில் உலக சாம்பியன் டி குகேஷ் மற்றும் ஆர் பிரக்ஞானந்தா ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய ஆடவர் அணி இங்கிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:32. தகவல் தளம். அரிய விஷயங்களை தேடி தேடி போய் கண்டுபிடிச்சி படித்து நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுல நமக்கு ரொம்ப ஆளாதி பிரியம் இருக்கும். அதே ஒரு உணர்ச்சியோட தகவல் தளம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டிராத இல்லை கேட்ட தெரிஞ்ச தெரியாத பல விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்குது. இன்றைக்கி தகவல் தளத்தில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? பொதுவாக நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் சில விஷயங்கள் இன்றைக்கி வரைக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் குறையுதுன்னு குறைகள் சொன்னாலும் அது நம்மளுடைய வழி வழியாக வரக்கூடிய சந்ததி வழியாக வரக்கூடிய விஷயங்கள் தான் விருந்தோம்பல் அப்படின்றது. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இதற்காகவே யாராவது நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா, விருந்து சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகளுடைய விஷயங்களெல்லாம் நம்ம காதால் கேட்டு தெரிஞ்சு

இருப்போம். ஆனால் இன்றைக்குமே விருந்துக்கு நீங்கள் வரணும், நம்ம எல்லோரும் ஒன்றா போய் சாப்பிடலாம் அப்படின்ற அந்த விருந்தோமல் இன்றைக்கும் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதுவும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகிறதுல நம்மளுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அலாதியாக இருக்குது. சரி, விருந்து அப்படின்னும் பொழுதே நமக்கே நல்லா தெரியும் எப்பேற்பட்ட விருந்து, அசைவம் இல்லை சைவ விருந்து, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் சைவம் அதில் முன்னோடி தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது யாருக்கும் உடல் உபாதிகளை தராது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன் வச்சாலும் அது வந்து எல்லோருக்குமே பொருத்தமான, எல்லா நாட்களுக்குமே உகந்த ஒரு உணவாக கருதப்படுகின்றது. நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய விருந்தோம்பல், ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஒரு பொருட்களாக இருந்தாக்க கூட அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நிறைய சங்ககால இலக்கியங்களில் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய அரசர்கள் விருந்தோம்பலில் எந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர்களாக இருந்திருக்காங்க, இதன் மூலம் விருந்தோம்பல் மூலயமாவே நிறைய அரசர்கள் மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அரசராக பாராட்டக்கூடியவர்களாக நாடு சுபிட்சமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நம்ம சங்க இலக்கியங்களையும் வரலாற்று சான்றுகளையும் நம்ம நிறையா தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். சரி, இவ்வளோ பீடியெலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன விஷயத்துக்கு வாங்க அப்படின்றது எனக்கு புரியுது. இன்றைக்கி தகவல் தளத்தில் விருந்து அப்படின்னும் பொழுது நம்மளுடைய முதல் இதுவாக வாழை இலை, அதை தான் நம்ம வந்து சொல்லுவோம். இன்றைக்கும் திருமணம், விருந்து இப்படி இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போனோன்னா உணவுகளை நம்ம வாழை இலையில் பரிமாறுவதை நம்ம வழக்கமாக கொண்டிருக்கிறோம். ரொம்ப சுலபமாகவும் இருக்குது, அதை வந்து சாப்பிட்ட பிறகு அதை நம்ம வந்து அப்புறப்படுத்துவது ரொம்ப எளிமையாக இருக்குது. சாப்பிட்டதுக்கு பிறகு அதை வந்து நம்ம கழுவ வேண்டியதில்லை, அது இயற்கையான ஒரு பொருளாக இருக்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் தராத வகையில் இருக்கக்கூடிய ஒரு வாழை இலை. சரி, இந்த வாழை இலையில் என்ன சிறப்பு? நிறைய நம்ம தகவல் தளத்திலே வாழை இலை, வாழை மரங்களில் இருக்கக்கூடிய பல கிடைக்கக்கூடிய நமக்கு அரிய வகை பொருட்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிட்டு வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிறது வாழை இலையில் நம்ம ஒரு திருமணம் இல்லை விருந்துக்கு போகிறோம், வாழை இலையை முதல்ல போட்டாச்சு, போட்டதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கிறாங்க, தண்ணி தெளித்து அந்த இலையை கழுவுறோம், எதற்காக அப்படின்றது தான். உடனே நீங்கள் சொல்லாதீங்க வாழை இலையை கழுவுறோன்னு தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக இதை பற்றின ஒரு டாபிக்? இல்லை, இதுலேயும் ஒரு சிறப்பு பாரம்பரியம் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி தகவல் தளத்தில்.

வி மகாலிங்கம், செந்தில் கணேஷ் வசந்த் கோந்தா குரலில் ஒலித்த பாடல் அது. நேரம் 8:59. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 2:15 to 2:45 வரை உதிரா பூக்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். பிற்பகல் 3 PM ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நேரலில் இணைகிறார் இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கம் அளிப்பவர் இதய தலையீட்டு மருத்துவ நிபுணர் ஆலோசகர் டாக்டர் எஸ் ராஜநாராயணன் அவர்கள். இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் வாழை இலையில நீர் தெளிப்பதற்கான ரகசியம், திருமணம், விருந்து இப்படி சுகழ் நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போகும்பொழுது அங்கே உணவுகளை வாழை இலையில் பரிமாறுவதை நம்ம வழக்கமாக கொண்டிருக்கோம். இந்த வாழை இலையில் உணவு அருந்துவது என்பது தமிழர்களுடைய தொன்று தொட்டு வந்த பழக்கமாகவும் இருக்குது. அந்த மாதிரி வாழை இலையில் உணவு பரிமாறுவதற்கு முன்பு தண்ணீர் தெளிக்கும் வழக்கம் இருக்குது. இதற்கான காரணம்தான் இன்றைக்கி தகவல் தளத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கையாகவே வாழை இலையில் பூச்சிகள், தூசி, அழுக்கு, நுண்ணுயிர்கள் ஒட்டி கொண்டிருக்கும். ஆகவே வாழை இலையில் தண்ணீர் தெளிப்பதன் மூலமாக பூச்சிகளும் நுண்ணுயிர்களும் அகற்றப்பட்டு உணவு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் நமக்கு அது வந்து எந்தவித உபாதைகளையும் ஏற்படுத்தாது. மேலும் தண்ணீர் தெளிப்பதனுடைய காரணமாக இலை உறுதியாக மாறுகின்றது. தண்ணீர் தெளிக்கும் பொழுது அது சாப்பிடும்போது சில இலைகள் கிழிய வாய்ப்பு இருக்குது. நம்ம வேகமாக அதை பரிமாறும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதை இது பண்ணும்பொழுதோ சில நேரங்களில் கிழிய ஆரம்பிக்கும். ஏன்னா முக்கியமாக ரசம் இந்த மாதிரி ஒரு ஐட்டம்லாம் சாப்பிடும்போது நிச்சயமாக இலை கிழியும். ரொம்ப ஆர்வமாக அதை நம்ம வந்து அந்த இலையில் சாப்பிடும்போது அதுக்குன்னு ஒரு தோணிகள், ஒரு சிலருக்குலாம் அது ஒரு அந்த டாக்டிவ்னஸும் தெரியும் வாழை இலையில் சாப்பிட்றது. ஒரு சிலர் வந்து சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு அந்த இலையை கிழிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிழிவதற்கு காரணமே இல்லாமல் உறுதித்தன்மையை கொடுக்குது இந்த தண்ணீர் தெளிக்கிறது மூலயமா அப்படின்றாங்க. உணவு உண்ணும் வேளையில் இலை கிழிந்து போவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது. அது மட்டும் கிடையாது, வாழை இலையில் தண்ணீர் தெளிப்பதனை வந்து ஒரு புனித செயலாகவும் நமக்கு உணவு வழங்கிய தெய்வத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காக முன்னோர்கள் கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழக்கம் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. இது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயம்தான். இதையும் தாண்டின ஒரு அறிவியல் விஷயம் இருக்குது, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் 8:30 நகர உலாவில்.

ஸ்ரீநிதி ஹரிணி குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அன்னபூரணி படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள். காலை 8:30 தகவல் தளம் தொடரும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: The Financial Express takes note S&P, Fitch, ADB, OECD upbeat on FY27 growth. India growth outlook gets global upgrade. And finally, words long used in Caribbean, Bermuda now part of Oxford Dictionary, says the Times of India. And with that, it's back to you, Sarabjit.
1: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to interact with participants of Seva Yatra from Varnagar to Varanasi under Seva Sankalp Abhiyan this morning. Delhi government approves Durga scheme aimed at providing safe, clean and dignified employment opportunities to women in national capital. Bharat Taxi launched in Lucknow, Gorakhpur, Varanasi, Kanpur and Prayagraj in Uttar Pradesh. All banks, including regional rural banks, to remain open this Sunday for convenience of customers. India's Roshabina Devi bagged silver medal in Wushu at Asian Games in Japan. Satnam Singh and Salman Khan secure bronze in rowing men's double sculls. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளத்தில் திருமணம் விருந்து இப்படின்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போனோம்னா உணவுகளை வாழை இலையில் பரிமாறுவதை வழக்கமாக நம்ம பார்த்துருக்கோம், நம்மளும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த வாழை இலையில் உணவு அருந்துவது தமிழர்களுடைய பாரம்பரிய தொன்று தொட்ட பழக்கமாக இருந்தாலும் இந்த இலையில் நீர் தெளிப்பதற்கான சாப்பிடுவதற்கு முன்னே வாழை இலையை போட்டதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அதை வந்து சுத்தப்படுத்துகிறோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய பூச்சி, தூசு, அழுக்கு, நுண்ணுயிர்கள்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். அப்போது அதை தண்ணி தெளித்து நம்ம அதை வந்து சுத்தப்படுத்துவதற்காக, நம்மளுடைய உணவு பாதுகாப்பாக நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு அன்றாட வழக்கம். ஆனால் இதையும் தாண்டி இந்த இலைக்கு உறுதி கொடுப்பதற்காக இந்த தண்ணீர் தெளிச்சு அதை சுத்தப்படுத்துவதாக மற்றொரு கோணத்திலையும் நம்ம முன்னோர்கள் அதை கடைபிடிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போறோம்.

சத்யன் குரலில் ஒலித்தது பைசன் காலமாட்டான் படத்திலிருந்து. நேரம் 8:36:37. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை தொடர்ந்து எல்நிலோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று இரவு 9:30 நாடகமலர், என் கண்ணில் பாவை என்றோ நாடகம், எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள், அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேர்களே, 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று மாலை 6:20 to 7:30 வரை டெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரடோ கோப்பை கால்நடை போட்டியின் கால்பந்து போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் சிறுவர் பிரிவு இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே கால்பந்து போட்டியின் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பில் திரை இசை பாடல்கள் இடம்பெறும். 7:35 to 8 வரை மனம்பெறும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 10:20 ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் இடம்பெறும். இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் வாழை இலையில நீர் தெளிப்பதற்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வாழை இலையில உணவு அருந்திய பின் அதை உள்பக்கமாக மடிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம தண்ணீர் தெளிக்கிறோம், அது அதில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை நம்ம சுத்தப்படுத்துவதற்காகவும், வாழை இலையை இன்னும் கொஞ்சம் அதற்கு கிழியாம அதை வந்து பாதுகாப்பு

பாதுகாப்பதற்காகவும் அப்படின்ற ஒரு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக சாப்பிட்ட பிறகு வாழை இலையை உணவு அருந்திய பிறகு அதை உள் பக்கமாக மடிப்பதற்கான காரணங்கள் இருக்குது. ஒரு சிலர் அதை எப்படி மடிக்கணும்னு தெரியாமல் அப்படியே திறந்த மாதிரியே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மடிப்பதற்கும் சில காரணங்கள் இருக்குது. அது எதுக்காக மடிக்கிறது அப்படின்னா, உணவு தயாரித்தவருக்கும் அதை பரிமாறியவர்களுக்கும் மரியாதை செலுத்துவதற்காக அப்படின்னு கருதப்படுகின்றது. இது ஒரு சின்ன நம்பிக்கை தான். நமக்காக உணவு பரிமாறினாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுறதுக்காக இந்த வாழை இலையை உள் பக்கம் அடித்தோம்னா அதை நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு உண்மையாக நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். தற்போது இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் உணவுகளை பரிமாற பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் போன்ற பொருட்களை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் பாதிப்படைய செய்து. ஆனால் வாழை இலை போன்ற இயற்கையான பொருள்களை பயன்படுத்துவதனால நம்மளுடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம், உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.

ஜெய் பீம் படத்திலிருந்து அனந்த் கல்யாணி நாயர் குரலில் ஒலித்த பாடல் அது. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்று 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1115 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கே

0: அனந்த் கல்யாணி நாயர் குரலில் ஒலித்த பாடல் அது. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். இனி வேலைவாய்ப்பு செய்திகள். உரம் ரசாயன நிறுவனத்தினுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்ஜினியர் 19, அசிஸ்டன்ட் மேனேஜர் 8, ஆபீசர் 6, அக்கௌண்டன்ட் ஆபீசர் 3 உட்பட மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ. வயது வரம்பு 24/9/2026 18லிருந்து 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க rfcl.co.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹1000. SAST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புதுச்சேரி தேசிய தொழில் சேவை மையம் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு, SAST மாணவர்களுக்கான இலவச மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதி உள்ள SAST வேலைவாய்ப்பு தேடுபவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட உள்ள பயிற்சி பாட நெறிகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக தானியங்கி, கணக்கியல் மற்றும் பதிவக உதவியாளர், கணினி பயன்பாட்டு வணிக கணக்கியல், சைபர் பாதுகாப்பு வலைதள மேம்பாட்டு உதவியாளர். வயது வரம்பு 1/9/2026 அன்று உள்ளபடி 18லிருந்து 30 வயது வரை. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி. பயிற்சிகளில் சேரும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும். SAST விண்ணப்பதாரர்கள் தேசிய தொழில் சேவை மையம், எண் 6 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரியில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை சுய சான்றிருப்பமிட்ட தேவையான அனைத்து ஆவணங்களோடு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25ஆம் தேதி இம்மாதம், அதாவது நாளைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இணைக்க வேண்டிய ஆவணங்கள் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், குடும்ப ஆண்டு வருமான சான்றிதழ், வேலைவாய்ப்பு பரிமாற்ற பதிவு நகல், வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 8870073622, மற்றொரு எண் 9629342446. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் விபி கிராம்க், விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. இனி ஒரு விளம்பரம்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

இன்னைக்கு தகவல் தளத்தில் வாழை இலை நீர் தெளிப்பதற்கான அறிவியல் பூர்வமான ஒரு காரணங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாழை இலையை உணவு அருந்திய பின் அதை உள்பக்கமாக மடிப்பதற்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உணவு தயாரித்தவர்களுக்கும் அதை பரிமாறியவர்களுக்கும் மரியாதையை செலுத்துவதாகவும் கருதப்படுகின்றது. இன்னொரு விஷயமும் இருக்குது. உணவு அருந்திய பின் இந்த உணவு போல நான் திரும்பவும் சாப்பிடணுன்ற அந்த ஒரு நம்பிக்கையை தர்றதுக்காகவும் உள்பக்கம் மடிப்பதற்காக இந்த உணவு எனக்கு திரும்ப திரும்ப கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சொந்த விருப்பத்துக்காகவும் அதை உள்பக்கமாக மடிப்பதற்கான ஒரு விஷயங்களும் இருக்குது. வெளிப்பக்கம் மடிப்பதற்கும் சில ரகசியங்கள் இருக்குது. அதை வேற ஒரு சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வாழை இலையை சூடாக உணவு வைத்து உண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் நம்ம உணவில் கலந்துது. இது உணவு செரிப்பதற்கு உதவுவதோடு மட்டுமில்லாமல் வயிற்று புண்ணையும் ஆற்றும். வாழை இலையின் உணவு உண்ணும் பொழுது அது நம்ம பசியை மேலும் தூண்டும். இலையில் சாப்பிடும்பொழுது நம்ம தட்டில் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது சாப்பிட்ற சாப்பாடை விட அங்கே பலவித பதார்த்தங்கள் இருந்தாலுமே ஆனால் நமக்கு எவ்வளோ சாப்பிட்டோன்ற அந்த அளவு தெரியாத அளவுக்கு நமக்கு பசியை மேலும் மேலும் தூண்டக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வம் இருக்குது. வாழை இலையில் உணவு அருந்தும் பொழுது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதில்லை. இதுதான் இன்னைக்கு தகவல் தடத்தோட முக்கிய கான்செப்ட். சூடாக அதில் உணவு வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உணவோடு கலந்துருக்கிறதுனால செரிப்பதற்கு உணவு செரிப்பதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. வயிற்று புண்ணை ஆற்றுவதற்காகவும் அன்னைக்கு சாப்பிட்ட உணவு நமக்கு எந்த வகையிலும் ஒரு உபாதைகளை ஏற்படுத்தாது. இந்த வாழை இலையில உணவு அருந்தும் பொழுது பசியை மேலும் மேலும் தூண்டுவதனால ஒரு சிலர் சரியாக சாப்பிடாம கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்களால அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்ற ஒரு மன நிலைமை உண்டாகும். அப்போ வாழை இலையை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு பசியை மேலும் தூண்டும் பொழுது இன்னும் ஒரு புடி சாதத்தை அவங்க சாப்பிட்றதுக்கு இது மேலும் மேலும் இது தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. வாழை இலையில உணவு அருந்தும் பொழுது உடல் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அப்படின்ற ஒரு தகவலோட இன்னைக்கு தகவல் தளத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த நேயர்களுக்கு நன்றியோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். நோய் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரும் விருப்பப்படுறோம். எத்தனை பேர் நீங்கள் வாழை இலையில் உணவு உண்பதை விரும்புகிறீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களில் இந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்களில் யாருக்கெல்லாம் வாழை இலையில் பிடிக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம்.

இட்லி கடை படத்திலிருந்து தனுஷ் அறிவு குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் வாழை இலையில் இருக்கக்கூடிய தனித்துவமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வாழை இலை நீர் தெளிப்பதற்கான அறிவியல் பூர்வமான உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தேடி தெளிவு வாழை இலையை நம்ம சாப்பிட்றதுக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைய தகவல் தளத்தில் நிறைவு செய்யலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட இன்னொரு தகவல் தளத்தில் சந்திக்கிறேன்.

மையல் படத்திலிருந்து சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில் ஒலித்த இந்த பாடலோடு இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. முதலில் ரே ரே மானச நாட்டை ராகத்தில் அமைந்த செங்கல்வராய சாஸ்திரி கீர்த்தனை ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:28 அரங்கிசை நிகழ்ச்சியில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் இனி ஏகாம்ரேச நாயகி சண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எம் சர்வஜித் கிருஷ்ணா அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா,

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் பேட்மிண்டன் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். வீரர்களின் மன உறுதியும் போராடும் குணமுமே இந்த பெருமை மிகு வெற்றிக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர், சாதித்த அணியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் இணையதளம் தொடங்கப்பட்ட 3 ஆண்டுகளில் 3 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களை இணைத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒளிபரப்பாகும். பங்களாதேஷில் இருந்து இந்தியாவிற்குள் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ வெளிநாட்டு தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பீகார் மேற்கு வங்கம் எல்லைப் பகுதிகளில் நடத்தப்பட்ட இச்சோதனையில் சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏனாம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 வரை இந்த மழை அளவு பதிவாகி உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் படகு துடுப்பு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம் சிங், சல்மான் கான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02:26. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, முகநூல் வழியாக உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய பெயர், இடம்பெற்ற திரைப்படம், எந்த ஊர்லேருந்து அழைச்சிருக்கீங்க, இதை பதிவு பண்ணி முகநூல் வழியாக பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். இந்த கேட்டாலும் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் நேயர்களுக்கு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, நேற்று கேட்ட நேயர்களாக இருந்தால் இன்றைக்கி அவர்களுடைய பாடல் கொஞ்சம் தாமதமாக வரும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட நிகழ்ச்சிக்கு போகலாம். தொடக்கமாக சென்னை மணலி மாறன் வந்து பில்லா படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அதாவது நேற்றோ நேற்று முன்தினமோ பாடல்கள் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தீங்கனாக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த சின்ன வேண்டுகோளை நேர்களாகிய நீங்கள் ஏற்றுப்பீங்க, புது நேர்களுக்கு வழி விடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சி போகலாம்.

நேர்களை இது கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த நேயர் மன்னாதி மன்னன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு, தர்மபுரம் துரைராஜ். இந்த நேர் வந்து இன்னைக்கு பத்மினி அம்மாவோட நினைவு நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு அவங்களுடைய சகோதரிகள் பெயரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி, துரைராஜ், தாராபுரம் மற்றும் பெங்களூர் குப்பனத்தம், ராம் பிரகாஷ், கோகிலா ராம் பிரகாஷ் எல்லோருக்காகவும் இந்த பாடலை கொடுத்துடலாம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு மத்திய அலை 1115 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். அடுத்ததாக கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் காட்டூரிலிருந்து சிவா, சுஜாதா குமார், சரண்குமார், சஞ்சய்குமார், தீப்தி இந்த நேயர்கள் விரும்பி கேட்டிருப்பது செம்பருத்தி படத்திலிருந்து.

நினைவுடுகிற நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 நேர நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள். இந்த தலைப்பை ஒட்டி நேயர்களே உங்களுக்கான களம் 11:02 நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி அவர்கள். பகல் 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் விபி கிராம், விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிங் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. இன்று பிற்பகல் 2:15 to 2:45 வரை 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் உதிரா பூக்கள் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம் தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதயத்தில் துளைகள் முக்கியத்துவம் மற்றும் மேலாண்மை குறித்து விளக்கம் அளிக்கிறார் இதய தலையீட்டு மருத்துவ நிபுணர் ஆலோசகர் டாக்டர் எஸ் ராஜநாராயணன் அவர்கள். இது நேரலை நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம் கேட்டாலும் இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக குறிஞ்சாங்கேணியிலிருந்து அசூர்தீன் அப்படின்ற நேயர் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

ஜங்கேனி, அசுர்தீன், நூர்ஜகான், அன்வர், ரியாஸ், ரிசாயத், சஹிலா, சிம்ரியா, இந்த நேயர்களுக்காக பாடல். அந்த பாடல்கள் வரும் முன் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க மறவாதீர் நேயர்களே.

நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:25. அடுத்த நேயர்கள் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினத்திலிருந்து பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகா இந்த நேயர்களுடைய விருப்ப பாடல் நெஞ்சமில்லம் நீயே படத்திலிருந்து.

நேரம் 10:29:44 நொடி. முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. வேட்டவளத்திலிருந்து குமார். இந்த நேயர் கேட்டிருப்பது அழியாத கோலங்கள் படத்திலிருந்து பூவண்ணம்.

நேரம் 10:34:35 இதே முகநூல் வழி நேயர்விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக கொடுக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹஜா நஜ்முதீன் கேட்டிருக்காங்க பாடலை, காசி படத்திலிருந்து என் மனவானில்.

இது முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் அடுத்ததாக சென்னை ஐயப்பன் தாங்கல்லிருந்து பழனி பாரதி இவங்க பாடல் கேட்டிருக்காங்க, இயற்கை படத்திலிருந்து காதல் வந்தாள்.

நேரம் 10:46. 19 நொடி. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நிகர் விருப்பம். அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க சென்னை சிவராம் நாகராஜன். இவங்க விரும்பி கேட்டிருப்பது தம்பிக்கு எந்த ஒரு படத்திலிருந்து என் வாழ்வில். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 2:15 102.8 FM ரெயின்போ புதுவையில் உதிரா பூக்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இந்த நேரின் பாடல் கேட்கலாமா?

இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக மாதவரத்திலேருந்து சரஸ்வதி பத்மநாபன், இவங்க வந்து மௌனகீதங்கள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க மூக்குத்தி பூமேலே.

நேர்களே, கேட்டால் இன்றைக்கும் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேர்கள் பாடல்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமாக இந்த நேர்களுக்கு நாளைக்கோ நாளை மறுநாளோ விருப்ப பாடல் கண்டிப்பாக வருன்ற நம்பிக்கையோடு. கொழுமகொண்டான் ராமகிருஷ்ணன், வருண் சிவா, சென்னை புனியமேடுலேருந்து வன்னை கணேசன், கோவை புதூர்லேருந்து சிவராமன், மன்னிக்கவும் சிவசுப்பிரமணியன், கடலூர் சுரேஷ், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியம், கோவூர் சூரியமூர்த்தி, அன்புராணி காலை வணக்கங்களை தெரிவிச்சிருக்காங்க, நாகர்கோயிலேருந்து மந்திரமூர்த்தி. இந்த நேயர்களுக்காக ஒரு பாடலை கேட்கலாம்.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். கிரேட்டர் நொய்டாவில் நேற்றிரவு ஸ்லீப்பர் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 9 பயணிகள் உயிரிழந்தனர். இவ்விபத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண

0: வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சேவா சங்கல்ப் அபியான் இயக்கத்தின் ஒரு பகுதியாக வடநகரிலிருந்து வாரணாசி வரை பயணிக்கும் சேவை யாத்திரையின் பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகையில் சேவையே பரம தர்மம் என்ற கொள்கையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார். யாத்திரையின் போது மரக்கன்றுகள் நட்டது மற்றும் தூய்மை பணி மேற்கொண்டது குறித்து யாத்ரீகர்கள் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பிராந்திய ஊரக வங்கிகள் செயல்படும் என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் வேலை நிறுத்தம் உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அமைச்சகம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது. காரைக்காலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோட்டுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு மொத்தம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கால்நடை வளர்ப்போருக்கு வழங்கினார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏனாம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று காலை 8:30 மணி வரை இந்த மழை அளவு பதிவாகி உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. சமர்கண்டில் நடைபெற்று வரும் ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 7வது சுற்றில் உலக சாம்பியன் டி குகேஷ் மற்றும் ஆர் பிரக்னானந்தா ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய ஆடவர் அணி இங்கிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:15. நேயர் நேரம்.

0: தொலைபேசி வழி உரையாடல் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு: மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே. மழை துளிகள் மண்ணை நனைக்கும் போது நம் மனமும் மகிழ்கிறது. அதே நேரத்தில் மழைக்காலத்தில் நம்முடைய பாதுகாப்பையும் மறக்கக்கூடாது. இன்று 12 மணி வரை மழையை ரசித்தபடியே மழைக்கால பாதுகாப்பு பற்றியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் நேயர்கள் பேசலாம், என்னுடன் உரையாடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. முன் இணைப்பு எண்ணாக 0413 என்ற எண்ணை அழைக்கவும். நிகழ்ச்சிக்கு வாருங்கள், வந்து பங்கேற்று அழகாக பேசி சிறப்பியுங்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போ.
0: சொல்லுங்க சார்.
1: மழை காலங்க மேடம், இந்த மின்கம்பம் அருகே நம்ம கொடி கட்டி துணி காய வைக்க கூடாது, கால்நடை செல்வங்களாம் அங்க கட்டக்கூடாது. மேடம்
0: சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
1: நீர்நிலைகளை நம்ம சுத்தம் செய்து வச்சிருக்கோம் மேடம். வீட்டில் நம்ம தண்ணி தேங்காத அளவுக்கு, கொசு மிக்காத அளவுக்கு நம்ம மூடி வைக்கணும். இந்த தேங்காய் சிரட்டைகள், பாட்டில்கள்லாம் நம்ம திறந்த வெளியில் போட்டு வைக்கக்கூடாது மேடம். நம்ம சுத்தமாக டேங்க்லாம் சுத்தம் பண்ணி பாதுகாப்பாக இருக்கணும் மேடம். மெழுகு வத்தி இதுமாரி நேரத்தில் நம்ம வச்சிருக்கணும் மேடம். மின் தடைகளை ஏற்பட நம்ம மின் சுவிட்சில் ஆன் பண்ணக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக செயல்படணும் மேடம்.
0: சரி,
1: இதான் என்னுடைய தாழ்மையான கருத்து மேடம். மற்ற நேர்கள் என்னென்ன கருத்து சொல்கிறான்னு கேட்கலாம் மேடம்.
0: கேட்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க அபுஷாலி. சார், என்ன ஊர் சொன்னீங்க நீங்கள்?
1: தாண்டவமூர்த்தி
0: குப்பம். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்து நீங்கள். ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி மேம், என்ன பொறுத்த வரைக்கும் மழை நீர் அப்படிங்கறது நம்ம வீட்டை சுத்தி இல்லாத மாதிரி பாத்துக்கணும் மேம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குண்டம் குழியுமா இருக்கக்கூடிய இடங்களை சமநிலைப்படுத்தணும்.

0: ரெண்டாவது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து ஓட்ட ஒடிசில இருக்கக்கூடிய அந்த டியூப் அந்த டயரு இது எல்லாமே நம்ம வெளியில எடுத்து அப்புறப்படுத்தணும். காரணம் அந்த டியூப் டயருக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா கொசுக்கள் இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால முன் எச்சரிக்கை நடவடிக்கை அதை பண்ணிட்டோம்னா அந்த இதெல்லாம் வரவே வராதுமே. மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா இது போல கொசுக்களால தொடர்பு படுத்தி வரக்கூடிய நோய்கள் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே. மூணாவது பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா கொசு வலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமைக்கணுமே. கொசுக்கள் உள்ள வராத மாதிரி தடுப்பு அப்படிங்கறத பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமே. அதே மாதிரி இப்ப அரசாங்கம் கடுமையான ஒரு மழை வரும் அப்படின்ட்டு ஒரு 3-4 நாட்கள் சொன்னாங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம கொஞ்சமாக பொருட்கள் அந்த 4 நாளுக்கு தேவைங்கிற மாதிரி வாங்கிக்கணுமே. காய்கறிகள், பழங்கள், பால் இது மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொஞ்சமா நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிறது நல்லதுமே. நம்ம வாங்கி குமிக்க கூடாது, ஆனா கொஞ்சம் நம்ம வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ஸ்டாக் பண்ணிக்கலாம். அப்புறமா மீனவர்களுக்கு அறிவிப்பு அப்படிங்கறத கொடுப்பாங்க, இது மழைக்காலம் கடலுக்குள் போக வேண்டாம்னு. அத மீனவர்கள் வானொலி நிகழ்ச்சிகள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மீன்பிடி தொழில் செய்யாம இருப்பது நல்லது. அதுக்கு முன்னாடியே அவங்க பிடிக்க வேண்டிய அந்த மீன் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு அதை கொஞ்சம் காசாக்கி கொஞ்சம் சேவிங்ஸ் அது மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குமே. இது எல்லாத்த விட நம்ம வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க கூடாதுமே. இப்போ சில தாழ்வான பகுதிகள் அப்படின்னு இருக்கும், அப்ப சிலவங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, மக்கள் வேறு இடத்திற்கு போகலாம்னு அறிவிப்பு கொடுத்த உடனே மேடான இடங்கள் நோக்கியோ அல்லது சில இடங்கள் தஞ்சம் புகுவதற்கு அரசாங்கமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. அந்த இடங்கள்ல போய் தங்களுடைய உடைமைகள் தங்களுடைய உயிர் பாதுகாக்கிறதுக்கு நம்ம முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு இல்லாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் இது மாதிரி மழைக்காலங்களில் வெவ்வேறு அலர்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அப்போ அத பொறுப்புணர்வோட நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு அதுல நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்குங்க. நிறைவா ஒரு விஷயம் சொல்லணும்னா மழைக்காலங்கள்ல குறிப்பிட்டு அந்த தண்ணீர் தண்ணி தொடர்பான விஷயங்களை நம்ம சேகரிக்கிறது அப்படிங்கறது நல்லது. மழைநீர் சேமிப்பு திட்டம் இதுல பல விஷயங்கள் அதுவும் முக்கியம்தான், ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து பொறுப்புணர்வோட நம்ம செயல்படுவது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றுன்னு கருதுறேன் மேம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சந்திரசேகர் சார், நன்றி சார்.
0: நன்றி மேம், வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்போ சாலை பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். நிகழ்ச்சியில் எல்லாருமே பேசுகிறாங்க, ரெண்டு நேர் பேசுனாங்க, அபுஷாலி சந்திரசேகர் ரெண்டு பேருமே பேசுனாங்க முன்னெச்சரிக்கை எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சாலை பாதுகாப்புங்கும்போது ரோடு வந்து பள்ளமும் குழியுமாக இருக்கும் அந்த நேரங்களில் வாகன ஓட்டிகள் வந்து பாதுகாப்பாக வண்டியை ஓட்டணும், அதாவது வழுக்கலாம் நம்ம தான் பாதுகாப்பாக வந்து வண்டியை ஓட்டு போகணும். அதே மாதிரி முன்னாடி போகக்கூடிய வண்டிக்கும் பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம வந்து பேருந்தை ஓட்டணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து விபத்துகளிலிருந்து தவிர்க்கலாம். நிகழ்ச்சியிலே அடுத்த நேர்களை சந்திப்பதற்கு முன் ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக.

0: அடடா மழடா, அருமையான பாடல். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நேயர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்கு. நிகழ்ச்சியில் வரும் நேயர், ஹலோ.
1: ஹலோ மேடம்,
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜர் நஜமுதீன்.
0: சொல்லுங்க, நலமா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்,
0: சொல்லுங்க சார்.
1: மழைக்காலங்களின் முன்னேற்பாடுகளா?
0: முன்னெச்சரிக்கை மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள்.
1: அதாம்மா, அதாவது மழைக்காலங்கள்ல இந்த மின்சாரம் இது பண்ணி ரொம்ப பேர் வந்து உயிரிழக்கிறாங்கம்மா. வீடுகள்லயும் சரி, நம்ம குழந்தைங்கள்ட்டையும் சொல்லி வைக்கணும். ஏன்னா அந்த தண்ணி சில வீடுகள்ல இதாக இருக்கும், இந்த சுவிட்ச் போர்ட்ல எல்லாம்

0: அது கவனம் குறைவா போய் இது பண்றப்ப அது வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையா. அதே மாதிரி வெளியில போறப்ப நம்ம இந்த பாதுகாப்பா மழை வருதா வரலையா அந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம கைகள்ல ரெயின் கோட் இல்ல குழந்தைகள் எடுத்துட்டு போறோம். ஏன்னா வந்து இப்ப இந்த டெங்கு காய்ச்சல் வர பரவுதுங்கிறாங்க. ஏன்னா இந்த மழைக்காலங்கள்லதான் அந்த டெங்கு கொசு வந்து பெருகுது. அப்படி இருக்கப்ப வீடுகள்லயும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த பாத்திரங்கள்ல தண்ணி தேங்கி நிக்காத அளவுக்கு அந்த பாத்திரங்களை எல்லாம் நம்ம இது பண்ணி அப்புறப்படுத்தணும்.
1: தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தணும். பிளாஸ்டிக் டயர், தேங்காய் சிரட்டை,
0: தொற்றுநோய்கள் இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல தான் ரொம்ப அதிகமா பரவும். அப்படி இருக்கப்ப நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா வந்து நீ வரக்கூடிய மழைக்காலம் என்னன்னா அது நம்ம வந்து முன்னேற்பாடுகளை நீங்க இந்த தலைப்பு கொடுத்தது ரொம்ப பொருத்தமா இருக்கு. அது மாதிரி இந்த மழைக்காலங்கள்ல வந்து நம்ம உணவுப் பொருட்களை நம்ம சூடா சாப்பிடணும். அது முக்கியம்.
1: கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல பதப்படுத்தி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம், சாப்பிடக்கூடாது ரெண்டு நாட்கள்.
0: அப்பப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன்னா அது சூடாதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த பழைய உணவுகளை எல்லாம் நம்ம வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதோ நமக்கு சாப்பிடுறதோ ஜீரண சக்தி இல்லாம போயிடும்.
1: அந்த நேரங்கள்ல உபயோகப்படும் சொல்லி பிரெட் எல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அதுக்கும் ஒரு கால நிர்ணயம் கொடுத்துருப்பாங்க, இத்தனை டேட்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்றது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள், நூடுல்ஸ், பிரெட் அது மாதிரி வாங்கி வச்சிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து அதுதான் அவசரமா செய்ய முடியும் அப்படிங்கறதுனால அதெல்லாம் கொஞ்சம் டேட் பார்த்து நம்ம கொடுக்கறது நல்லது.
0: குழந்தைகளுக்கு பார்த்து நம்ம கடைகள்ல வாங்குறப்போ நம்ம பார்த்து வாங்கிட்டு வர்றது நல்லது.
1: கண்டிப்பா.
0: அதே மாதிரி நம்ம பயன்படுத்துறப்போ அதை கவனிக்கணும். ஏன்னா பொருட்களை ஸ்டோர் பண்றப்ப அது வந்து மாலை கணக்குல இருக்கும்.
1: ஆமா,
0: அது எக்ஸ்பீரி ஆயிடும் சமயங்கள்ல. அதனால வந்து அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்துதான் இருப்பாங்க.
1: கண்டிப்பா. குழந்தைகளை மழையில நனைய விடக்கூடாது, விளையாட விடக்கூடாது. கொசு இல்லாம பாதுகாக்கணும்.
0: இப்ப பெரும்பாலும் குழந்தைங்க வீடுகள்ல தான் இருக்கு,
1: இருக்காங்க.
0: கையில வளர்றதுலாம் குறைஞ்சு போயிடுச்சு.
1: கையில தான் செல்போன் இருக்கே, பசங்களுக்கு
0: செல்போன், இந்த லேப்டாப் எல்லாம் வந்துருக்கு.
1: ஆமா,
0: வெளியில போய் விளையாடுறதுங்கிறது இல்லாம போயிடுச்சு. நம்ம காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணில விளையாடுவோம், சேத்துல விளையாடுவோம், உடம்புக்கு ஒண்ணுமே செய்யாது, ஆரோக்கியமா தான் இருந்தோம். இப்ப அதெல்லாம் விட்டா அது குழந்தைங்களுக்கு வியாதி வரும்னு சொல்லிட்டு வெளியில அனுப்புறது இல்ல, வெளியே போற சூழ்நிலை இல்லாம போயிடுச்சு இந்த தொழில்நுட்பத்தால.
1: அதனால வந்து நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தை பொறுத்து இருக்கு.
0: எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புலயும் நன்மையா இருக்கும், தீமையா இருக்கும், ஆக்கமும் இருக்கும், அழிவும் இருக்கும். பயன்படுத்துற விதத்துலதான்,
1: பயன்படுத்த முறையில இருக்கு. அதே மாதிரி நாம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதான் குழந்தைகள் முன்னுதாரணமா இருப்பாங்க. நாம என்ன பண்றோமோ அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம செல்போன் கையுமா இருந்தாக்க குழந்தைகளும் அதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு ரோல் மாடலா.
0: ஆமா, குழந்தைங்க இல்லாத நேரத்துல மொபைல் பாருங்க.
1: ஆமா
0: ஆமா, அது வந்து நமக்கு வேலை இல்லாத நேரத்துல. ஏன்னா நம்ம டைம் அப்படியே சாப்பிடுறது மாதிரி.
1: சரி, நம்ம டாபிக் எங்கேயோ போகுது, செல்போனுக்கு போயிடுச்சு. மழை பற்றி, மழை பாதுகாப்பு, மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னும் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க நீங்க?
0: அதாவது வந்து இந்த அதாவது வரக்கூடிய இந்த மழை காலங்கள்ல தண்ணீரை நம்ம வீணாக்கமா அது வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கலாமா? நேற்று கூட அதை சம்பந்தமா தான் பேசணும்.
1: ஆமா
0: ஆமா. அதே மாதிரி இந்த தேங்க விடாம பாத்துக்க நீரை, அதாவது நம்ம சுற்றுப்புறத்துங்கள்ல
1: நீரை தேங்க விடக்கூடாது எங்கேயுமே.
0: ஆமா, நிச்சயமா அது கொசுகள் அதுலதான் பெருகுது.
1: ஆமா,
0: நம்ம சுகாதாரத்துக்கு அது கேடா இருக்கு.
1: தேவையில்லாத பொருட்களை வீட்டுல இருந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிடுறது நல்லது, அப்புறப்படுத்திட்டோம்னா பிரச்சனை கிடையாது.
0: ஆமா, அதே இல்லாம இந்த வீடுகள்ல இந்த குப்பை குளங்கள் சேர்றத என்ன செய்யலாம்னா, சில பேர் என்ன செய்வாங்க மழைக்காலங்கள்ல குடுக்கறதுக்கு அவங்களுக்கு அந்த துப்புரவாளர்களுக்கு குடுக்கறதுக்கு பதிலா ரோட்ல தூக்கி வீசி எறிவாங்க.
1: அதுக்குதான் வர்றாங்க, அவங்க வாங்குறதுக்குனே வர்றாங்க. அவங்கள்ட்ட நம்ம மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு குடுத்துட்டோம்
0: அப்படின்னாக்கணும்.
1: குடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது.
0: அவங்களாம் நம்மளை போன்ற மனிதர்கள் தான், அது நினைக்க மாட்டேங்கிறாங்க. அத வந்து இந்த குப்பை குளங்கள இந்த மழைக்காலங்கள்ல வந்து நம்ம சேஃப்டி பண்ணி குடுக்கிறது ரொம்ப நல்லது.
1: நம்ம வீடு சுத்தமா இருக்கட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு இடம் வந்து ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுங்க, அதுல அப்படியே த்ரோ பண்ணிடுறது கவர்ல கட்டி.
0: அதனால
1: யாருக்கு பாதிப்பு? பக்கத்துல இருக்கிற நமக்கு தான் பாதிப்பு. அதுல

0: கொசு.
1: நமக்கு தான்.
0: ஆமா, கொசு உட்காரும்.
1: அதாவது நம்ம வீடு சுத்தம் ஆகட்டும்னு வெளியே போட்டு தூக்கி போட்டாலும் அதுல இருந்து வியாதிகள் பரவத்தானே செய்யும்.
0: ஆமா, மழை நீர் தேங்கிச்சுன்னா அதுல இருந்து என்ன கிடைக்கும், டெங்கு காய்ச்சல் தான் வரும்.
1: முக்கியமான இது என்னன்னா, இந்த மாடுகள் வளர்க்குறாங்கல்ல,
0: ஆமா,
1: அவங்க என்ன செஞ்சாங்க, நைட் நேரத்துல மாடுகளை விட்டுறாங்க. இது ரோட்ல என்னது வந்து சாகத்தை போடுது. அதுல அந்த மழைக்காலங்கள்ல தண்ணி தேங்கி இருக்கப்ப அந்த டூ வீலர்ல வர்றவங்க எல்லாம் நிச்சயமா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க நிச்சயமா அவங்கள வீடுகள்லாம் அதை கட்டி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கலாம்.
0: கண்டிப்பா, அவங்க கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு, மனிதர்களுக்கும் பாதுகாப்பு, விபத்து இல்லாம தவிர்க்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்கள். ஹலோ, ஹலோ, இப்போ நிகழ்ச்சியில் அபிசாலி சார், சந்திரசேகர் சார், கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜர் நஜ்முதீன் எல்லாருமே பேசினாங்க மழைக்கால நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை துளிகள் மண்ணை தொடும்போது பூமியை புத்துணர்ச்சி பெறுகிறது. ஆனால் மழைக்காலத்தில் நம்முடைய பாதுகாப்பிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைதான். மழை அழகானது தான், அதே நேரத்தில் சிறிய கவனக்குறைவு சில நேரங்களில் பெரிய சிரமங்களில் ஏற்படுத்திவிடும். நேர்களை, ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் நேர் நேரம் நிகழ்ச்சியில் மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த பயனுள்ள சில தகவல்களை, விழிப்புணர்வு கருத்துக்களையும் உரையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேர்களை சந்திப்பதற்கு முன் ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 11:22:51. நேயர் நிகழ்ச்சியில் மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
1: முற்பகல் வணக்கத்துடன் மா கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க.
1: என்னுடைய கைபேசி கொஞ்சம் அழைப்பு போகாம பழுதுபட்டு சரி பண்ணிட்டு
0: வரேன். சூப்பர் சூப்பர், சொல்லுங்க சார்.
1: மழைக்காலம் சொல்ற நேரங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய காலம். வெயில் காலங்கிற போது கூட நமக்கு இடையூறு குறைவா இருக்கும். மழைக்காலங்கள் வரும்போது நம்ம நிறைய நோய்களை சந்திக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்ப அந்த நேரங்களில் இது மாதிரி விழிப்புணர்வுங்கிறது அதிகமா இருந்ததுன்னா நம்ம நோயுடைய தாக்கத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். கொசு தொல்லை ஒரு பக்கம், அதுக்குள்ள வரக்கூடிய மலேரியா, டைபாய்டு, அது மாதிரி வரக்கூடிய நோயுடைய தாக்கம் ஒரு பக்கம், மருத்துவ செலவு ஒரு பக்கம். இது மாதிரி இருக்கிற நேரங்கள்ல மழைக்காலங்கள்ல மருத்துவர்கள் வந்து சுடு நீரை வடிகட்டி குடிக்க சொல்றாங்க.
0: கண்டிப்பா, இது வரைக்கும் வந்த நேர்கள் சொல்லல, நான் யார் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். குடிநீரின் பாதுகாப்பை பத்தி
1: ஆற வச்சு குடிக்கிற போதே சளி பிடிக்காது சொல்லி இருக்கிறாங்க. அதே போல வந்து மழைக்காலங்கள்னு சொல்ற நேரங்கள்ல வெளியில போகிற போது குடை எடுத்துட்டு போகணும் நனையாம இருக்கிறதுக்கு. அதை விட முக்கியமான ஒரு குறிப்பிடங்களை சொல்றது, மழைக்காலம் அப்படின்னு சொல்லி அந்த வெண்ணில் வானத்துல தெரியுற நேரங்கள்லயா, இடிமின்னல் அடிக்கிற நேரங்கள்லயா மழை வருவதற்கான அடையாளங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்ப வந்து நம்ம வந்து இந்த மழை சட்டைன்னு சொல்லுவாங்க, ரெயின் கோட், அதை கையில எடுத்துட்டு போகணும். அது நம்ம நனையாம பாத்துக்கோ, குடை கூட அடிக்கிற காத்துல அது நம்மளை இழுத்து போட்டீங்கன்னா போய் விழுந்துடும். அதே போல கூடுமான வழி, அது உங்களுக்கும் நாங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், இந்த மழையில நனைஞ்சு போச்சுன்னா தொட்டு கைபேசியா இருந்தாலும் பொத்தான் கைபேசியா இருந்தாலும் நனைஞ்சு போச்சு சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து அது செயல் இழந்து போயிடும்.
0: அதுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு கவர் போட்டுக்கிறது நல்லது.
1: அது நல்லது, அது நம்ம அது மாதிரி எடுத்து போக தகவல் நேரங்கள்ல தொட்டு கைபேசி அதுனா குறைஞ்சது 2,000 ரூபாய் 1,500 ரூபாய் ஆகும் அதை சரி பண்றதுக்கு. பொத்தான் கைபேசி இருந்தா அது அளவுக்கு தகுந்த மாதிரி 300, 400, 500 அப்படி ஆகும். பெரும்பாலான பேர் செய்யறது கிடையாது. செய்யாதனால செயல் கைபேசி செயல் இருந்து போச்சு.

0: அப்ப அதை சரி பண்ண போகணும். அப்ப மழையா இருக்கும், கலைகளால் இருக்கணும், மின்சாரம் இருக்கணும் சரி பண்றதுக்கு. இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குது. மழை காலங்கள் சொல்ற நேரங்கள்ல பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகள் அனுப்புற நேரங்கள்ல அவங்களுக்கும் இந்த மழை சட்டைகளை போட்டு அனுப்பணும், ரெயின் கோட்டுங்கிறது. அதே போல நம்ம வந்து மழை காலம் சொல்ற நேரங்கள்ல ஒண்ணு மழை வராது பார்த்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அழுச்சி நம்ம கிட்ட அதிகமா இருக்கிறதுனாலயும் நம்ம வீடுகளையும் நம்ம சுற்றுப்புறங்களையும் சுகாதாரம் வைத்திருக்க தவறுதுனாலதான் இந்த மழை காலங்களை நிறைய நோய் தொல்லையை அனுபவிக்கிறோம். எங்க குடும்பத்தை பொறுத்தவரை மழை காலங்கள் வர நேரங்கள்ல இது மாதிரி நோயுடைய தாக்கங்கள் இல்லாமலே எடுத்துடுவோம். அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விழிப்புணர்வுகள் ரொம்ப கவனமா பண்ணிக்குவோம். எங்க வீட்டை வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா குப்பைகள் இல்லாம பாத்துக்குவோம். அந்த குப்பைகள் அதுக்காக வண்டி வந்து ஊராட்சி வண்டி வந்ததுன்னா அதுல நாங்க ஒப்படைச்சிடுவோம். அதே போல தண்ணீர் தேங்காத அளவுக்கு பாத்துக்குவோம் தோட்டத்து பகுதியில. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த தோட்டத்துல வாய்க்கால்ல தண்ணி வரக்கூடாது நாங்க நினைக்கிறோம். அது கொசுடைய தொல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அடுத்தடுத்து எங்களுக்கு முன்னாடி இருக்கிற சில வீடுகள்ல எங்களுக்கு எதிர்ப்பு சொல்லி அவங்க அந்த தண்ணீரை வந்து வாய்க்கால்ல விடுகிற போது கொசு தொல்லை எங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுது. அதனால தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு போற சூழ்நிலை இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். அதனால மழை நீரை சேமிக்கணும். மழை வர நேரங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு நம்மள பாதுகாப்பு அனுபவிக்க வேண்டிய காலங்கள் வரும். இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன், இந்த மழை வர நேரங்கள்ல நம்ம வந்து சில வானிலை அறிக்கைகள் வரும், இல்லைன்னா சில குறிப்புகள் தெரியும். அது மாதிரி இருக்கிற நேரங்கள்ல நம்ம எப்படி செயல்படணும், செயல்பட தவற நேரங்கள் நமக்கு எவ்வளவு இடையூறுகள் வருது அப்படிங்கறத கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன அலட்சியங்கள் தான், சின்ன சின்ன மறதிகள் தான் நமக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துடும்,
1: பிரச்சனைகளை கொடுக்குது. கவனக்குறைவு, சின்ன கவனக்குறைவுனால
0: செய்யக்கூடிய தவறுகள் வந்து ஒட்டுமொத்தமா நோய் என்னுடைய தொல்லைகளை நமக்கு சேர்த்து கொடுத்துடும். நோய் சேர்த்து கொடுக்கற நேரங்கள் தான் நம்ம தொல்லைகளை அனுபவிச்சுட்டு செலவுகளை படிச்சு இருக்கிறோம்.
1: கால்நடை சப்தத்தோடயே பேசுறீங்களே, கால்நடை பின்னாடி இருக்கா?
0: நாங்க நூல் நிலையத்துல இருக்கேன். இது மாதிரி சில வெளியூர்ல சில வெளியில சில இடையூறுகள் இருக்க செய்யும்,
1: கால்நடை சப்தமா இருக்குது. அதான் பசி அரிச்சா என்னன்னு தெரியல, தீவனம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமா சப்தம்.
0: அது மாட்டுக்கு உரிமையாளர் பாத்துக்கிற வேலை, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகிரிகள் விழுப்புரம் போன்ற மாநகராட்சி உள்ள பகுதிகளில அந்த குப்பைகளை நகராட்சி வண்டி வர இடத்துல அவங்க கிட்ட ஒப்படைக்காம அப்படியே மெத்தில இருந்து தூக்கி உயர்ந்து தூக்கி போடுறது, தண்ணிகளை வாய்க்கால ஓட விடுறது, நகராட்சி இருக்கு இல்ல அந்த தொட்டி இது பண்ணி வச்சிருக்காங்க, பாதாள சாக்கடை கொஞ்சம் வெட்டி வச்சிருக்காங்க. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அவலம் அந்த தொட்டி எல்லாம் வந்து அதுல இருந்து தண்ணீர் வீணா போய் தெருவெல்லாம் அது ஒரு வெள்ளைக்காடா போயிட்டு இருக்கு. விழுப்புரம் போன்ற பகுதியில நிறைய இடங்கள்ல அது மாதிரி போற நேரங்கள்ல என்ன பண்ணும், கொசு தொல்லை பண்ணும். கொசு வர நேரங்களும் மழை அதிக அது நோயை கொண்டு வந்து நமக்கு பரிசா தரிசா கொடுத்துட்டு போயிருந்தேன் சொல்லி முடிச்சிடுறேன்.
1: சொல்லுங்க,
0: மழை காலங்கள்ல சொல்ற நேரங்கள்ல அது முக்கியமான ஒரு செய்தி. மழை காலங்கள்ல வர சொல்ற நேரங்கள்ல நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி அது சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அதிகாரிகள் அதுக்கு மேல நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கணும். அது சரிப்படுத்துறதுக்கான ஆயத்த பணிகளை பண்ணணும். அது மாதிரி பண்ணுகிற போது இன்னும் சிறப்பா இருக்கும்.
1: அவர்களும் பண்ணுவார்கள், சேர்ந்து நம்மளும் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்ப தண்ணீர் தேங்காத அளவிற்கு என்னென்ன பண்ணணும், வீட்டை சுற்றி என்ன செய்யணும், சுகாதாரத்தோட வச்சுக்கணும், வீட்டு ஜன்னல் எல்லாம் வந்து கொசு வலை அடைச்சி வச்சுக்கலாம், கொசு கடிக்காத அளவிற்கு, டெங்கு காய்ச்சல் பரவாத அளவுக்கு நம்மளாலையும் நம்மளாலையும் என்ன முடியுதோ அதையும் நம்மளும் செஞ்சோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட நம்மளும் ஒத்துழைக்கணும் இல்லையா, அரசாங்கத்தோட.
0: நாங்க வீடு கட்டுறோம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க எங்க செய்யறோம், செய்யறது கிடையாது. அது மாதிரி பண்ணாம விட்டுரு.

0: இருக்கிறதுனால தான் கொசு உள்ள வந்த பிறகு கொசு கடி தாங்க முடியல தூங்க முடியலன்னு சொல்ற வீடுகளை நிறைய நாங்க பாக்குறதே. தோட்டத்தை அசுத்தப்படுத்தி வச்சுட்டு தெருவை அசுத்தப்படுத்தி வச்சுட்டு நோய்களை தாக்கத்துல சொல்ல போய் அனுபவிக்கிற சொல்றவே. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டாங்கச்சி சிரட்டை குப்பைகள் அதெல்லாம் அப்ப அப்ப எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப சேர்த்து விட்டுருவோம்.
1: தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். நகராட்சியில இருந்து வர்றவங்களுக்கு குப்பைகளை பிரிச்சு கொடுக்கணும், மக்கும் குப்பை மக்கா குப்பை.
0: எங்க வாசுபடி வந்து பாத்தீங்கன்னா எங்க தோட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டை பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கிற நேரங்கள் தான் இந்த மாதிரி நோயுடைய தாக்கம் குறைவா இருக்கும். அதனால ஊர் கூடினால்தான் சேதகரம், பல கைகள் தட்டினால்தான் ஓசை எதும் சோப்பாகாதுங்கிறதுனால
1: பொறுப்போடு
0: செயல்படுற நேரங்கள்ல கண்டிப்பா விழிப்புணர்வுங்கிறது வர செய்யும். அதுக்கான விழிப்புணர்வு வரக்கூடிய காலங்களை நம்ம எது நோக்கி காத்திருப்போம்.
1: கிராமமா இருந்தா வாசல்ல வந்து பசுஞ்சாணத்தை தெளிக்கலாம், இல்ல மஞ்சளை கலந்து அது ஒரு கிருமி நாசினி ஆயிடும். மஞ்சள் தெளித்து தண்ணீர் எல்லாம் தெளிச்சோம் அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ள கொசு.
0: நீங்க சொல்றதெல்லாம் சரியான செய்தி அம்மா. நாங்கதான் தொடு கைபேசியில தொலைக்காட்சியில உட்காந்துக்கிறமே, இதெல்லாம் நாங்க எங்க செய்யறோம் எங்க கிராமங்கள்ல நகரங்கள்ல.
1: நல்ல நல்ல தகவல்களை பார்க்கறது தான், நல்ல நல்ல தகவல்களை கேட்டுக்கிட்டே.
0: நீங்க சொல்றது அற்புதமான ஒரு செய்தி. இது மாதிரி செய்கிற போது நோயினுடைய தாக்கம் குறையுங்கிறதும் ஒரு நல்ல ஒரு தகவல். இது நாங்க எங்க கிராமங்கள்ல செய்யறது இல்லையே, எந்த கிராமத்திலயும் எந்த வீடுகளிலயும் அது கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் அவங்க சரியா பண்ணாங்கன்னா நிறைய மருத்துவமனையில போய் படுத்துக்கிட்டு அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி உட்கார்ந்து கிடக்கணும்.
1: நம்மளே நம்மையதான் சார் பாத்துக்கணும், நம்ம தான் பாதுகாத்துக்கணும்.
0: நம்ம நமக்கு நாம் தான்
1: வருமுன் காப்போம் தானே, எதுவுமே வந்த பிறகு
0: மருத்துவனும் நாடு. நமக்கு நாம பாதுகாப்பா இல்லாத இல்லையா, நிறைய இந்த மாதிரி இடையூறுகளை நிறைய நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்க வேண்டிதான். அதனால நம்ம முன்னதனமா இருக்கணும். குழந்தைகளுக்கு மழைக்காலம் என்ன, அந்த மழைக்காலங்களை நம்ம எப்படி இருக்கணும், அப்படி பாதுகாப்பா நமக்கு எது மாதிரி இடையூறு பாதுகாப்பான என்ன நன்மைகள் கிடைக்கும், அலட்சியம் எவ்வளவு இடையூறுகள் இருக்குங்கிறத இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பெற்றோர்களை முன்னுதாரணமா இருந்தோம்னா நம்மளை பார்த்து அவங்க மழையினுடைய தாக்கத்துல இருந்து நம்மளை தப்பிச்சுவாங்க, நோய் இல்லாம
1: கண்டிப்பா
0: வாழ்க்கை வாழணும். நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்தா ஒரு சிறப்பான வாழ்க்கை.
1: கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி சார், நன்றி.
0: இன்னமும் சில செய்திகளை கொடுக்கறதுனால நாங்க நன்றி சொல்ல முடியாம கூடுதலா கொஞ்சம் பேச வேண்டியது.
1: சொல்லுங்க, தகவலை சொல்லுங்க, எல்லாரும் கேக்குறாங்களே, நேர்கள் சொல்றாங்கல்ல கேக்குறாங்க. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நீங்க. ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: எம் ராஜு, நோலம்பூர்.
1: ராஜுங்களா? சொல்லுங்க சார்.
2: மழை வந்து அளவா பெஞ்சாதான் அது மழை, அளவில்லாத பெஞ்சா பயிலு. கோடை காலத்துல மரத்தடியில தங்க கூடாது, பம்பு செட்ல தங்க கூடாது. கோடை மின்னல் அதிகமா மின்னி இடி விழும், அதே அடமழும் போது அந்த இடி மின்னலே இருக்காது. இந்த பயிரிட்டு இந்த நெல் உளுந்து கேழ்வரகு இந்த மாதிரி பயிர் அறுவடை நேரத்துல ஆயிரக்கணக்கில் சேதாரமாகற மாதிரியும் இருக்குது. அத நல்லபடியா கோடை மழை பெஞ்சு நல்லபடியா வளர்ச்சி வர மாதிரியும் இருக்குது. மழையால பலன் 80% இருக்குதுன்னா 20% கொஞ்சம் சேதாரம். வாய்க்கால் வரப்புணு இல்லாத கூட அடிச்சு மண்மோட ஆக்கிடுது ஒவ்வொரு தரம்
1: மழை.
2: திட்டமா பெய்யுது, ஒரு தரம் விவசாயிக்கு ஆதாயமா இருக்குது. பல விதமான இடங்களும் உண்டு. இந்த மாடு 10 மாடு வச்சுக்கிறவங்களுக்கு அடமழை பெஞ்சிருச்சுன்னா அதுக்கு காட்டை ஓட்டி போய் மாட்டம் மேய்ச்சே ஆகணும். அதை எத்தனி கட்டு வைக்க போட்டாலும் அதுக்கு ஆங்கு செய்யாது. காட்டை போய் பச்சை பில்லு பச்சை தழைய சாப்பிட்டு வந்ததுனாதான் அது நிவர்த்தி ஆகும், அந்த மாடு நிம்மதி அடையும். இப்ப ஒரு நேயர் பேசும்போது மாடு என்னமா கத்துது பாருங்க.
1: ஆமா, அதுக்கு சரியான நேரத்துல தீவனம் கொடுத்துட்டா இந்த அளவுக்கு கத்தாது இல்லையா? ஆமா, சொல்லுங்க. ஹலோ.
2: ஆடு மாடு இல்லாதவனுக்கு அடமழை ராஜா. அடமழை பெஞ்சாலும் கேள்வியே இல்லை.

0: ஒரு 15 நாளைக்கு மழை பிடிச்சிங்கன்னா ஆடு மாடு வச்சுக்கிறவங்க என்ன ஆகிறது?
1: அதையும் பாதுகாக்கணும். நம்ம மனிதரை பாதுகாப்பது மட்டும் இல்லை, ஆடு மாடுகள் அந்த ஜீவன்களையும் பாதுகாக்கணும். அவங்களுக்கு அதுக்கும் ஷெட்டெல்லாம் போட்டு மழை நீர் படாத அளவுக்கு, கொசு கடிக்காத அளவுக்கு அதோட சாணத்தெல்லாம் அப்புறப்படுத்தணும். உடனே உடனே அப்புறப்படுத்தினாதான் நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும் இல்லையா?
0: இங்க வில்லேஜ்ல சாணம் போடுது மாடு, அது ஒரு மனம் கொடுக்குது, வாசல்ல தெளிக்கிறாங்க. இந்த அப்படியே நாம டவுனுக்கு போனோம்னா
1: பேப்பர் திங்குது மாடு,
0: அதே மாட்டு சாணம் பார்க்க சகிக்கல.
1: அதான் காகிதத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும்
0: அது என்னன்னு தெரியல. அங்க அது மாட்டை ஒரு கட்டுப்பாடு இல்லாத வச்சுக்கிறாங்க, அது எப்படி அவங்களுக்கு ஒரு நாகரிகமா இருக்குதுன்னு தெரியல.
1: அது கட்டுறது இல்லையா, அதனால கட்டாம கட்டி வச்சா அது ரோட்ல நிக்காது, விபத்து ஏற்படாது, பிரச்சனைகள் இருக்காது. அது அவிழ்த்து அப்படியே விட்டுடுறாங்க. அது என்ன செய்ய, ரோட்ல நிக்கிறது, ரோட்ல கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் சாப்பிடுது.
0: வண்டி விட்டாந்தோம்னா அந்த கூட்டுறோடுல மாடுங்க மேயுது பாரு, நைட்ல மாடு வண்டி மோதி மோதி மாட்டு மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகி போகுது நிறைய. அங்க எங்க சொந்தக்காரர் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அங்க வந்து பார்த்தது இந்த கண்காட்சி. நைட்ல கூட அந்த கொசு பயந்துங்கன்னு மாடு ரோட்லதான் படுக்குது. வாகன ஓட்டிங்கெல்லாம் பார்த்து பார்த்து ஓட்டி போக வேண்டியது. திட்டமான வெளிச்சம் அடிச்சு இந்த மாடு கருப்பு மாடு மேலே ஏற்றி ஊந்து காயம் பட்டு அடிபட்டு ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு வராங்க.
1: கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், மழை காலங்கள்ல எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமா அதுங்களை வந்து பாதுகாக்கணும். அதாவது ஆடு மாடுகளை வந்து வெளியில விடாம அது எந்த இடத்துல பாதுகாப்பா வச்சுக்கணுமோ, ஷெட்டில் வச்சுக்கணுமோ, அதே மாதிரி.
0: ஆமா, நிறைய நீஞ்சல் கத்துக்கணும். முதல்ல
1: நீச்சல்
0: அனைவருமே நீஞ்சல் கத்துக்கணும், இருந்தாதான் எதிர்காலத்துல நல்லா இயங்க முடியும். தண்ணி இருக்கிற இடத்துலயும் போய் தவறி ஊண்டுட்டோம்னா ஒரு குளம் கொட்டில நீஞ்சி வந்து கரை ஏறலாம். அது முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் நீஞ்சல் கத்துக்கிறது.
1: நீச்சல் அவசியம் சொல்றீங்க.
0: ஆமா,
1: சரிங்க ராஜா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார், நன்றி.
0: நல்லது நல்லது, மகிழ்ச்சி சந்தோஷம்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்கள். ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: நான் அந்தோனிராஜ், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: அந்தோனிராஜ் சொல்லுங்க சார்.
2: முதல்ல நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மேடம், வைரவிழா கொண்டாடுற முதன் மேலை வரிசைக்கு.
1: நன்றி நன்றி.
2: ஆல்ரெடி நேயர்கள் எல்லா பாயிண்ட் சொல்லிட்டாங்க.
1: சரி,
2: நான் என்னோட 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் மேடம். வீட்டுல சுவிட்ச் போர்டுங்க எல்லாம் பழத்தா இருந்தா அதை மழைக்கு முன்னாடி மாத்தி வச்சுக்கணும் மேடம், கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா,
2: ஏன்னா குழந்தைங்க கை வைக்கணும், நம்மளே கூட ஒரு அவசரத்துல போய் கை வச்சிருவோம். அது மின்சாதனங்களை பார்த்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த தேவையான மருந்துகள், முதலுதவி மருந்துகளை வாங்கி வச்சுக்கணும்.
1: குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகள், பெரியவர்களுக்கு தேவையான
2: மாத்திரை, அந்த இருமல் மருந்து.
1: ஆமா,
2: ஏன்னா மழையில நம்ம மெடிக்கலுக்கு அவசரமா போக முடியாது. முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது மேடம். 2 பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன் மேடம்.
1: சரிங்க, கட்டாயிட்டாங்க. சரி, இப்போ மழைக்காலங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சாலைகளில் முக்கியமாக மழை நீர் தேங்கி இருக்கும்போது பார்த்து வழுக்கலாக இருக்கும். வாகன ஓட்டிகள் வேகத்தை குறைச்சி போதிய இடைவெளியோடு பயணிப்பது அவசியம். நடைபாதையில் செல்பவர்களும் கவனமாக இருக்கணும். தேங்கியிருக்கும் தண்ணீருக்குள் மின்கம்பிகள் அல்லது மின்சார கசிவு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? எனவே சந்தேகமாக இருந்தது அப்படின்னாக்கா மின் கம்பிகள், மின் பெட்டிகளை வந்து அருந்த கம்பிகளை தொடாமல் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். மழைக்காலத்தில் வீட்லேயும் சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்பவே அவசியம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்து நீங்கள். ஹலோ
3: சார், உங்களுக்கு வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: ரெட்டிக்குப்பம் ஆர் முத்துகிருஷ்ணன்.
1: ரெட்டிக்குப்பம் முத்துகிருஷ்ணன்ங்களா?
3: ஆர் முத்துகிருஷ்ணன்.
1: ஆமாம். ஆ சொல்லுங்கள்.
3: சொல்லுங்க. மரத்தெல்லாம் கழிச்சோம், மரங்கள் வந்து எல்லாத்தையும் கழிச்சோம். மரம் கழிச்சுட்டான்,

0: கார்த்திகை மாதிரி வரும்போது ரொம்ப இதாக இருக்காது, காத்துல மரம் முடியாதுங்க, ஒரு பயிர் வச்சாலும் சரி மரம் கேட்க அதை மட்டும் செஞ்சா போறது சார். முதல் நம்ம வீட்டுல உள்ளக மரம் எல்லாமே நான் பாத்தீங்கன்னா சித்தா கழிச்சிருவோம். மறுபடியும் புயல் உருவாங்க சொன்னாங்க, மறுபடியும் மரத்தை கழிச்சு கடை
1: பண்ணிருக்கேன்.
0: மரத்தை கழிச்சுதான் உங்களுக்கு மரம் விழாம விழாம இருக்கீங்க.
1: ஏன்னா
0: ஒரு மரம் பாத்தீங்கன்னா 50 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் ரொம்ப கிடையாது, 20 வருஷம் பிளஸ் மரம் இருக்கும். அந்த மரம் அவங்க ரொம்ப கஷ்டப்படும். இதை மட்டும் செஞ்சா போனச்சு எடுக்கிறது.
1: முருகின் தருவாயில உள்ள மரங்களை வந்து அப்புறப்படுத்தணும், அகற்றணுங்கிறீங்க நீங்க.
0: என்ன
1: சொல்றீங்க? சிலர் வந்து மின் கம்பியில கூட துணி காய வைக்கிற பழக்கம் இருக்கு சில பேருக்கு, அது கண்டிப்பா செய்யவே கூடாது. ஆமா, நீங்க மின் கம்பின்னு சொல்லவும் மரத்தின் பத்தி பேசவும் நான்
0: சொல்றேன்.
1: உண்மை. நன்றி சார், முத்துகிருஷ்ணன் சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்பவே அழகா பேசிட்டு இருக்காங்க. நிலையத்தின் நேரம் 11:41:50. ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நேய நேரம் நிகழ்ச்சியில் மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வாரியங்காவல் குழந்தைநாதன் சார், சொல்லுங்க. மழைக்கால நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள்.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, மனிதனாக இருந்தாலும் சரிதான், வாயில்லா ஜீவனா இருந்தாலும் சரிதான், எல்லாமே ஒரு பாதுகாப்பான நிலையில இருக்கணும். அது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பெருநகரத்துல இப்பயே பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் சொல்லக்கூடிய வியாதிகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால முன்னெச்சரிக்கை அரசாங்கம் எடுத்தாலும் தனி மனிதன் ஒழுக்கம் என்ன பொறுத்த கேட்டா, எப்பயுமே வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா, நாங்க தேங்காய் மட்டை அந்த சருகடை எல்லாம் வச்சிருக்கோம்
1: தான்,
2: அதை வந்து மழை பெய்யாத இடத்துலயே ஒரு சாக்குல போட்டு கட்டி பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். இந்த நம்ம என்ன சொல்ற அரசாங்கத்துக்கு தேவையான அந்த சுகாதாரத்திலே வந்து பாத்துட்டு கூட தோட வரைக்கும் போய் பாத்துட்டு சுத்தமா வச்சிருக்கீங்கன்னு போனாங்க. புல்லு முளைச்சி இருந்தாலும் இந்த தேங்காய் சேடெல்லாம் கரெக்டா பாதுகாப்பா வச்சிருக்கீங்கன்னு
1: சொன்னாங்க.
2: அது மாதிரி நம்மளோட தனி மனிதன் என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமாகவும் நம்மளுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சோம்னு வச்சீங்கன்னா, அந்த மழைக்காலமா இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் நோயிலிருந்து வெல்லலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பு நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அழகா சொல்லிட்டாங்க குழந்தைநாதன். நீங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, குடிநீர் மற்றும் உணவு பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். மழைக்காலத்தில் தண்ணீர் மாசுபட வாய்ப்பு இருக்கிறதுனால தண்ணீரை வந்து நல்லா காய்ச்சி வடிகட்டி பாதுகாப்பான குடிநீர் தான் பயன்படுத்துறது நல்லது. உணவை வந்து மூடி வைக்கணும், சரியான முறையில் மூடி வைக்கணும். மூடி வைக்கிறதுனா அரைக்குறையாக மூடுறது கிடையாது, நல்லா அதுக்கு தகுந்த பாத்திரம் மூடியாக எடுத்து மூடி வைக்கணும். ஏன்னா கொசுக்கள் பரவுகிற காரணத்தினால கொசுக்கள் அது மேலே உணவு மேலே உட்கார்ந்து அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது நமக்கு நிறைய உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொசுக்கள் பெருகாமல் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்கும் இடங்களை அகற்றணும். சிறிய அளவு தேங்கிய தண்ணீர் கூட கொசுக்கள் பெருகும் இடமாக மாறும். நீர்களை மழையை ரசிப்போம், ஆனால் பாதுகாப்பை மறக்காமல் இருப்போம். இப்போது உங்களுக்காக ஒரு இனிய பாடல், மழை துளிகளைப் போல இந்த இசை துளி உங்கள் மனதை வருடட்டும். பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம், சில முக்கியமான மழைக்கால பாதுகாப்பு தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் நேயர்களுடன்.

0: இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியில் மழைக்கால பாதுகாப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளணும், முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களும் அழகாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: என்ன
0: ஊர் சார்? ஆ சொல்லுங்க, முருகன் சாரா? ஆ சொல்லுங்க.
1: மழைக்காலம் நல்லா தலுப்புதான் மேடம். மழைக்காலத்துல வந்து நம்ம அந்த ஆட்டுக்கள் தண்ணி தெரிஞ்சு அதெல்லாம் அப்டோப்படுத்தணும் மேடம்.
0: கொஞ்சம் கிளியரா இல்ல உங்க வாய்ஸ், கொஞ்சம் நல்லா அமைதியான இடத்துக்கு வந்து பேசு. காத்தடிக்குதுங்களா?
1: ஆமாங்க மேடம், நான் கழிவு எழுதி வந்திருக்கேன்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க.
1: இந்த ஆட்டுக்கள் எல்லாம் தண்ணி தேங்கணும் மேடம். இந்த மாவு ஆடுவாங்கல்ல, இந்த
0: ஆட்டுக்கள் எல்லாம் இருக்குதுங்களா இப்போ?
1: மழை பெய்யும் போது தண்ணி ஒழுகுது, அந்த தண்ணியை புடிச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வடிகட்டி குடிக்கலாம். தண்ணி இல்லாதவங்க தண்ணி குடிக்கலாம், மழை தண்ணி நல்லா இருக்கும்.
0: அது தண்ணி குடிக்கிறது இல்லாமல் அதில் கொஞ்சம் சீரகம் என்னென்ன போட்டு குடிக்கலாம, வெத்தலை இதெல்லாம் போட்டு குடித்தோம்னா நம்மளே நம்மளை பாதுகாத்துக்கலாம். தனி மனிதனா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, காய்ச்சல் வராம?
1: ஆமாம்
0: சொல்லுங்க.
1: இன்னும் இந்த தண்ணி இந்த மழை காலத்துல வந்து இந்த மலேரியா கொசு அப்படின்ட்டு டெங்கு காய்ச்சல் வராங்க, அது அரசு மருத்துவமனைக்கு போய் வராங்க. இந்த மழை காலத்துல அது எவ்வளவு தேவையான இதெல்லாம் அர்த்தமான நீர்லாம் எல்லா தண்ணியும் கலப்பணும், நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எல்லாம் ஒன்னா ஆகுது.

0: அந்த தண்ணி தேவையில்லாத தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நல்ல தண்ணி மட்டும் நமக்கு தேவையான எடுத்து வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். அதான் நம்ம எங்க தெரிஞ்ச கருத்து.
1: சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி சார். நீர் சொன்ன மாதிரி வெளியில் போயிட்டு வரும்போது மழைக்காலங்களில் வெளியில் போயிட்டு நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எல்லாமே கலந்து தான் இருக்கும் இல்லையா. வரும்போது வீட்டிற்கு வந்ததுமே வீட்டின் வாசல்லையே கை காலில் நல்ல அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பிறருக்கும் அந்த பிரச்சனையை எந்த ஒரு நோய் தொற்றும் பரவாமல் இருக்கும், நம்மையும் பாதுகாத்துக்கலாம் நம்மளையும் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்து நீர் வர்றாங்க, ட்ரை பண்ணுறாங்க. சரி, இப்போ மழைக்காலத்தில் அவசர நிலை அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் தகவல் தெரிவித்து தேவையான அதிகாரப்பூர்வ உதவியை நாடுவது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக சொன்ன குழந்தைகள் வந்து மழை நீர் தேங்கிய இடங்களில் விளையாடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் மழைக்காலத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அது மாதிரி இடங்களில் இப்போது அரசாங்கம் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க மழை வெள்ளம் வர்ற நேரங்களில் இந்த இடங்களில் இருக்காதுங்க, இந்த இடத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க, பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க, மண்டபங்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதற்கான அவங்க சொல்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், வானொலி என்ன சொல்கிறாங்க, வானொலியிலேருந்து செய்திகள் என்ன சொல்கிறாங்க, அன்றாட நடவடிக்கைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ தகவல் சொல்லிகிட்டு இருப்பாங்க தொலைக்காட்சி வானொலியில், அப்போ நம்ம அந்த செய்திகளை கேட்டு நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்து நீங்கள், ஹலோ
0: மேடம், நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், மீண்டும் முருகன்
1: சொல்லுங்க.
0: நமது வானொலி நிலையத்துக்கு நேற்று மணி விழா ஆண்டு அறுபதாம் ஆண்டு
1: வைர விழா
0: 23rd வந்தது. ஆமா மேடம், சொல்ல நான் மறந்துட்டேன் நானு. அது உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள், ஆர்ஜி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், நிலையத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி சார். நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம்.
0: தேங்க்யூ மேடம்.
1: நேர்களாகி நீங்கள் தான் எங்களை வந்து வாழ வச்சிட்டு இருக்கீங்க
0: வெளிப்படுத்துங்க.
1: பண்ணுவாங்க
0: துளாக்கோல் நிகழ்ச்சிக்கு எழுதி இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, சரிங்க,
0: சரிங்க. என்ன படிக்கிற சனிக்கிழமை எதிர்பார்க்கறேன் மேடம்.
1: எதிர்பாருங்க, கண்டிப்பா படிப்பாங்க சார். நன்றி முருகன் சார்.
0: நன்றி மேடம். 60th ஆண்டு மீண்டும் 60th ஆண்டு மணி விழா நமது நிலையத்துக்கு
1: வைர விழாக்கு. நன்றி சார், நன்றி, நன்றி. மழைக்காலங்களில் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும். இன்னும் வந்து சொல்ல போனாக்கா வெளியில் போகும்போது கண்டிப்பாக குடை இல்லாமல் ரெயின் கோட் இல்லாமல் போகக்கூடாது. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, காலேஜுக்கு அனுப்பும்போது, குழந்தைங்களை அனுப்பும்போது கையில் வந்து ரெயின் கோட்டு போட்டே அனுப்புறது நல்லது. சின்ன மழை துளி தான் பெய்யுது, இப்போது நம்ம அதிகமாக மழை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இல்லாமல், கவனக்குறைவு இல்லாமல் ரெயின் கோட்டை போட்டு அனுப்புறது நல்லது. அதே மாதிரி நம்ம வெளியில் போகும்போதும் நம்மளது நம்ம வாகனம் எடுத்துகிட்டு போகிறோம், டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறோம்னா டூ வீலர்லேயே நமக்கு தேவையான பொருட்களை வைத்துக்கிறது நல்லது. கூடையோ இல்லை ரெயின் கோட்டோ அதுலேயே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்போ மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. மழைக்காலங்களில் எப்போ வேணாலும் பெய்யலாம், அப்போ நம்ம அந்த மழையிலேருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ளலாம். இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.

நேரம் 11:56. 40 நொடி. மழை வந்தால் கவனம், சாலையில் நிதானம், மின்சாரத்தில் பாதுகாப்பு, தண்ணீரில் சுத்தம், இவை நம்முடைய மழைக்கால பாதுகாப்பின் முக்கியமான 4 தூண்கள்.

0: மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 60 கிலோ சண்டா பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரோஷிபினாவின் தொடர்ச்சியான 3வது ஆசிய விளையாட்டுப் பதக்கம் இந்தியா உஷுவிற்கு ஒரு வரலாற்று மைல்கல் என்று குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுசபை கூட்டத்திற்கு இடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினார்கள். வளைகுடா மற்றும் உக்ரைன் நிலவரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுசபை கூட்டத்தின் இடையே 1SED என்ற சிக்கல் செல் நோய்க்கான சர்வதேச கூட்டமைப்பின் தொடக்க நிகழ்வை இந்தியா இணைந்து நடத்தியது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலர் புண்ணிய சலீலா, 2047க்குள் இந்நோயை ஒழிக்கும் நோக்கில் தேசிய சிக்கல் செல் அனிமியா ஒழிப்பு இயக்கம் செயல்பட்டு வருவதாகவும், அனைவருக்கும் உரிய நேரத்தில் தடையற்ற சிகிச்சை கிடைப்பதை இந்தியா உறுதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். உலக கடல்சார் தினத்தை முன்னிட்டு

0: இந்தியாவின் கடல்சார் துறை தேசிய வளர்ச்சிக்கு வலிமை மிக்க தூணாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு நவீனமயமாக்கல் மற்றும் கடல்சார் தொழிலாளர்களுக்கான முன்னுரிமை கொள்கைகளே இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல்நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்கள் இடையே வினாடி வினா ஓவிய போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 12:01.

0: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் வி வி ஜி ராம்ஜி, விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: விழுப்புரத்துல எங்க போற, யார பாக்க போற?
2: மணியா, மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலை வாய்ப்பு வாழ்வாதார உறுதி திட்டம் ஒரு ஸ்கீம் இருக்குதுல்ல
1: ரவி, இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்னு ஒரு திட்டம் சொல்றாங்களே, அதுவா?
2: அதேதான்.
1: அதுக்காக எந்த கிராமத்துக்கு நீ போற?
2: விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கண்டமானடி கிராமத்துக்கா?
1: ஓ, விழுப்புரம் வட்டத்திலேயே இருக்குது கண்டமானடின்னு ஒரு ஊரு. ஓ, அங்க போறியா?
2: ஆமா.
1: நல்லதா போச்சு, நான் சும்மா தான் இருக்கிறேன். அப்படியே உன் கூட நானும் பைக்ல தொத்திக்கிட்டே வந்துட்டா?
2: சரி, நான் தகவல் சேகரிக்க போறேன், நீ வந்து என்ன பண்ணுவா?
1: எப்பா, அங்க என்னதான் நடக்குது, நீ என்னதான் பேசுற? மத்திய அரசு திட்டம் வேற சொல்லிட்ட, அது சம்பந்தமா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
2: ஆமா.
1: நானும் வரேன்ப்பா.
2: சரி.
1: எப்பா, என்ன விட்டுட்டு போயிடாதப்பா.
2: இல்ல, உன்னை கூட்டு போறான். அங்க பேசுறவங்க எல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கிறியா?
1: எப்பா, நான் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
2: சரி,
1: அப்படியே வந்து அப்படியே உன்கிட்ட போட்டு காட்டு, நீ என்ன செய்ய சொல்றிய அப்படியே செய்யறப்பா.
2: சரிப்பா, வண்டியில உட்காரு, கூட்டிட்டு போறான்.
1: எப்பா, போகும்போது அந்த வழியில அந்த கம்பம் கூழ.
2: ஆமா,
1: மறக்காம வாங்கி தெரியா?
2: நான் சொல்றது முன்னே நீ முந்திக்கினா?
1: ஆமாப்பா, ஏன்னா குடிச்சு ரொம்ப நாளாவது.
2: சரி.
1: நம்ம போகும்போது அதை குடிச்சிட்டு தான் போனோம்.
2: ஆமா, கம்பம் கூழ் குடிச்சா உடம்பு ரொம்ப தெம்பா இருக்கான்.
1: ஆமாப்பா, கம்புன்னா தெம்பு தானே. சரிப்பா, உட்காட்டுமா?
2: சரி, உட்கார.
1: எடுப்பா வண்டிய.
2: ஆமா, ஹெல்மெட் போடல நீ?
1: எப்பா, நான் வழியில நின்று இருந்தேன். நீ தான் ஹெல்மெட்டோட வந்த.
2: சரி.
1: போட்டிருக்கீங்களப்பா, நான் பத்திரமா உன்னை கட்டி புடிச்சுக்கிறேன்ப்பா.
2: சரிப்பா.
1: கிளம்பலாமா?
2: புறப்படலாம். ஏன் மணியா?
1: சொல்லுப்பா.
2: வண்டியில சும்மா வர, ஏதோ பேசிட்டு வர்றத
1: என்னப்பா பேச சொல்ற?
2: ஏன் மணியா, MGNREA GS, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஒரு ஸ்கீம் இருந்ததா?
1: ஆமாப்பா.
2: அதான் இப்ப விபிஜி ராம்னு மாத்திட்டாங்களா?
1: ஆமா.
2: அத பத்தி உனக்கு தெரிஞ்சத சொல்லுப்பா.
1: சரிப்பா, நான் சொல்றேன், நல்லா கேட்டவரு. இப்ப டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
2: உள்ள கதை. சொல்லு.
1: அப்ப மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டுக்கு குறைஞ்சது 100 நாட்கள் வேலை கிடைக்கணும், அதுவும் தினமும் 100 ரூபாய் சம்பளம். இப்படி ஊரக வளர்ச்சி துறையில வேலை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. பாது,
2: ஆமா, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க அந்த இது.
1: ஆமாப்பா, தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க.
2: ஆமா,
1: வேலை இல்லாத நாட்கள்ல இந்த திட்டம் குறைந்தபட்ச வருவாய்க்கு கை கொடுத்தது அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கப்பா.
2: நல்ல ஒரு அருமையான திட்டம் பாது.
1: ஆமாப்பா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பொதுவா வேலை செய்யற இடத்துல ஆணுக்கு ஒரு கூலி, பெண்ணுக்கு ஒரு கூலின்னு தான் இருந்துச்சு. ஆனா இந்த திட்டத்துல ஆண் மற்றும்

0: மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு சமமான கூலி வழங்கப்பட்டுச்சுப்பா. இன்னைய வரைக்கும் அப்படிதான் இருக்குது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: இது ஒரு பெரிய விஷயம்ப்பா. அப்புறம் உத்தரவாதம் வேலைக்கு கொடுக்கறாங்க இல்லையா, கிராமப்புறங்கள்ல 18 வயசுக்கு மேற்பட்ட எவரும் இந்த திட்டத்துல பயன்பெறலாம்.
1: 18 வயசு கீழே யாரும் வேலை செய்யக்கூடாதோ?
0: ஆமாப்பா, அவங்க எல்லாம் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு ஆயிடுறாங்க இல்லையா.
1: ஆமா ஆமா,
0: அவங்களுக்கு கிடையாது.
1: விண்ணப்பித்த
0: 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த திட்டத்துல வச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம்ப்பா, கூலி இருக்குதுல்ல, அந்த கூலி தொகை நேரடியாக தொழிலாளர்களின் வங்கி அல்லது அஞ்சலக கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு வச்சிருந்தாங்கப்பா.
1: ஓஹோ,
0: ஆமா, கையில பணம் கிடையாது. ஏன்னா பொதுவா வேலை முடிஞ்ச உடனே அப்படியே பணத்தை எண்ணி கையில கொடுப்பாங்க, வாங்கிட்டு போவோம் இல்லையா. இந்த திட்டத்துல அப்படி கிடையாது. இது வங்கி கணக்குல அல்லது அஞ்சலக கணக்குல தான் பணம் போய் சேரும். ஏன்னா வந்து இடைத்தரகர் யாரும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நமக்கு உண்டாக்கி கொடுத்துச்சுப்பா.
1: மக்கள் பாதிக்காத நேர்மையான வழியில இருக்கணும்.
0: ஆமாப்பா, கிராமப்புற குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் அப்படியே போயிட்டே இருந்ததுப்பா. அதுக்கு பிறகு 2014 மத்திய அரசு, இப்ப இருக்கிற அரசு அமைஞ்சவுடன் எல்லாரும் கொஞ்சம் பயந்தாங்க இந்த திட்டம் என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆனா முன்ன விட இன்னும் சிறப்பா இந்த திட்டத்தை இப்ப இருக்க மத்திய அரசு மேற்கொண்டு அந்த நாட்களை கூட்டணும், 100 நாள்ங்கிறத 125 நாள் ஆக்கணும் அப்படின்னு அறிவிச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேசிட்டே வந்ததுல பாரு, விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்க, கண்ணம்மா நடிக்கு போ.
1: மணியா, லெப்ட்ல போய் ரைட்ல திரும்பினா கண்ணமாநாடி கிராமம் வந்துடும்.
0: சரிப்பா, பாத்து போப்பா.
1: சரி சரி.
0: எப்பா, யாரையாவது அங்க நிப்பாட்ட சொல்லியிருந்தீங்க, அங்க ஒருத்தர் நின்றுட்டு நம்மளே பாக்குறாரு.
1: அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் இருக்கு
0: சொன்னா,
1: எனக்கு ரமணால வந்து வழிய தெரியல. சரி, அவர் கூட்டிட்டு போவான்னு நிக்க சொன்ன, அவருதானோ?
0: அவராதான் இருக்கணும்ப்பா.
1: ஆமா ஆமாப்பா,
0: ஊரு முனையிலே அவர் நிக்கிறாரு.
1: ஓ,
0: அவர்கிட்ட போய் நிப்பாட்டி
1: சரி
0: என்ன எதுன்னு கேப்போம்.
1: சரி சரி. பஞ்சாயத்து தலைவர் தான் நிக்கிறார் மணியா.
0: ஓகேப்பா ஓகேப்பா, அப்படியே வண்டியை வரமானு பட்டுப்பா.
1: சரி சரி சரி. ஐயா வணக்கம், உங்க கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நண்பர் மணியும் வந்திருக்காரு. எந்த இடத்துல மக்கள் வேலை செய்யறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க முன்னாடி உங்க வண்டியில போயிட்டு இருங்க, நாங்க என் நண்பரை என் வண்டியில கூட்டிட்டு வந்துருக்கேன்.
0: ரவி, அவர் வண்டியை நிப்பாட்டார்ப்பா, அதான் மக்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க.
1: ஓ, அந்த இடமோ?
0: ஆமாப்பா, இந்த இடம் தான் இருக்கு.
1: சரி சரி
0: சரிப்பா. இப்ப நீ என்கிட்ட சொன்ன இல்ல,
1: ஆமா,
0: அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படியே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுன்னு.
1: ஆமா ஆமா,
0: நீ இப்ப ஆரம்பிப்பா. யார்ட்ட என்ன கேட்க போற?
1: மணியா, எல்லாம் ஒரு 300 பேர் கிட்ட வேலை செய்யறாங்க. முதல்ல பஞ்சாயத்து தலைவர் கிட்ட இத பத்தி ஒரு சில விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிறான், அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட பேசுவோம்.
0: சரிப்பா.
1: ஐயா வணக்கம், மத்திய அரசினுடைய இந்த கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலை வாய்ப்பு வாழ்வாதார உறுதி திட்டம், இந்த ஸ்கீம்ல தான் மக்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க. இந்த திட்டம் அப்புறம் மக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும்.
2: அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சி ஒன்றியம், கண்டாமனடி ஊராட்சி. ஊராட்சியின் தலைவர் வீரா ஏழுமலை. எங்க ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக அரசு, மத்திய அரசு வழங்கக்கூடிய, இதற்கு முன்னாடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்ட பணிகள் இருந்தது. இதன் மூலம் எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் கண்மாய் வெட்டுதல், ஏரி வாய்க்க நீர்ப்பாசனம் வெட்டுதல், குளம் வெட்டுதல் போன்ற பணிகளை சிறப்புடன் செய்து வருகிறார்கள். இப்பொழுது புதியதாக அந்த திட்டம் 100 நாள் வாழ் திட்டம் 125 நாட்களாக உயர்த்தி திட்டத்திற்கு விபிஜி ராம்ஜி விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக இனி வரும் காலங்களில் எங்கள் ஊராட்சிகளில் நல்ல சிறப்பான முறையில் இந்த வேலையினை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் மக்களுக்கான 125 நாள் வேலையினை நாங்கள் வழங்க தயாராக உள்ளோம். எங்கள் ஊராட்சியின் மூலமாக எங்கள் மக்கள் இந்த வேலையை சிறப்புற செய்துகிறார்கள். ஆனால் இதில் ஒரு சில நிபந்தனைகளை மக்கள் எங்களிடம் அடிக்கடி தெரிவிப்பது, இந்த போட்டோ எடுப்பது மட்டுமல்லாமல் கண் சிமிட்டு அதன் மூலமாக இந்த வேலை வாய்ப்பினை ஆள் சேர்ப்பது.

சேர்த்து அவர்கள்தான் பணியினை செய்ய வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனைகள் உள்ளது. இதில் ஒரு 60-70 நபர்கள் வேலைக்கு பணிக்கு வந்தால் 20 நபர்களுக்கு மட்டுமே அந்த கண் விழுகிறது. இந்த ஆப்பில் மீது அனைவரும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இத்தகைய இடர்பாடுகளை நீக்கி இந்த 125 நாள் வேலை தொடர்ந்து வழங்கிடவும், இவர்களுக்கு ஊதிய உயர்வை மேலும் அதிகபட்சமாக அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக மத்திய அரசும் மாநில அரசும் செவிமடுத்து உயர்த்தி வழங்குமாறும் மக்கள் கோரிக்கையினை மக்கள் மூலமாக இதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்கள் ஊராட்சியில் இந்த ஊராட்சியின் சார்பில் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை நல்ல முறையில் செய்து தருவதற்கு, அரசுக்கு என்றும் ஒத்துழைப்பு தருவதற்கு இந்த ஊராட்சியின் சார்பில் ஊராட்சியில் உள்ள அனைவரும் ஊராட்சியை சேர்ந்த மக்களும் நாங்கள் உறுதுணையாக என்றும் இருப்போம் என்பது கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த வேலைவாய்ப்பானது நாங்கள் ஆப் மூலம் பணித்தலை பணியாளர்களை கொண்டு இந்த தேர்வாளர்களை தேர்வு செய்கிறோம். பணியாளர்களை அவர்கள் மூலமாக கண் போட்டோ எடுத்து 9 மணிக்கு இந்த வேலையை தினசரி ஆரம்பிப்போம். 9 மணி முதல் 1 மணி வரை பணியாளர்கள் வேலை செய்வார்கள். அதன் பிறகு 1 மணியிலிருந்து 2 மணி வரை மதிய உணவு, அதன் பிறகு 2 மணியிலிருந்து 5 மணி வரை மீண்டும் பணி செய்வார்கள். இந்த புதிய திட்டம் ராம்ஜி திட்டம் வந்த பிறகு ஆகஸ்ட் 1 முதல் இந்த வேலை திட்டத்தை எங்கள் ஊராட்சி செய்து வருகிறோம். எனவே புதியதாக குளம் வெட்டுதல் சிரமமாக இருந்தாலும் கூட மற்ற வேலையை செய்யறாங்க. புதிய குளம் வெட்டுதல், மழைக்காலம் என்பதனால் ஏரி வாய்க்க தூர்வாருதல் போன்ற பணிகளை செய்து வருகிறோம். இந்த பணிகள் தொடர நாங்கள் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி, அது மட்டுமில்லாமல் எங்கள் ஊராட்சியில் இந்த வேலைவாய்ப்பினை மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர், குறிப்பாக 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்களை மட்டும்தான் வைத்து இந்த வேலை அமர்த்தி வேலை செய்கிறோம். ஆண்கள் பெண்கள் இருபாலும் வேலை செய்கிறார்கள். இது வந்து தவண முறையில் வார வாரம் 1 வாரம் 7 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, மீதி நாட்கள் வாரம் 7 நாட்களும் ஷிப்ட் முறை, அதாவது தெருவு கணக்கு. எங்க ஊராட்சி பெரிய ஊராட்சி, கண்டமனடி, ஜானகிபுரம், கண்டமனடி காலனி, அரசு ஊழிய நகர், அரசு போக்குவரத்து ஊழிய நகர். இதுல அரசு ஊழிய நகர் தவிர அனைத்து மக்களும் இதுல பணியாளர்களாக வேலை செய்கிறார். எனவே இந்த வார வாரம் மாறுதல் செய்து ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 100-120 பேர் இந்த வேலையை செய்வாங்க. அடுத்த வந்து அடுத்த தெருவில் 2வது ஷிப்ட், அது மாதிரி ஒரு ஒரு பகுதியும் கண்டமாடி 2 ஷிப்ட், ஜானகிபுரம் 2 முறை, உயிரிநகர் இதை போல வந்து 2 தவணையா வச்சு ஒவ்வொரு ஏரியாவும் வேலை செய்யறோம். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி கொண்டு வருகிறோம். இதுல வந்து இந்த ஜி ராம்ஜி திட்டம் வந்த பிறகு நிறைய மக்கள் வந்து இதுல வந்து விரும்பி செய்வதற்கு 125 நாள் உயர்த்திய பிறகு புதிதாக இந்த அரசு பணி செய்வதற்கு எங்ககிட்ட வந்து நிறைய பேர் அட்டை கேட்கறாங்க, பதிய வராங்க. இதை தொடர்ந்து இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும். தொடர்ந்து இந்த பணியை செய்யக்கூடிய மக்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும். முக்கியமா இந்த கன்சென்ட் அந்த போட்டோ எடுக்கிறத இந்த அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். முக்கியமாக இந்த கன்ஃபிடன்ஸ் அட்டன்ஸ் முழுவதுமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது ஏன் வேணும்னு சொல்றேன்னா, நாங்க எங்க ஊராட்சியில 100 நபர் ஆட்களை தேர்வு செய்யறோம். 120 பேர்ல 100 பேர் வேலைக்கு வராங்க. இந்த 100 பேர்ல 80 பேருக்கு அந்த விழித்திரை போட்டோ எடுக்கும் போது அதுல பதிவு கிடையாது. அப்ப 20, 15, 17 விகிதாச்சாரம் போகும்போது மீதி இருக்கிறவங்க இது எங்க இருந்து இந்த பிழை நடக்குதுன்னே தெரியாத ஊராட்சி தலைவரையும் ஊராட்சி செயலாளர், அதாவது கிளர்க்கு, எங்களை தான் வந்து பேசிக்க போறாங்களே தவிர, நாங்களா ஏற்படுத்த திட்டம் செய்யறாங்களே தவிர, மத்திய அரசு என்பதை கவனத்தில் கொண்டு இதை முழுசோ அனைவருக்கும் வேலை செய்யணும். ஒரு ஊராட்சி தான் வந்து ஒரு பாரத நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. ஆனா அந்த ஊராட்சி, அந்த கிராமம், அந்த கிராமப்புறம் வந்து நல்லா இருந்தாதான் அனைத்து மாநில மாவட்டம், மாவட்டம் மத்திய அரசு ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் முதுகெலும்பு ஒரு கிராமப்புறம். இந்த கிராமம் சிறப்புற இருக்கணும்னா இந்த மக்கள் எல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் போயிட்டு போச்சு, விளை நிலங்கள் எல்லாம் வந்து விளை நிலங்களா மாறி போச்சு, எல்லாம் இருக்கிற நிலத்தை பூரா பிளாட் போட்டு வித்துட்டான், வெறும் முள்ளும் கல்லுமா முளைச்சு கிடக்குது. இதை நம்பிதான் எங்க மக்கள் இருக்கிறாங்க. அதை நாங்க வந்து உங்கள்கிட்ட தகவலா சொல்றோம். இதை அரசு செவிமடுத்து மறுபரிசீலனை செய்து இதற்கான ஆவணங்களை மேற்கொள்ளுமாறு நாங்கள் கண்டமாடி ஊராட்சி சார்பில் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த 125 நாள் வேலை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஊராட்சிக்கு. இதனால விவசாயம் பாதிக்கப்படுமான்னு கேட்டால், விவசாயம் பாதிக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஷிப்ட் முறையில் வைக்கிறோம். இந்த 7 நாள் 1 டீம், அடுத்த 7 நாள் 1 டீம், இப்படி 6 வாரம் நாங்கள் வந்து ஷிப்ட் முறையில் செய்யறதுனால இந்த வாரம் இந்த பணி செய்யறவங்க அடுத்த வாரம் அவங்க விவசாய பணிக்கு போயிடுறாங்க, இந்த வாரம் விவசாய பணி செய்யறவங்க அடுத்த வாரம் இந்த வேலைக்கு வந்துடுறாங்க. அதனால எந்த சூழ்நிலையும் எங்க ஊராட்சியில விவசாயம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அறவே கிடையாது. ரெண்டுமே வந்து பாதிக்கப்படாத நிலையில தான் போய் நிக்குது. விவசாயம் வந்து சார்ந்ததில்ல, விவசாயம் இருக்கிறத கொஞ்சம் நெஞ்சுதான் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிற கொஞ்ச இடத்துக்கு எங்களுக்கு மக்களுக்கு வேலை செய்யறதுக்கான தகுதியோ வாய்ப்பு இருக்கிறது. இதனால எந்த பத்தாக்குறையும் கிடையாது.

0: இங்க வந்து அரசு இந்த முக்கியமா இந்த விழித்திரை கண்ணு சிமெண்ட் சொல்லி விழித்திரை ஆப் கொடுத்து பதிவு பண்றீங்கல்ல, அதைதான் மறுபரிசீலனை செய்து மீண்டும் மீண்டும் அரசு கவனத்துக்கு நாங்க சொல்றது. இது எல்லா ஊராட்சிகளிலும் இருக்கிற பிரச்சனை தான், எங்க ஊராட்சி மட்டும் இல்ல. கண்ணு சிமெண்ட் சொல்லி விழித்திரை ஆப் கொடுத்து பதிவு பண்றீங்கல்ல, இதை மட்டும் அருள் கூர்ந்து அரசு இது அறவே இந்த திட்டத்தை கைவிடுமாறு எங்க ஊராட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு பதிலாக எப்பயும் போல ஆள் வருகைக்கு நாங்க வந்து 10 பேர் குழுக்களாக அந்த வந்து போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுத்து அந்த 10 பேர் அதுல உறுப்பினர்களை அந்த குழுவா 10 பேரை டீமா இருந்து அளவீடு செய்து அந்த அளவீடு பிரகாரம் அந்த 10 பேரும் குரூப் குரூப்பா வேலை செய்வாங்க. அதே போல நாங்க வேலை செய்ய தரோம். இந்த இதை நீங்க அரசுகிட்ட சொல்லி இதை மட்டும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க இந்த 10 பேர் குழுவா நீங்க செய்யற வேலையை அளந்து கொடுங்க, நாங்க வேலை செய்யறோம். அகலம் ஆழம் எவ்வளவு மட்டம் கேட்கறீங்களோ அதெல்லாம் எடுத்து செய்யறோம். நீர் வாய்க்கா எவ்வளவு அகலம் எடுக்கணுமோ எவ்வளவு ஆழம் எடுக்கணுமோ எவ்வளவு நேரம் எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க வேலை செய்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக நல்ல திட்டமாக அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கும் அன்றாட வாழ்வை முறையாக நடத்தி கொள்வதற்குமாக நல்ல திட்டம். இந்த திட்டத்தை தந்த தொடர்ந்து தருகிற மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் எங்கள் கிராமத்தின் சார்பில் ஊராட்சியின் மக்கள் சார்பிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த சிரமமும் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக நல்ல முறையில வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த வேலை திட்டம் தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: ரவி, ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருந்தது இல்ல?
2: ஆமா,
1: அதுலதான் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்து விக்சித் பாரத் கியாரண்டி ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் அப்படின்னு இந்த திட்டத்தை மாத்தி வச்சிருக்காங்கப்பா.
2: ஆமா,
1: சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விபிஜி ராம்ஜி அப்படின்னு அழைக்கிறாங்கப்பா.
2: மணிய, இந்த திட்டத்துல மத்திய அரசு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்களா?
1: ஆமாப்பா, கொண்டு வந்திருக்காங்கப்பா.
2: என்ன சொல்லலாம்?
1: பழைய திட்டத்தின் கீழ் வேலை பார்ப்பவர்களுக்கு வழங்கும் கூலி தொகை இருக்குல்ல, அதை 100% மத்திய அரசாங்கமே கொடுத்துச்சு. ஆனா இப்ப மத்திய அரசாங்கம் 60% தொகைய கொடுக்குது, மாநில அரசு மீதம் உள்ள 40% செலவை ஏற்றுக்கணும். இப்படி அந்த திட்டத்துல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க.
2: மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சுதான் இந்த திட்டத்துல செயல்படுது.
1: ஆமாப்பா, மாநில அரசும் இந்த திட்டத்துல ஆர்வம் காட்டணும், மக்கள்கிட்ட வந்து சரியா இந்த திட்டத்தை போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மாநில அரசும் ஒரு 40% செலவை ஏத்துக்கணும் அப்படின்னு திட்டத்தை மாத்தி அமைச்சிருக்காங்க.
2: நல்லது.
1: ஆமாப்பா, இந்த நடப்பு ஆண்டுல இந்த திட்டத்துக்கு புதிதா 5000 கோடிய தமிழ்நாடு அரசு ஒதுக்க கேட்டு இருக்குது.
2: ஓ, பரவாயில்லையா.
1: ஆமாப்பா, 125 நாள் வேலை திட்டத்துக்கு முதல் தவணையா மத்திய அரசு 25,863 கோடிய ஒதுக்கி இருக்கு. ஆமாப்பா,
2: பரவாயில்ல.
1: இதுல தமிழகத்துக்கு 2,176.84 கோடியும் புதுச்சேரிக்கு 12.88 கோடியும் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 300 ரூபாயிலிருந்து வெவ்வேறு தொகையை தினக்கூலியா மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிர்ணயித்துள்ளதுப்பா.
2: பரவாயில்ல.
1: ரைட்டா, நீ அடுத்து அந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட 2-3 பேர்ட்ட கேளுப்பா.
2: சரி சரி சரி சரி. அம்மா வணக்கம். விபிஜி ராம்ஜி, இந்த திட்டத்துல நீங்க பயனாளியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்னென்ன வேலை செய்யறீங்க, உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, இன்னும் பல தகவல்கள் நீங்க சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
3: விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கண்டமானி ஊராட்சியில் 125 நாள் வேலை திட்டத்துல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த வேலையில நாங்க அடையிற பயனை மட்டும் நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்கன்னா 345 ரூபா. காலையிலே 9 மணிக்கு நாங்கள் வருவோம். 9 to 1 மணி வரலும் வேலை செய்வோம். 1 மணிலேருந்து 2 மணி வரலும் லஞ்ச் டைம் சாப்பிட்ற டைம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரலும் இந்த வேலை செய்வோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, அதாவது 60 வயசுக்கு உள்ளவங்க மட்டும் நாங்கள் இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய இதில் பயன்படுறோம். இந்த ஏரி, குளம், குட்டை, வாய்க்கா, இந்த மழை நாளெல்லாம் தண்ணி எப்படி சேமித்து வைக்கிறது அப்படின்றதுனால இது ஒரு நன்மையாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து எங்கள் ஊருக்குன்னா நான் பயன் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் சேகரிக்கிறோம். வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களாம் இதில் பயன்பெற்று சேலரி வாங்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 125 நாள் வந்து அட்டை கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு பிரசன்ட் போடுவோம், வராதவங்களுக்கு ஆப்சன்ட் போடுவாங்க. அதிகமா எல்லாமே வரும். இங்க இந்த கண்டமானடி பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா கண்டமானடி ஜானகிபுரம் கண்டமானடி காலனி

0: சொல்லிட்டு மூணு பிரிவா இருக்குதுங்க. இங்க வந்து தினமும் எங்களுக்கு வேலை வருது, இதனால நிறைய நாங்கள் பயன்படுறோம். 125 நாளைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் 345 ரூபா ஒரு நாளைக்கு போடுறாங்க. இந்த வேலை வந்து எங்களுக்கு நீடிச்சு தரணுமாறு அரசுகிட்ட கேட்டுக்கிறோம். இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 7 நாள் 6 நாள் எங்களுக்கு வேலை. இந்த 6 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாங்கள் வேலை செஞ்சோன்னா அடுத்த வாரம் வேலை செய்யறதுக்குள்ளே இந்த காசு எங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். மாற்றி மாற்றி நாங்கள் வேலை செஞ்சுட்டு நிறைய நாங்கள் இதில் பயன்படுறோம். இந்த 125 நாள் வேலையில் பார்த்தீங்கன்னா பணித்தள பணியாளர்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் வேலையே வந்து கரெக்டாக வரவங்களை வந்து ப்ரெசன்ட் ஆப்சன்ட் போகிறது மட்டும்தான். இதை வந்து கண்காணிக்கிறவங்க ஆனால் அடிக்கடி வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அடிக்கடி வந்து எங்களுக்கு உதவி செய்வார், வந்து பார்ப்பார். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்து வேலை இல்லாதவங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வேலை இது பண்ணி தருவாங்க. கிளர்க்கு வருவாங்க கூட, வீடியோ ஆஃபீஸ்லேருந்து ஊராட்சி மன்ற தலைவர் வீடியோ ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க. வந்து வார வாரம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க வேலை எப்படி நடக்குது என்னான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. வந்து பார்த்துட்டு வருவாங்க, ஓவர்ஸ் வருவார், வந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்து வேலை எப்படி நடக்குது என்னான்னு சொல்லிட்டு வார வாரம் கம்பல்சரி வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. 100 நாளையிலேருந்து 125 நாளாக உயர்த்தி விட்ட நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாநில அரசாங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்படுவோம். எங்கள் ஊராட்சியின் சார்பாக மத்திய அரசுக்கு மிக்க நன்றி.
1: ரவி, அடுத்து அங்க ஒரு அம்மா நிக்கிறாங்களா, ரொம்ப ஆர்வமா இருக்காங்கப்பா. உன் மூஞ்சியே பாத்துட்டே இருக்காங்க.
2: ஆமாமா, 2-3 பேர் இருக்காங்க.
1: இல்ல, உன் மூஞ்சி என்ன அம்மா அழகாவா இருக்கு, ஒன்னு பாக்குறாங்கப்பா.
2: மணியா, அந்த அம்மாட்டிங்கப்பா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரிண்டி நிக்கிறாங்களா, அவங்களையும் கேட்டுருவான்.
1: சரிப்பா சரிப்பா, ரெண்டு பேர்த்தையும் கேட்டுருப்பா.
2: ஆமாமா. வணக்கம்மா, விபிஜி ராம்ஜி. இந்த திட்டத்தின்ல நீங்க என்னெல்லாம் வேலை செய்றீங்க, எப்பெல்லாம் வேலைக்கு வரீங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சு எவ்வளவு நாட்களில் பணம்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது, இன்னும் பல தகவல்களை சொல்லுங்கம்மா. நண்பர் வந்துருக்காரு, அவரும் கேட்டு தெரிஞ்சுக்குவாரு, எங்களுக்கும் ஒரு பயனுள்ள செய்தி கிடைக்கும். சொல்லுங்கம்மா.
3: வணக்கம், எனது பெயர் தமிழ்வழி, நான் கண்டமனடி பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன். ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல நாங்க வந்து வேலை செய்யற பணியாளர் நாங்க. எங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கொடுக்கறதுனால நாங்கள் நல்லா பயனடைகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இல்லத்தரசிகள், காலையில் 9 மணிக்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிட்டு நாங்கள் இந்த வேலைக்கு வந்துடுறோம். மதியம் 1 மணி நேரம் எங்களுக்கு வந்து உணவு விடுமுறையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப 2 மணிக்கு வேலையை ஆரம்பித்தோம், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த வேலை செய்கிறோம். நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். மேற்கொண்டு இருக்கிற வேலையை நாங்கள் வீட்டில் போய் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு சரியாக இருக்குது இந்த டைமிங்கு. ஆனால் முன்னெல்லாம் வந்து நாங்கள் வந்தால் 10 பேர் வச்சு ஒரு பேட்சில் நாங்கள் என்ன மாதிரில பேர் வரும் நாங்கள் வேலை செய்வோம். இப்போ என்னன்னா அந்த விழித்திரை எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வரமாட்டுது, நிறையா பேருக்கு வரல. ஒரு பேட்சில் 10 பேருனா அதில் 8 பேருக்கு வரமாட்டுது, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த முறையை மட்டும் பரிசீலனை பண்ணால் போதும். ஏன்னா முன்னெல்லாம் எங்களை வந்து குரூப்பாக ஃபோட்டோ எடுத்தப்ப எங்களுக்கு அது ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த விழித்திரை எடுக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு அவ்வளோவும் சௌகரியமாக இல்லை. அதனால மத்திய அரசு வந்தும் மாநில அரசும் இந்த ஒரு இதை மட்டும் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க. மற்றபடி நாங்கள் இந்த வேலையெல்லாம் நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய உழைப்புகளை நாங்கள் தரோம். நாங்கள் வந்து இப்போ வந்து குளம் வெட்டுறோம் எங்கள் ஊரில். அது வந்து எங்களுடைய மழைநீரை சேகரித்து எங்கள் நிலத்தடி நீரை வந்து அதிகமாக்குது. அதேமாதிரி முன்னெல்லாம் வந்து ஏரி வரத்து வாய்க்கெல்லாம் சீர் பண்ணோம். அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்கு எங்களுக்கு வந்து அது இன்னும் உபயோகமாக இருக்கும். நிலத்தடி நீரும் எங்களுக்கு இன்னும் அதை அதிகரித்து கொடுக்கும். இந்த மழை காலம்ன்றதுனால எங்களுக்கு வந்து இது வந்து முக்கியமான வேலை. இந்த வேலையை வந்து மழையினாலோ இல்லை வெயில்னாலோ அதிகமாக நிறுத்தாமல் எங்களுக்கு இந்த 100 நாளை வந்து 125 நாளாக ஏற்றி கொடுத்துருக்கீங்க. அந்த வேலையை வந்து எங்களுக்கு நிறுத்தாமல் கொடுத்தா அதுவே போதும் எங்களுக்கு. ஏன்னா இது வந்து நாங்கள் இல்லத்தரசிகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த வேலை வந்து பயனுள்ளதாகவும் இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம், அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்குறதோ இல்லை சிறு சேமிப்புக்கோ இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பணம். எனக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள், நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக நான் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த பணத்தை போடுறேன். அது வந்து எங்களுக்கு நிறுத்தாமல் இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்து இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற மாநில அரசுக்கும் எங்களை வழி நடத்துகிற எங்கள் பஞ்சாயத்து தலைவர் எங்கள் பணித்தள பொறுப்பாளர் எல்லாருக்குமே எங்களுடைய சார்பாக நன்றி சொல்கிறேன்.
2: என்ன மணி, பஞ்சாயத்து தலைவர் பேசினாரு, பயனாளிகள் நிறைய பேர் பேசினாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டியா விபிஜி ராம்ஜி திட்டத்துல?
1: பா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நல்ல அருமையான செய்தி எல்லாம் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமா,
1: இன்னொரு விஷயம்ப்பா, முன்ன இருந்த கூலிய விட இப்ப வந்து கூலி அதிகப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு மகிழ்ச்சியான செய்திப்பா. ஆமாப்பா,
2: சரி சரி.
1: முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து கூலி கம்மியா தான் இருந்தது. அதுக்கு பிறகு 336 ரூபாய் அப்படின்னு உயர்த்தினாங்க. அப்புறம் அந்த தினக்கூலி 345 அதிகரிச்சிருக்காங்க.
2: சந்தோஷம்.
1: ஆமாப்பா, இதுல வேற 125 நாள் வேலை கிடைக்குது, அதுவும் கூடுதல் ஊதியத்துடன் கிடைக்குதுன்னா கிராம மக்களுக்கு எம்மும்.

0: மகிழ்ச்சி இருக்கும்.
1: ஆமாப்பா,
0: ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை கால வாரி விட்டுட்டா கூட மத்திய அரசு அப்படியே தாங்கி பிடிச்சி கிராம மக்களை மேலும் மேலும் உயர்த்துதுப்பா.
1: கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது மத்திய அரசு.
0: ஆமாப்பா, அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுல மத்திய அரசும் சரி அவங்களோட இணைஞ்சு மாநில அரசும் முனைப்பு காட்டுறதுனால எதிர்காலத்துல நம்ம மகாத்மா காந்தி சொன்னார் இல்லையா, இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு, அது உண்மைன்னு நிரூபிக்க போறோம்ப்பா.
1: ஆமா
0: ரவி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிராம மக்கள் அவங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களே பெருக்கிக்கிற அளவுக்கு குளத்தை வெட்டுறது,
1: ஏரியா
0: வெட்டுறது, ஏரி வெட்டுறது, ரோடுகளை சரிப்படுத்துறது,
1: வாய்க்கால் சீர் பண்றது,
0: எல்லா வேலையும் அவங்களே பண்ணிக்கிறதுக்கு என்னமோ கரும்பு தின்ன கூலி கொடுக்கற மாதிரி அரசாங்கம் பணமும் கொடுத்து அவங்க கிராமத்தை முன்னேற்றத்துக்கும் வழிவகை செஞ்சு கொடுக்குது பாருப்பா.
1: ஆமா மணியா, நம்ம கூட பாக்குறோம், இந்த வாய்க்காலை சீர் பண்ண அந்த தண்ணி விவசாயத்துக்கு நல்லா பாயிற மாதிரி நல்லா சீர் பண்ணி விடுக்குறாங்க.
0: பாக்குறதுக்கே அழகா இருக்கு பாருப்பா.
1: ஆமா,
0: ஏன்னா அவ்வளவு நேர்த்தியா பண்ணிருக்காங்க, குளம்லாம் அருமையா தூர் எடுத்து நல்லா கரை கட்டி நல்லா வச்சிருக்காங்கப்பா.
1: ஊருடைய வளர்ச்சியும் நல்லா மேம்படுது.
0: ஆமாப்பா, மழை கிட பெஞ்சதுன்னா அந்த குளம் அப்படியே நிரம்பிடும் இருக்க.
1: நானும்
0: வந்து குதிச்சு நீச்சல் அடிக்க
1: வேண்டியதான்.
0: சரிப்பா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன்.
1: என்ன வேலை?
0: நீ ஆர்வ கோளாறுல நீ வந்து விழுப்புரம் வரணும்னு நானும் அப்படியே உன் கூட சேர்ந்து வந்துட்டேன்ப்பா.
1: ஆமா ஆமா ஆமா
0: ஆமாப்பா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை வில்லியனூர்ல இருக்கு.
1: ஆமா, நீ பாதி வழியிலே உன்னை கூட்டணு
0: வந்துட்டான். ஆமாப்பா, நீ போற வழியில விழுப்புரத்துல இருந்து பாண்டி போகும்போது அப்படியே வில்லியனூர்ல என்ன இறக்கி விட்டுரு.
1: சரி சரி,
0: இப்ப நம்ம கிளம்பி போலாம்.
1: ஏமாண்ணியா, இன்னும் ஒரு 50 பேர் இருக்காங்க, அவங்களையும் ரெக்கார்ட் பண்ணலாம்னு பார்த்தா.
0: எப்பா, எங்க போயிட போறாங்க?
1: சரி,
0: அடுத்த வாரம் வர்றோம், திருப்பி உங்கள்கிட்ட பேசுறோம்.
1: ஆமா,
0: இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம்.
1: சரிப்பா,
0: இப்ப நம்ம கிளம்புறோமா?
1: ஆனா அடுத்த வாரம் வரும்போது உன்னை ஃப்ரீ பண்ணிக்க, அர்ஜென்ட் வேலையா வராத.
0: சரிப்பா, நான் ஃப்ரீ பண்ணிட்டு நாள் முழுக்க உங்க கூட இருக்கிற மாதிரியே வர்றேன்.
1: சரி சரி,
0: இப்ப நம்ம கிளம்பலாம்,
1: புறப்படலாம்.
0: நீ வரும்போது கம்பங்கூழ் வாங்கி தரேன்னு
1: சொன்ன,
0: ஆனா நானும் எட்டி எட்டி பார்த்தேன், ஒருத்தரும் அங்க நிக்கவே இல்லப்பா.
1: நம்ம போற வழியில சாப்பிடுவோம்.
0: போற வழியில எங்கேயாவது கிடைச்சதுன்னா நீ எனக்கு வாங்கி தர்ற.
1: கண்டிப்பா.
0: சரி கிளம்புமா?
1: போற வழியில கூழ் குடிக்கிறோம்.
0: ஆமாப்பா, கூழ் குடிக்காம இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறது இல்ல.
1: ஆமா,
0: சரி கிளம்புமா.
1: மணியா, பஞ்சாயத்து தலைவருக்கு போய் வரணும்னு சொல்லிட்டு வந்துடுறான்.
0: ஆ, சொல்லிட்டு வாப்பா.
1: ஐயா, இன்னைக்கு நாங்க புறப்படுறோம், அடுத்த வாரம் கண்டிப்பா உங்க கண்டமான் அடி கிராமத்துக்கு வரோம். அடுத்து எங்க வேலை செய்யணும்னு போன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்துடுறோம். ஐயா, புறப்படலாமா மணி?
0: புறப்படலாம்ப்பா, நீ வண்டி எடு, நான் பின்னாடி உட்கார்றேன்.
1: சரி, வண்டி ஸ்டார்ட் பண்றேன்.
0: பண்ணுப்பா.

0: நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் வி வி ஜி ராம்ஜி, விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. 17:00.

பன்னிசை மாலை. சுதா ரகுநாதன் பாட்டு கேட்கலாம். விரல் மாறன் என தொடங்கும் அருணகிரிநாத திருப்புகழ்.

0: பன்னிசை மாலை கேட்டும் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத்தின் வத்நகரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வாரணாசி வரை மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் பேரணியாக செல்பவர்களுடன் காணொலி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். பிஜேபி அரசின் முக்கிய கொள்கையாக சேவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் பிறருக்கு சேவை புரிவதோடு சமுதாயத்திற்காக சேவையாற்றுபவர்களை வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் நல்லாசியே தமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடல்சார் துறை தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்களுக்கு சேவை செய்வதில் இளையோர் முன்னணியில் இருப்பதையே இது உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே இளையோர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்றும் G4 அமைப்பு நாடுகள் கூறியுள்ளன. சர்வதேச அளவில் அமைதியை பராமரிப்பதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை ஐநா பாதுகாப்பு குழு மேற்கொள்ளவில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தில்லியிலிருந்து பீகாரின் மகோபா சென்று கொண்டிருந்த பேருந்து கிரேட்டர் நொய்டா அருகே யமுனா விரைவுச் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தீ விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது மாநில அரசின் 2.5 ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். பிக்கானரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்கு ராஜஸ்தான் அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்.
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் கடந்த 2019 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நோக்கோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் இதுவரை 17,09,000 மேற்பட்ட ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இமாச்சல பிரதேச மக்கள் தெரிவித்தனர். சிம்லாவின் பதே கிராம பஞ்சாயத்து சேர்ந்த மம்தா இந்த திட்டத்தின் மூலம் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்வது தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அஜீஷ் சர்மா இந்த திட்டம் மூலம் தங்களது கிராமம் பெரிய அளவில் பயனடைந்துள்ளதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 258 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: ஜார்க்கண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் அம்மாநில அமைச்சரின் மகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்ஷெட்பூர் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இருநாடு

0: காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்றும் தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு உதவிடும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் இரு மாநிலங்களிலும் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், தெலங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சிக்கிம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவுகளில் அனஹத் சிங் மற்றும் தன்வி கண்ணாவும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீஜா அகுலா, சிண்ட்ரலா தாஸ் இணையும், யசஸ்வினி கோர்படே, தியா சிண்டாலே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஷா, மானவ் தக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆடவர் கபடி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 37-21 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்புக்கு 96 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி 334 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. உலக சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டி 2032 புனேயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் அமைப்பின் உச்சிமாநாட்டில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: மேஜை மீதிருந்த கோப்பையை எடுத்து அதை அலம்பிவிட்டு அதில் பாலை ஊற்றினான். பிறகு தாய் கூறி கொண்டிருக்கும் கதையை அவன் காதில் வாங்கிக் கொண்டே அந்த பால் கோப்பையை சோஃபியாவிடம் நீட்டினான். சத்தமே செய்து விடாதபடி சாமான்களை புழங்குவதில் அவன் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்தான். தாய் அந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்த பின்னர் ஒரு மௌன அமைதி நிலவியது. அந்த சமயத்தில் யாரும் யாரையுமே பார்க்கவில்லை. இக்நாத் மேஜையின் முன்னிருந்தவாறே மேஜை பலகை மீது நகத்தால் கீழே கீறிக் கொண்டிருந்தான். எப்பிம் ரிப்பனுக்கு பின்னால் வந்து அவனது தோளின் மீது தன் முழங்கையை ஊன்றியவாறு நின்றான். யாகல் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து தனது கைகளை கட்டிக்கொண்டு தலையை தொங்க விட்டுவாறிருந்தான். சோஃபியா அந்த முஜுக்குகளை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள். என்று மெதுவாகவும் உவகையற்றும் முணங்கினான் ரிப்பன். அப்படியா? அவர்கள் பகிரங்கமாகவே கிளம்பிவிட்டார்களா? நாமும் அந்த மாதிரி ஒரு அணிவகுப்பை நடத்த முனைந்தால் என்று ஒரு கசந்த புன்னகையோடு பேசினான் எப்பிம். அப்படி செய்தால் முஜுக்குகளே நம்மை அடித்து கொன்று தள்ளிவிடுவார்கள். ஆமாம், நிச்சயம் அவர்கள் கொன்று தள்ளிவிடுவார்கள் என்று தலையை அசைத்து ஆமோதி

0: தெரிவித்தான் இக்நாத். நானும் தொழிற்சாலை வேலைக்கே போகப் போகிறேன். இங்கே இருப்பதை விட அங்கு நன்றாயிருக்கும். பாவல் மீது கோர்ட்டில் விசாரணை நடக்கும் என்றா சொல்கிறாய் என்று கேட்டான் ரிபின். அப்படியானால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டாயா? கடுங்காவல், இல்லாவிட்டால் சைபீரியாவுக்கு நிரந்தரமாக நாடு கடத்தப்படுதல் என்று அமைதியுடன் கூறினாள் அவள். அந்த மூன்று இளைஞர்களும் ஒரே சமயத்தில் அவள் பக்கம் திரும்பினார்கள். ரிபின் மட்டும் தலையை தாழ்த்தி கொண்டு கேட்டான். அவன் அதை செய்த போது இந்த மாதிரி தனக்கு ஏதாவது நேரும் என்று தெரிந்துதான் செய்தானா?
1: ஆமாம், தெரிந்தேதான் செய்தான்
0: என்று உரத்த குரலில் சொன்னாள் சோஃபியா. எல்லோரும் ஒரே சிந்தனையால் உறைந்து விட்ட மாதிரி அப்படி அசைவற்று பேச்சற்று மூச்சற்று இருந்தார்கள். என்று முனகிவிட்டு மெதுவாகவும் வருத்தத்தோடும் பேசினான் ரிபின். அவனுக்கு தெரியும் என்றுதான் நானும் நினைத்தேன். முன் யோசனை உள்ள மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு திடுத்திடுப்பென்று இருட்டில் குதிக்க மாட்டான். பையன்களா, கேட்கிறீர்களா? அவர்கள் தன்னை துப்பாக்கி சனியன்களால் தாக்கக்கூடும் அல்லது சைபீரியாவுக்கு நாடு கடத்தக்கூடும் என்று தெரிந்திருந்தும் அவன் தன் செய்கையை நிறுத்தவில்லை. அவனது பாதையில் தாயே குறிக்க விழுந்து தடை செய்திருந்தாலும் அவன் இவளையும் மீறி தாண்டி சென்றிருப்பான், இல்லையா நிலவனா?
2: ஆமாம், அவன் செய்வான் என்று சொல்லிக்கொண்டு நடுங்கினாள் தாய். அவள் பெருமூச்செறிஞ்சவாறு சுற்றுமுற்றும் பார்த்தாள்.
0: சோஃபியா அவள் கையை அமைதியாக தட்டி கொடுத்து கொண்டே நெற்றியை சுருக்கி விழித்து ரிபினையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். இவன் ஒரு உண்மையான மனிதன் என்று அமைதியாக கூறிக்கொண்டே தனது கரிய கண்களால் அங்குள்ளவர்களை பார்த்தான் ரிபின். மீண்டும் அந்த ஆறு பேரும் மௌன அமைதியில் ஆழ்ந்து விட்டார்கள். சூரிய கிரணங்கள் தங்க தோரணங்களைப் போல் காற்றில் தொங்கி ஊசலாடின. எங்கோ ஒரு அண்டங்காக்கை கத்தியது. தாயின் மனநிலை மே தினத்தின் நினைவாலும் பாவல் அந்திரே இருவரையும் காணாத ஏக்கத்தாலும் குழம்பி தடுமாறியது. அந்த காட்டின் நடுவிலே காலி தார் எண்ணெய் பீப்பாய்கள் உருண்டு ஸ்தரிக் கிடந்தன. தரையை கீறி கிளப்பின மரவேர்கள் எங்கு பார்த்தாலும் துருத்தி நின்று கொண்டிருந்தன. அந்த காட்டின் எல்லையில் ஓக் மரங்களும் பீச் மரங்களும் மண்டி பெருகி அசைவற்று கரிய நிழல்களை தரை மீது பரப்பிக் கொண்டிருந்தன. திடீரென்று யாகவ் அந்த மரத்தடியிலிருந்து விலகி வேறொரு பக்கமாக சென்றான்.
1: அப்படியானால் பட்டாளத்தில் சேர்ந்தால் இந்த மாதிரி ஆட்களை எதிர்ப்பதற்காகத்தான் என்னையும் எப்பினையும் அனுப்புவார்களோ
0: என்று உரத்து தன் தலையை பெண்ணுக்கு வாங்கி நிமிர்ந்தவாறே கேட்டான் யாகவ்.
1: வேறு யார் மீது உங்களை ஏவி விடுவார்கள் என்று நினைத்தாய் என்றான் ரிபின். அவர்கள் நமது கைகளை கொண்டே நம்மை நெரித்துக் கொள்வார்கள். அதுதான் அவர்களுடைய தந்திரம். எப்படியானாலும் நான் பட்டாளத்தில் சேரத்தான் போகிறேன் என்று உறுதியோடு சொன்னான் எப்பம். உன்னை யாராவது தடுக்கிறார்களா என்று சத்தமிட்டான் இக்நாத். நீ பாட்டுக்கு போ, ஆனால் நீ ஒருவேளை என்னையே சுட நேர்ந்தால் தயவுசெய்து என் தலைக்கு குறிப்பார். வீணாக வேறிடத்தில் சுட்டு என்னை முடமாக்கி விடாதே. சுட்டால் ஒரேடியாய் கொன்று தீர்த்துவிடு சிரிப்புடன் சொன்னான் இக்நாத்.
2: நீ சொல்வது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று வெடுக்கென்று பதில் சொன்னான் எப்பம்.
0: ஒரு நிமிஷம் பொறுங்கள் பையன்களா என்று தன் கையை உயர்த்தி கொண்டே சொன்னான் ரிபின். இதோ இந்த அம்மாளுடைய மகன்தான் இப்போது மடியப் போகிறான் என்று தாயை சுட்டி காட்டினான்.
1: நீ அதையெல்லாம் ஏன் சொல்கிறாய்
0: என்று வேதனையோடு கூறினாள் தாய்.
2: சொல்லத்தான் வேண்டும் என்று கரகரத்து கூறினான் ரிபின். உன்னுடைய தலைமயிர் ஒற்றுமற்ற காரணத்துக்காக நரை தட்டக்கூடாது. உன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி கொடுமையை இழப்பதன் மூலம் அவர்கள் அவனை கொன்று தீர்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? சரி, ஏதாவது புத்தகங்கள் பிரசுரங்கள் கொண்டு வந்தாயா? சொல் நிலவனா.
0: தாய் அவனை லேசாக பார்த்தாள். ஆம் என்று ஒரு கணம் கழித்து சொன்னாள்.
1: பார்த்தாயா என்று மேஜை மீது தன் முஷ்டியை குத்திக் கொண்டே சொன்னான் ரிபின். உன்னை பார்த்த உடனேயே நான் தெரிந்து கொண்டேன். வேறு எதற்காக நீ இங்கு வரப்போகிறாய்? எப்படி?
2: அவர்கள் பிள்ளையைத்தான் பறித்து கொண்டு சென்றார்கள். ஆனால் இன்று அதே ஸ்தானத்தில் தாயே வந்து நின்று விட்டாள்.
0: அவன் தன் முஷ்டியை ஆட்டியவாறே ஏக வசனத்தில் திட்டினான். அவனது கூச்சலினால் பயந்து போன தாய் அவன் முகத்தை பார்த்தாள். அவன் முகமே மாறி போய்விட்டதாக அவளுக்கு தோன்றியது. அது மெலிந்து போயிருந்தது. தாடி ஒழுங்கற்று குலைந்து போயிருந்தது. அந்த தாடிக்கு கீழாக அவனது கண்ணை எலும்புகள் துருத்தி கொண்டு நிற்பது கூட தெரிந்தன. அவனது வெளியேறிய நீல கண்களில் அவன் ஏதோ ரொம்ப நேரமாய் தூங்காது விழித்திருந்தவன் மாதிரி மெல்லிய இரத்த ரேகைகள் ஓடி பறந்திருந்தன. அவனது மூக்கு உள்ளடங்கி கொக்கிப்போல் வளைந்து ஒரு மாமிச பட்சினி பறவையின்

0: அழகை போல் இருந்தது. தனது பழைய சிவப்பு நிறத்தை இழந்து கரிபடிந்து போன அவனது திறந்த சட்டை காலர் அவனது தோள்பட்டை எலும்புகளையும் மார்பில் மண்டி வளர்ந்திருந்த தடித்த கருமயிர் சுருள்களையும் திறந்து காட்டிக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் அவனது தோற்றத்தில் என்னவோ ஒரு சவக்களை படிந்திருப்பது போல் தோன்றியது. அங்கு நாட்டப்பட்டிருந்த குடிசை கால்களின் மரப்பட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து கொண்டு நின்றான். எஃப்எம் அந்த மேஜை அருகே செல்வதும் வருவதுமாக தாய்க்கு பின்னால் மெதுவாக உலாவினான். ரிப்பன் மேலும் பேச தொடங்கினான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இந்த ஜில்லா அதிகாரி என்னை கூப்பிட்டு அனுப்பி, டேய் அயோக்கிய பயலே, மதகுருவிடம் என்ன சொன்னாய் என்று கேட்டார். நீங்கள் என்னை எப்படி அயோக்கிய பயலே என்று கூப்பிடலாம்? நான் என் நெற்றி வியர்வையை சிந்தி உழைத்து பிழைக்கிறேன். நான் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்வதில்லை என்று சொன்னேன் நான். உடனே அவர் என்னை நோக்கி கர்ஜித்து பாய்ந்தார், என் தாடையில் அறைந்தார், என்னை 3 நாட்களுக்கு சிறையில் போட்டு வைத்தார். சாரிதான், நீங்கள் ஜனங்களிடம் இப்படித்தான் பேசுவீர்கள் போலிருக்கிறதே என்று நினைத்து கொண்டேன் நான். நாங்கள் இதை மறந்து விடுவோம் என்று எதிர்பாராதே கிழட்டு ஜென்மமே. நான் இல்லாவிட்டால், வேறொருவன் உன்னிடம் இல்லாவிட்டால், உன் குழந்தைகளிடம் இந்த அவமானத்திற்காக வஞ்சம் தீர்த்து கொள்வோம். அது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: நினைவலைகளும் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசை, நேரம் 1:00.
4: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மக்களே, நேரம் நிகழ்ச்சிகள் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல 40 மேற்பட்ட படங்கள்ல நடித்த நடிகை. இவர் ஹீரோயினாக மட்டுமில்லாமல் சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடித்துள்ளார். 1999 திரையுலகில் அறிமுகமானவர் யார் இவர்? இந்த கிளிப்பு

நடிகை மாளவிகா அவர்கள் 1979 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி கர்நாடகாவில பிறந்தாங்க. படிக்கும் சமயத்துல நடிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. ஏனோ முதலில் நடிப்பதற்கு இவர் தேர்வாகிய படம் வெளிவராத சூழல் ஏற்பட அதற்கு பிறகு இவர் பெற்ற வாய்ப்பு தான். தமிழ் திரையுலகில் 1999

0: நீங்க தெரிஞ்சுக்கணுமா?
1: ஆமா.
0: அத வேணாங்க, விடுங்க.
1: ப்ளீஸ் சொல்லுங்க.
2: நம் கண்முன் எத்தனை நிறங்கள் இருந்தாலும் ஏனோ ஒவ்வொருவருக்கும் பிடிக்கும் நிறம் அவருடைய எண்ணங்களை பொறுத்து மாறுபடும். இந்த மங்கைக்கும் அப்படித்தான். என்ன நிறம் பிடித்தது, ஏன் பிடித்தது, காரணம் என்ன, பதில் பாடலில் உள்ளது. உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாடல் வருது, வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து.

வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. உன்னை தேடி, ஆனந்த பூங்காற்றே, ரோஜாவனம், பூ பறிக்க வருகிறோம், வெற்றி கொடி கட்டு, லவ்லி, சீனு, பேரழகன், வசூல்ராஜா MBBS, ஐயா, சந்திரமுகி, சித்திரம் பேசுதடி, திருட்டு பயலே, வியாபாரி, திருமகன், சபரி, மாய கண்ணாடி, நான் அவனில்லை, குருவி முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். நடிகை மாளவிகா அவர்கள் ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. சில படங்கள்ல பாடல் காட்சிக்கு மட்டுமே தோன்றி நடித்துள்ளார். முதல் படத்துல அறிமுகமாகும் பொழுது நடனமாட தடுமாறியதாகவும் பின்னர் கற்றுக்கொண்டதாகவும் பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க நடிகை மாளவிகா அவர்கள். அது என்னவோ, அனைத்திற்கும் காரணம் அவர்கள்தான் என்று தெரிந்த பின்பும் சந்தேகத்தை மட்டும் எழுப்பாமல் இருக்கவே முடியாது இந்த காதலர்களுக்கு. ஒருவரை ஒருவர் அறிந்த பிறகும் ஒன்றும் அறியாதது போல் பேசுவதற்கு என்ன காரணம்? அனைத்தும் காதல் தானே.

0: ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசை. நேரம் 1:15. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: நீங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. உன்னை தேடி திரைப்படத்துல நாயகன் மேல் மோதல் கொண்டு பின்பு காதல் கொள்ளும் மங்கையாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க மாளவிகா அவர்கள். இந்த படத்துல வரும் நீதானா மாளவிகா பாடல்கள் பலருடைய நெஞ்சம் கவர்ந்தவை. ரோஜாவனம் திரைப்படத்துல சிந்து என்கின்ற கதாபாத்திரத்துல கல்லூரி மாணவியாக நடிச்சிருப்பாங்க. நாயகன் மேல் காதல் கொள்ளும் பெண்ணாக தோன்றியிருப்பாங்க இந்த படத்துல. ரோஜாவனம் திரைப்படத்துல வரும் என்ன இது பாடல் பலருடைய ஃபேவரட் பாடல்ல அடங்கும். ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்துல திவ்யா என்கின்ற கதாபாத்திரத்துல நாயகன் மேல் அன்பு கொண்டு பின்பு தன்னை நேசிப்பவனையே கரம் பிடிக்க முற்படும் பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவர் பேசும் கிளைமேக்ஸ் சீனை நம்மளால மறக்கவே முடியாது. அந்த சீன் தான் இப்ப உங்களுக்காக வருது ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்துல இருந்து.
2: உங்க மேல வச்சிருந்த காதலுக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா மனசாட்சியே இல்லாம மீனாட்சியை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதா காதலோ கல்யாணமோ ஆளுக்கு ஒருத்தர் விரும்புறது இல்ல. சப்போஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா நீங்க மீனாட்சியை மறந்துடுவீங்களா? முடியுமா? முடியாதுல்ல. அப்படிப்பட்ட உன்னை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? கிடைக்காத ஒருத்தருக்காக 4 வருஷம் மனசு நினைச்சு வாழறதுக்கு நான் ஒண்ணு ஜீவா கிடையாது. நான் ஒரு சராசரி பொண்ணு. ரஞ்சித் இங்க வாங்க.
1: நெஞ்சுக்குள் புதிதாக நேசம் தோன்றிவிட்டாலே நிலைகள் எப்பொழுதும் மாறிவிடும். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. மங்கையின் மனதில் தோன்றிய தடுமாற்றம் உங்களுக்கு பாடலாக வருகின்றது ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து.

அனைவருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்க உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மாளவிகா அவர்களை பத்திதான் சொல்லிட்டு வர நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இயக்குனர் சேரன் அவர்களுடைய இயக்கத்துல 2000ல வெளியான படம் தான் வெற்றி கொடி கட்டு. இதுல வந்து நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு சகோதரியாகவும் நடிகர் முரளி அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருப்பாங்க. கிராமத்து பெண்ணாக இந்த படத்துல தன்னு

0: நடிப்பு அமுதா கேரக்டர்ல மிக பொருத்தமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க. வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்துல வரும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடல்ல இவருடைய நடனம் நடிப்பு இரண்டையுமே ரசிகர்களால மறக்கவும் முடியுமா? எப்பொழுதும் ரசிகர்களை கவர்ந்த பாடல் அல்லவா இது? இப்ப உங்களுக்காக இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா ஒரே வழிதான்.
2: என்ன?
1: நீ என்ன கட்டிக்கிறது? நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அண்ணி உனக்கு தங்கச்சி ஆயிடுவாங்க, அப்புறம் ஊர் தப்பா பேசாதல்ல.
2: என்ன பேசுற நீ?
1: நெருப்ப அணைக்க வழி சொன்ன. நிஜமா தான் சொல்றேன், என் மனசு பூரா நீதான் இருக்க.
2: நடக்கிறத பேசு, நான் அதுக்காக வரல. அதையும் மீறி முத்தி என் மேல வச்சிருக்க நம்பிக்கை நான் கெடுக்க விரும்பல. இது நடக்காது.
1: நெருங்கி வர வர விலகி போற பத்தியா? அதான் உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன லவ் பண்ண வேண்டாம், கட்டிக்கிட்டா போதும். எங்க அண்ணன் சம்மதத்தோட காத்துக்கிட்டு இருப்பேன்.
0: நமக்கு ஒருவரை பிடித்து விட்டாலே ஏனோ அவ செய்யும் அனைத்தும் நமக்கு பிடித்ததாகவே தோன்றும். மற்றவர்களுக்கு அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உற்றவர்களுக்கு அது ஒவ்வொன்றும் தனித்துவமானது. ஆச்சரியங்கள் நிறைந்தது தானே வாழ்க்கை, அதிலிருந்து யாராவது மீளவும் முடியுமா? பாடல் வருகின்றது லவ்லி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிகர் மணிவண்ணன் அவர்களுக்கு மகளாகவும் நடிச்சிருப்பாங்க. தந்தைக்கு தெரியாமல் தங்களுடைய காதலை மறைத்து பின்பு அதை அரேஞ்ச் மேரேஜ் ஆக மாற்றுவதற்கு முற்படும் கதாபாத்திரத்துல சூப்பராக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மாளவிகா. இந்த படத்துல வரும் வினோதமானவளை பாடல் பலருடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக லவ்லி திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
4: தெரிஞ்சதா நல்ல போஸ் கொடுத்துருப்பேன். அந்த போஸ் நல்லா
5: இருந்துச்சு. சீரியஸா இருங்க.
4: சீரியஸா இருந்தா போட்டோல நல்லா இருக்காதே. ஹே, who is that?
5: சந்திரு, போட்டோ எடுத்தது துணி கடையில பார்த்த எங்க அப்பாவோட friend. எங்க அப்பா கண்ணுபர்த்தி தான் உங்க போட்டோ எடுத்துருக்காங்க. உங்க போட்டோ எங்க அப்பா கையில கடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா?
4: Come on, relax. யூசுவலா காதலுக்கு அப்பா எல்லாம் கடைசியா தான் வில்லனா வருவாங்க. நமக்கு முன்னாடியே வந்துட்டாரு. What to do? உங்க அப்பா ரொம்ப தொல்லையா இருக்குமா? பேசாம உங்க அப்பா மாத்திடு. வேண்டாம் வேண்டாம், அவரே இருக்கட்டும். இப்ப என்ன நடந்து போச்சு? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காதல பத்தி அவருக்கு தெரியதான் போகுது. இப்ப தெரியட்டும். சோ வாட்?
5: இப்ப தெரிய வேண்டாம்.
4: இப்ப தெரிய வேண்டாம். அப்ப நம்ம குழந்தை பத்தி சொல்ல சொல்லுமா?
5: சந்திரு,
4: குழந்தைய வேண்டாமா?
5: நடிகை மாளவிகா அவர்கள் சந்திரமுகி திரைப்படத்துல நடிகர் வினித் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல பொய்யான பாப்புவாக நாயகனை ஏமாற்றும் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. பேரழகன் திரைப்படத்துல நாயகனுடைய கனவு மங்கையாக அம்புலி மாமா பாடல் கடைசியில தோன்றியிருப்பாங்க நடிகை மாளவிகா. ஐயா திரைப்படத்துல நாயகனுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மணப்பெண்ணாக தோன்றியிருப்பாங்க. இந்த படத்துல வரும் தாமிரபரணி ராணி பாடல்ல தோன்றி நடனமும் ஆடியிருப்பாங்க நடிகை மாளவிகா. இப்ப உங்களுக்காக வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் வருது.
6: பாப்பு, நீ ரொம்ப மாறிட்ட. ஷாக்கா இருந்திருப்பாரு.
7: ஷாக்கா?
6: சுத்தமா பவர் கட், டோட்டல் ஆஃப்.

0: Daddy.
1: Wow. So nice. எப்படி மலு மலு மலு மலு மலு எப்படி நடந்தது சொல்லு.
0: பாப்பு இது ரொம்ப மாறிட்ட.
1: Oh, so sweet.
2: உன் மீது நான் கொண்ட நேசத்தை உன்னிடம் எப்படி சொல்வது? இப்படியும் சொல்லலாம் என்று சொல்கின்றாள் இங்குருத்தி தன் அவனுக்கு. மங்கையின் மன வார்த்தைகளை அவனுடன் சேர்ந்து நாமும் கேட்போமா?

ஏற்படும் வெறுக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1999 வெளியான பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்துல நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகர் எம் என் நம்பியார் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. பிரியா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் அஜய் அவர்களுக்கு ஜோடியாகவும் உரைப்பெண்ணாகவும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை மாளவிகா. பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படத்துல வரும் எட்டில் அழகு பாடல் பலருடைய நினைவில் வலம் வரும் பாடலாகும். சித்திரம் பேசுதிரி திரைப்படத்துல நடிகை மாளவிகா அவர்கள் வால மீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் பாடல்ல தோன்றி நடனம் ஆடியிருப்பாங்க. இந்த பாடலை எப்பயுமே ரசிகர்களால மறக்கவே முடியாது. குருவி திரைப்படத்துல வரும் டண்டா டர்னா பாடல்ல இவர் நடனம் ஆடியிருப்பாங்க. இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யும் பொழுது இவர் பிரெக்னெண்டாக இருந்ததாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க நடிகை மாளவிகா. நினைத்தது நடந்துவிட்டால் எப்பொழுதும் மகிழ்ச்சி தான், அதுவே நேசம். திருமணத்தில் முடிந்து விட்டால் அங்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம் தானே. திருமண நாளை எண்ணி ஏங்கி தவிக்கும் உள்ளங்களின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது ஐயா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: பாடல்களுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். திருட்டு பயிலை திரைப்படத்துல ரூபினி என்கின்ற கதாபாத்திரத்துல ஏமாற்றும் நபராக நடிச்சிருப்பாங்க. வியாபாரி திரைப்படத்துல மாடலாக தோன்றியிருப்பாங்க. நான் அவனில்லை திரைப்படத்துல ரேகா கதாபாத்திரத்துல நாயகனால் ஏமாற்றப்படும் பெண்களில் ஒருவராக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை மாளவிகா. இப்ப உங்களுக்காக நான் அவனில்லை திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் வருது.
1: உங்க பேர் என்ன?
2: ரேகா.
1: ஊன்ல நிக்கிறாரு, அவர் தெரியுமா?
2: தெரியும்.
1: அவர் பேர் என்ன?
2: விக்னேஷ்.
3: என் பேர் அண்ணாமலைங்க.
2: இதுவரைக்கும் ரேகா விக்னேஷ், இனிமேதான் ரேகா அண்ணாமலைன்னு மாத்திக்கணும்.
3: நீங்க ஏன் என் பேர் உங்க பேர் பின்னாடி சேர்த்துக்கணும்?
2: தாலி கட்டணும் பேர் தானே என் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்க முடியும்.
3: யார் தாலி கட்டினது?
2: நீங்க தான்.
3: யாருக்கு?
2: எனக்கு தான்.
3: நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே.
2: நான் பாத்திருக்கேன், பழகிருக்கேன்.
3: ஐயோ, அது நான் இல்லமா.
2: நீங்க தான், நடிக்காதீங்க. ஒரே ஒரு வித்தியாசம், இப்ப அண்ணாமலையா இருக்கீங்க, அப்ப விக்னேஷா இருந்தீங்க.
1: எஸ்கியூஸ் மீ.
0: பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்ல இவர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் மூலம் ரீஎன்ட்ரி ஆனார். நடிகை மாளவிகா அவர்கள் சுமேஷ் மேனன் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று இரண்டு பிள்ளைகள். காதல் புத்தகத்தில் எப்பொழுதும் கவிதைகளுக்கே முதலிடம். ஏனெனில் இங்கு கவிதைகளை சொல்லாத காதலர்களே இருக்க மாட்டார்கள்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. தொண்டர்களுடைய இறுதியில திரையுலகில் தடம் பதித்த நடிகை மாளவிகா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற. தடுமாறும் நேரங்களில் பிறருக்காக காத்திருக்காமல் பிடிப்புடன் முனைந்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: நிலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz கேட்டு மகிழுங்கள்.

அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்திலுள்ள அனைத்து வானொலி

நினைவுபடுத்துகிற நேர்களை இன்று மாலை 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி ஸ்ரீராம் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம், 4 கட்டபொம்மன் திரைப்பட ஒலிச்சித்திரம், இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம். மாலை 5 பொன்மாலை பொழுது இன்றைய தலைப்பு ராஜா. இந்த தலைப்பில் திரைசி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல் நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.

2:15 முதல் 2:45 வரை எஃப்எம் ரெயின்போ 102.8 உதிராத பூக்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் புதுச்சேரி அரசு மின்துறையின் பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டம். தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

நேரம் 2:19. ஆகாஷ்வாணி புதுவை முதன்மையாளி வரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: நேரம் 2:26. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என்றும் இனிவை, காலத்தால் அழிக்க முடியாத காவிய கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஏ எம் ராஜாஜி கீ குரல்களில் அன்புக்கூர் அன்னி திரைப்பட பாடல்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் பாடலை கேட்கும் முன் நேரம் 2:30. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தில் இருந்த ஏம் ராஜா ஜிக்கி பாடிய பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் தட்சிணாமூர்த்தி இசையில் ஏஎம் ராஜா பி பானுமதி பாடியது. என்னும் இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து குடும்பத் தலைவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், இசை கே வி மகாதேவன், வரிகள் கண்ணதாசன்.

நேரம் 2:37, 42 நொடி. ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் என்றும் இணைவே நிகழ்ச்சியில் ஏஎம் ராஜா பி. சுசீலா குரல்களின் கல்யாண பரிசு திரைப்பட பாடல் அடுத்து வருகிறது.

ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என்றும் இனிவே காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்கள். இனி களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக சுதர்சனம் இசையில் ஏ எம் ராஜா பி சுசீலா பாடிய பாடல். பாடல் வரும் நேரம் 2:45.

0: அந்த இனிய பாடலுடன் நிறைவு பெற்றது என்றும் இனியவை. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், அதனைத் தொடர்ந்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் அதிகபட்சமாக 11 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 37.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக தர்மபுரி சமவெளி பகுதிகளில் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், உதகமண்டல மலைப்பகுதிகளில் 12.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் குறைவாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல் ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 27 முதல் 30 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை நிலவக்கூடும். குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு

பன்மொழி பாடல்கள். முதலில் தெலுங்கு மொழி படப்பாடல். பாபி திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சுனிதா உபத்ரஷ்டா பாடிய பாடல்.

நேரம் 3:20. 20 நொடி. ஆகாஷ்வாணி புதுவை வானொலி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். இனி மலையாள மொழி பாடல். விஜய் யேசுதாஸ், ஹரிச்சரன், நஸ்ரியா நசீம், சச்சின் குரல்களில் பெங்களூர் டேஸ் திரைப்பட பாடல்.

0: நிறைவு பெற்றது பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி. நேரம் 3:30.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஜி ஸ்ரீராம் அவர்களது வயலின் இசை கேட்கலாம். உடன் மிருதங்கம் வாசிப்பவர் வி வசந்தராஜா அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மூலாதாரமூர்த்தி பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்தி

0: நிகழ் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: ராஜ புஷ்பா பிக்சர்ஸ் வழங்கும் கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் சரத்குமார், வினிதா, நாகேஷ், ஸ்ரீவித்யா, கவுண்டமணி, செந்தில், விஜயகுமார் மற்றும் பலர். இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம்.
1: பிள்ளையாரப்பா, போற காரியம் நல்லபடியா நடக்க நீதான்ப்பா அருள் புரியணும்.
2: ஏ ராமசாமி, போற இடங்கள்லாம் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுறியே, உனக்கு கடவுள் பக்தி அவ்வளவு அதிகமா?
1: உயிர் மேல ஆசை அதிகம் சார், அதை இப்ப காப்பாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
2: ஏன்னா நாம போற இடம் அப்பேற்பட்ட இடம். நீங்க புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், நான் 10 வருஷமா பொழப்பு பாக்குற கான்ஸ்டபிள். இந்த காலிங்கராய எல்லைக்குள்ள இது வரைக்கும் எந்த போலீஸ்காரனும் கால் வச்சது இல்ல. நீங்க என்னமோ தைரியமா போறீங்க, ஏதோ உங்க பேரை சொல்லிட்டு. நானும் வந்து நேர்ல பாத்துக்கலாம்னு தாங்க வர்றேன்.
3: அப்பா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு.
4: காளிங்கராயன் அப்படின்னு என் பேர் அடுத்தவன் சொல்லி கேட்டு பல வருஷமாச்சு. நான் உங்களை விசாரிக்கலாம் தானே வந்தேன், தெரிஞ்சு பேசாம போறீங்க.
3: அது விஷயமா தான் நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு
4: இருக்கோம். கோர்ட்டா? இன்னும் எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்?
5: தம்பி, ஒரு கேஸ் எஃப்ஐஆர் எழுந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு வர்றது கவர்மெண்ட் சட்டம். ஆனா கோர்ட்டுக்கு வந்து தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் எழுதுறது இந்த காளிங்கராயன் சட்டம். என்ன நான் சொல்றது?
3: சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே கட்டி போட்டிருக்கான், சைலண்டா கலந்துக்கலாமா?
4: ஷட் அப்
3: இன்ஸ்பெக்டர். இவன் தான் எங்க அப்பா பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தது.
4: எஸ்.
3: என்ன கம்ப்ளைண்ட்?
2: காளிங்கராயன் பாளையத்துக்கு சேர்மனா இருக்கிற காளிங்கராயன் தான் செய்ய அயோக்கியத்தனத்துக்கு கணக்கு வழக்கில்லை. ஊர்ஜனங்களுக்காக கிணறு வெட்ட சொல்லி அரசாங்கம் பணம் கொடுத்தா

0: அந்த பணத்துல டவுன்ல ராந்தி கடையை ஏலம் எடுத்து லாபம் சம்பாதிக்கிறாரு. எங்க ஊர்ல ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் அவரே வித்துடுறாரு. கோவில் சொத்துக்களை தம் பேர்ல மாத்தி பட்டா பண்ணிக்கிறாரு. காளிங்கராயனோட அடியாட்கள் ஆசைப்பட்டா ஊருக்குள்ள இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் முந்தானு விரிச்சாகணும். போன வாரம் பத்மனிங்கிற ஒரு பொண்ண காளிங்கராயன் பையன் கெடுத்துட்டான். அதுக்கு நியாயம் கேட்க வந்த அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டான்.
1: இப்படி ஏகப்பட்ட கொடுமைகளை தாங்கிட்டா நாங்க இந்த ஊர்ல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க நல்லவர் நினைச்சுதான் துணிச்சா இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி கொடுத்தேன். நீங்க மாத்திரம் இவனையும் கூட்டத்தை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்திட்டீங்கன்னா தைரியமா சாட்சி சொல்ல இந்த ஊரை திரண்டு வரும். ஐயா, இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடுயா.
2: இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இது என்ன தம்பி கேள்வி? என்ன பத்தி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இல்லாம என்னோட அயோக்கியன் வாயத்திறந்து வாக்கு மூலமே கொடுத்துட்டான். இத பொய்யின் பொசுக்குன்னு சொல்லிட முடியுமா? என்ன சொல்றது? அதாவது தம்பி, இவன் சொன்ன மாதிரியே நான் ஒரு அயோக்கிய கொலகார, இந்த ஊரே என்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைனா இந்த ஊரே இங்க கூடி இருக்கு. இதுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து உண்மைன்னு சொன்னா என் அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். மிஸ்டர் காளிங்கராய மேல இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க.
1: இன்னும் எதுக்காக பயந்து சாகுறீங்க? நான் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் உண்மைதான், தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா, தயவு செய்து சொல்லுங்கம்மா, உண்மையை சொல்றதுக்கு ஏமா இப்படி பயப்படுறீங்க? நீங்க இப்படி பேசாம இருந்தா நான் சொன்னதெல்லாம் பொய்யாயிடும். இந்த ஊரோட விடுவு காலமே நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. சொல்லுங்க, தயவு செய்து யாராவது சொல்லுங்க.
2: ஏண்டா பைத்தியக்காரா, உண்மையும் நேர்மையும் எங்க பக்கம் இருக்கிறப்போ ஊர் ஜனங்க எப்படா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இதுக்குத்தான் பெரியசாமி, முருங்க மரத்து மேல உட்காந்துட்டு புளிய மரத்தை எட்டி உதைக்க வேண்டாங்கிறது. இப்ப பாத்தியா, முருங்க மரமே வேறோட சாய போகுது. என்ன தம்பி பாக்குற? என்னடா அவன் சட்டு புட்டுன்னு துப்பாக்கி எடுத்து பட்டாசு வெடிக்க மாதிரி வெடிச்சிட்டான்னா? இதுக்கு பேர் தான் காளிங்கராயன் கோர்ட்டு. என்ன நான் சொல்றது, காளிங்கராயன் சட்டப்படி தீர்ப்பு வழங்கி தண்டனை கொடுத்தாச்சு, இனி கவர்மெண்ட் சட்டப்படி நீ எஃப்ஐஆர் அடிக்க. எப்படி தெரியுமா? செத்து போன பெரியசாமி ஒரு தீவிரவாதி, அவன் சாராயம் காய்ச்சனா சந்தன மரம் கடத்தினா, நான் அவனை பிடிக்க போனப்போ என்ன கொலை செய்ய வந்தா, என்ன காப்பாத்திக்கிற வேண்டி தற்காப்பு சட்டப்படி நான் அவனை சுட்டேன் அப்படின்னு நீயே எஃப்ஐஆர் எழுதி நீயே கையெழுத்தும் போட்டுக்க. என்ன நான் சொல்றேன், என்னப்பா அந்த சந்தன மரம் சீக்கிரம் அனுப்புங்க. என்ன பிரியா,
3: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
2: மகாராணி மாதிரி நல்லா இருமா.
4: ஹாய் பிரியா, ஹாப்பி பர்த்டே டு யூ.
3: தேங்க் யூ அண்ணா.
2: ஏமா, உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் தடபுடலா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அட, நீ என்ன ராணா, வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதுங்க.
4: அப்பா, என் பர்த்டேக்கு எம்பி வந்தாரு, மினிஸ்டர் வந்தாரு, கலெக்டர் வந்தாரு, ஓஹோன்னு பார்ட்டி வச்சு கொண்டாடணும். ஆனா இவனோட ஆசை அப்படி இல்லையே, 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணும், வேட்டி போட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்பா, ஏ ரேஞ்ச் உனக்கு ஒத்து வரும், ஆனா இவ ரேஞ்ச் நிச்சயமா உனக்கு ஒத்து வராது. என்னவா நான் சொல்றது கரெக்ட் தானே?
2: சும்மாரா, இந்த பிறந்த நாளைக்கு நீ ஏதாவது ஆசைப்பட்டு கேக்குற நான் செய்யறேன்.
3: நான் கேட்டா எது வேணாலும் செய்வீங்களா?
2: கேளுமா,
3: அந்த மஞ்ச துணியை மாட்டிக்கிட்டு நம்ம வீட்டையே சுத்திட்டு இருக்காங்களே அந்த கூலி பட்டாளம், அதுல இந்த ஊரை விட்டே துரத்தணும். உங்க பேரு சொன்னாலே இந்த ஊர் ஜனங்கள்லாம் பயந்து நடுங்குறாங்க. அந்த அப்பாவி ஜனங்களை கொஞ்சம் தைரியமா மனுஷங்களா வாழ விடுங்க.
2: என்னமா இது குழந்தை பிள்ளை தனமா பேசுற? இந்த ஆடம்பரம் அதிகாரம் எதுக்கு தெரியுமா? நீ ஒரு கோடீஸ்வரம் வீட்டுல மருமகளாகணும், இவன் கோட்டையில ஒரு மந்திரி ஆகணும். காளிங்கராயன் பரம்பரை என்னைக்குமே அதிகார வர்க்கமா இருக்கணும். அப்படியே நான் வாழ்ந்து பழகிட்டமா? இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாதுமா? ஏய், தங்கச்சிய கோயிலுக்கு கூட்டிட்டு போடா.
4: போதுமா, வாமா கோயிலுக்கு போலாம்.
5: பாட்டி, நாய்க்கர் தோட்டத்துக்கு நாத்து நட போறேன், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், வர வரைக்கும் இந்த குழந்தை பாத்துக்க பாட்டி.
6: சரி கொடு.
7: ஆமா, உனக்கு இதே வேலையா போச்சு.
6: சும்மா இருடி,
5: நான் வரேன் பாட்டி.
6: அவன் வேலை வெட்டிக்கு போறவ, தினமும் பிள்ளைய குடுத்துட்டு போறதா உனக்கு தெரியுமே. நீ போய் பொண்ணாத்த 6 ரூபா கொடுக்கணும், வாங்கிட்டு வா, எழுந்திருப்போம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
8: நாட்டுல ஆம்பளை பொம்பளை கலடி கட்ட எல்லாம் தண்ணி அடிச்சு பாத்திருப்பீங்க, ஆனா ஒரு பச்சை குழந்தை தண்ணி அடிச்சு பாத்திருக்கீங்க?
9: ஐயோ பாக்கலையே.
8: இப்ப பாருங்கடா,
10: இந்த பாவம் உங்களை சும்மா விடாது, பச்சை குழந்தைக்கு சாராயத்தை ஊத்த போறீங்க, நல்லா இருப்பீங்களா?
8: சேர்ந்து வேடிக்கை பாரு.

0: பசங்களை இவ்வளவு ஆம்பளை இருக்கீங்களா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை விட்டு வச்சிருக்கீங்களா? அவங்க கையால உடைக்க வேண்டாம்.
1: அவனுக்கு காளிங்கராயனோட அடியாளுங்க தம்பி.
2: என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? காளிங்கரானோட பேரை கேட்டாலே கலெக்டர் கூட கை கட்டிக்கிட்டு நிப்பார் தம்பி.
1: இப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்தை எப்படி தம்பி எங்களால எதிர்த்து நிக்க முடியும்?
0: அதிகார வர்க்கம் யாரும் பிறக்கறதுல, அவங்க நீங்களா உருவாக்குறீங்க. பணம், பதவி, அதிகாரம், இது எல்லாத்தையும் விட மனித சக்திக்கு தான் பலம் ஜாஸ்தி. நாலு பேர் ஒன்னா சேர்ந்தாதான் ஒருத்த பள்ளக்கிலையும் போக முடியும், பாடையிலையும் போக முடியும். நல்லவனுக்கு பள்ளக்கு தூக்குங்க, கெட்டவனுக்கு பாடைய கட்டுங்க.
1: தம்பி, உன் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் உணர்ந்துதான் உனக்கு கட்டபொம்மன் பேர் வச்சிருக்காங்க.
2: எங்க அண்ணன் கட்டபொம்மன்?
1: தம்பி கட்டபொம்மன், கட்டபொம்மன்.

0: இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்து போச்சுப்பா?
1: இனி என்ன நடக்கணும்? பரம்பரை சொத்தை விற்கவும் கூடாது, பகையாளி விட்டு விலகவும் கூடாதுங்கிற தலையெழுத்துல எல்லா ஆத்துக்கும் பயந்துகிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப உங்க சின்ன பேரை அந்த புழப்புலி மண்ணள்ளி போட்டுருவோம் போல.
0: என்ன சொல்ற?
2: கட்டபொம்மை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கோவக்கார, கண்ட இடத்துல தகராறு பண்ணிக்கிட்டு வம்ப இழுத்துட்டு வருவான். அதனாலதானே அவனை வளர்க்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சோம்.
0: ஆமா வளர்த்த, அதுல என்ன குறை?
3: அந்த லட்சம் வந்து இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. என் தம்பி அந்த காளிங்கராய அவனுக்கு மேல கைய வச்சிருக்கான். இப்ப அது எதுல போய் முடிய போதோ?
0: முடிவில்லடா, இதாண்டா ஆரம்பம். தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குறானே அவன் தாண்டா என் கட்டபொம்மன்.
4: தாத்தா
0: தர்மம் சத்தியம் நியாயம் உண்மை இதெல்லாத்தையும் நம்ம கைய கட்டிக்கிட்டு சொல்லும் போது அடுத்தவன் கேட்டானே அது அந்த காலம். அடுத்தவன் கைய விட்டுட்டு சொன்னா கேக்குறான் பாரு, அதான்டா இந்த காலம். யோசிச்சு பாரா. மறந்துட்டீங்களா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப சொல்லடா, இது கோமரடா. 20 வருஷமா என் மனசுக்குள்ள அக்ரி குழம்பா குயிச்சிட்டு இருக்குதே, அதனுடைய ஆவேசம். உன் புருஷன் செத்ததை நீ மறந்துருக்கலாம், நீ உங்க அப்பன் செத்ததை மறந்துருக்கலாம், ஆனா பையன் செத்தது மறக்கல, மறக்கவும் மாட்டேன். நான் செத்து சுடுகாட்டுக்கு போய் என்ன சுட்டரிக்கிற சாம்பல் காத்துல பறக்குமே, அது கூட மறக்காதரா?
4: தாத்தா, எங்க அப்பாவுக்கு நடந்த கொடுமையும் நாங்க யாருமே மறக்கல, ஆனா அது உண்மையை நாம எல்லாருமே சேர்ந்து கட்ட பொம்மை கிட்ட மறைச்சிட்டோம். தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க.
0: இந்த கிழவன் முடிக்க முடியாததை ஆரம்பிக்கவும் மாட்டான், ஆரம்பிச்சதை முடிக்காமையும் விட மாட்டான்.
5: ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா
0: மாப்பிள்ளை
5: பதினாறு 16 17 5 20 5 23
3: நெல்லுதானே?
5: பல்லா
3: இந்த லொல்லுதானே?

0: இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது, இளம் குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு
1: கேட்டேன். நீ ஒண்ணு மாமா, நான் ராமு காலம் தேடிட்டு இருக்கேன். ஆமா, குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க.
0: ஆட்டுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோம்பு, போங்கடே.
1: மாமா
0: மாப்பிள்ள
1: மாட்டுக்கிச்சு.
0: நண்டா பிடிக்கிற சும்மா தேர்ற
1: கால் கையில மாட்டல மாமா.
0: யாரு அவன் கை கிடைக்கல கால் கிடைக்கலன்னு எது கிடைச்சாலும் போடுறான். என்ன கிடைச்சதா
1: இல்லையே?
0: சரி தள்ளிக்கு, நான் விடுறேன்.
2: பொம்பளைங்களை கண்டா ஓடு ஓடு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுக்குவான்.
3: பூச்சை படுற மூஞ்சிய பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா, ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைசா உள்ள புந்துட்டாரு. இவருக்கு அவனும் தெரியாது.
2: உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன்.
3: ஆஹா, அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு?
1: அது ஏன் பொண்டாட்டி? அப்ப நான் என்ன பண்ணிக்குவேன் அதை கேட்க இவ யாரு மாமா?
3: அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டிய வந்துட்டா?
1: இது சிக்கல் தான். இவன மாமன் பொண்ணு அத்தை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு
0: நினைக்கமாட்டேன்.
3: மாப்பிள, நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம்.
0: ஏ மாப்பிள,
1: என்ன மாமா
0: கிழிஞ்சிட்டு போ, பசி தாங்க முடியல. இன்னும் நீ பல்லே வளர்க்கலையா?
1: இன்னும் நான் குளிக்கவே இல்ல மாமா.
0: தட்டு புண்ணு ஒரு சம்ப தண்ணி எடுத்து குளிச்சிட்டு வாடா. சே, இந்த குளிக்கிறத அவன் கண்டுபிடிச்சானா அவன் குனிய வச்சே குத்தணுமியா? என்ன லேட் பண்றானுங்க என்னடா?
1: அவ தெரியல மாமா.
0: எவடா?
1: அதான் அதான் அந்த
0: எதுடா?
1: அதான் மாமா, பிரியா. பிரியா?
0: பிரியாவா? அண்டா குள்ளியா தெரியா?
1: ஆமா.
0: எங்க நான் பாக்குறேன்? எனக்கு தெரியலையடா.
1: எனக்கு தெரியல.
0: ஒரு நிமிஷம் இப்ப பாரு. தெரிய மாட்டா?
1: இப்பயும் தெரியல மாமா.
0: ஒரு நிமிஷம் பொறுத்துக்க. கவுத்துட்டேன், இனிமே தெரியவே மாட்டா.
1: மாமா மாமா, அங்கேயும் தெரியல மாமா.
0: நீ நினைக்காம எப்படா தெரியவா?
1: நான் நினைக்கவே இல்லையே மாமா.
0: ஓ மனசு நினைக்குதுரா? அவதான் சொன்னல்ல, குளிக்கும் போது சாப்பிடும் போது தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற?
1: நான் எங்க மாமா நினைச்சேன்? அவளா வந்துட்டு இருக்காள.
0: அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சுட்டு போகலாம்.
1: அவ நினைப்போம் நான் குளிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காள.
0: அப்ப குளிக்காம வா.
1: அது எப்படி மாமா முடியும்? பல்லு தேக்காம குளிக்காம சாப்பிட முடியுமா?
0: ஏய், சிங்கம் புலி யானை கரடி இதெல்லாம் குளிக்குதாடா?
1: அதெல்லாம் மிருகம் மாமா.
0: கைய உண்ணா நம்மள அதான்டா. வா.
1: அதுவும் சரிதா?
0: ஏண்டா வாயில வைக்கும் போதே
1: புடிக்கிற?
0: இதுவும் பூரி தான்டா.
1: ஏன் பூரிய பாருங்க.
0: என்ன உன் பூரியில?
1: பிரியா. பிரியா?
0: பிரியா?
3: பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க?
0: இப்பனும் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல, ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். நீ போய் ரெண்டு தேசம் கொண்டு வா.
3: என்னது தேசையா?
0: அட, இந்த கல்லு ஊதி எடுப்பாங்களா? என்ன
3: தோசை?
0: அட, ஊடுமா ஒரு எழுத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு. ஏண்டா இப்படி இம்சம் பண்ற?
1: நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாள.
0: எங்க வந்துட்டா?
1: இந்த பூரியில.
0: இந்த பூரியில வந்துட்டாளா?
1: ஆமா.
0: இப்ப இருக்க மாட்டா
1: பாரு மாமா. தட்லி வந்துட்டா மாமா?
0: தட்லி வந்துட்டாளா
1: மாமா? பூரி எடுத்துக்கிட்டீங்க, சட்டியும் தூக்கி எரிஞ்சிட்டீங்க, எனக்கு பசிக்காதா?
0: பசா கிடந்து சாவு. நீ என்ன சாப்பிட போற நினைக்கிறேன்?
1: எங்க மாமா நினைக்கிறேன்? அவரும் அங்க வந்து தொலைபடிட்டு இருக்க.
0: வந்து அவளை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்க.
1: ஆமா.

0: இங்க வந்த?
1: நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா?
0: இந்த ராஜராஜ இருக்கு வந்த. நீ வெளியே போயிடு.
1: உன்னை விட்டு நான் எங்கேயும் போக
0: மாட்டேன். இந்த தொட்டு பேசுறவெல்லாம் வச்சுக்காத. நீ மரியாதை வெளியே போயிடு.
1: போக முடியாது.
0: எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது.
1: என்னையா பண்ணுவ?
2: மாப்பிள்ள.
0: மாமா நீங்களா?
2: நான் தான்.
0: இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு
2: இருந்தேன்.
0: பிரியா கிட்ட
2: ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்ல தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்து குடுத்துட்டு குறைக்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் மூணு சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற.
0: இதை தெரிஞ்சு அவகிட்ட மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிடல, தூங்க முடியல.
3: ஐயோ நீ தான்டா கழிவு அரிச்சிருந்த. மாப்பிள கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து குடுத்து சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம்.
0: அதே கடனை திருப்பி வாங்குறதுக்கு.
3: ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க. சத்தியத்தை வாங்க கூடாதா? வா போலாம்.
1: இந்த புள்ள கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு.
2: மா மா புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு மூணு நாள் ஆகுது, தூங்கி மூணு நாள் ஆகுது, சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது. உன்ன நினைச்சு உருகி போச்சுமா.
1: என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா?
3: டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா.
1: என்னது சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆள பாருங்க.
2: மா மா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா. மா மா பசித்து அங்க முடியல தாயே. அம்மா அம்மா அம்மா.
1: நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொல்ல புரியாது.
3: நிறாது மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரா இல்ல, வர போறான்.
0: அம்மா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா.
3: அது எனக்கு தெரியும். வா போறா.
0: குளிச்சு முன்னாச்சு மாமா.
3: அந்த உன்ன நினைச்சா தான் மறுபடியும் அவங்க பேசணும் போல் இருக்குது. மூணு நாளைக்கே தாங்க முடியல. இனி 30 நாள் உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா நல்ல யோசனை பண்ணிப்பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில அரிசி வாங்குறேன், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல. மெடிக்கல் சாப்பிட மருந்து வாங்குறேன், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல. அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா.
1: சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி
2: கொடுத்துருங்க.
1: அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.
3: அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரி? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற. அதான சத்தியம்.
1: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.
2: நான் உன்னை காதலிக்கிறேன்.
1: நீங்கள அவரு
2: ஆறாமாப்ளா.

0: நீ
1: பின்னடா பின்னோ.
2: மாமாடா
1: டேய் கால தூக்கு. இது பின்ற காலடா, இது அடுப்புல வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு.
3: தம்பி தங்கச்சி போயிட்டாப்பா.
2: என்ன சொல்றீங்க
3: தம்பி? சூதுவாது தெரியாத என் பேத்தி பூவாத்தா அந்த காலிங்க நான் ஆட நம்பி மோசம் போயிட்டாப்பா. நான் என்னத்த சொல்லுவேன்? அந்த பாவி பையன் நாகராச பூவாத்தா வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு இன்னைக்கு வேறொருத்திக்கு தாலி கட்ட போடுறான்ப்பா. என் பேத்தி அவன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டதுக்கு எட்டி உழைஞ்சிட்டான். அந்த அவமானம் தாங்க முடியாம உன் தங்கச்சி அரளி விதைய அரைச்சு குடிச்சு செத்து போயிட்டாப்பா.
2: உன்னே நம்பி இருந்த அப்பா இப்ப ஒண்ணு வயிற்று ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இன்னொருத்தி தாலி கட்ட பாக்குறியா? ஒண்ணு என்னடா உனது தூட்டு இருந்து கல்யாண வீட்டுல கலடா பண்ற? இது காலைகளை சம்பந்தப்பட்ட கல்யாணம், அது தெரிஞ்சுக்கோ. எவன் வீட்டு கல்யாணம் பண்ண எனக்குடா? இந்த பூவத்தாவுக்கு ஏற்பட்ட கழகத்தை சுத்தப்படுத்தாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சும்மா நிறுத்தா, என்ன கூட போறது அந்த மாதிரி வரைஞ்சு கட்டி பேசுற? இவனே ஒரு அனாத, இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்றது நீ யாரா? யார பாத்திர அனாதேன்னு சொன்ன? இவன் என் தங்கச்சியா? என்ன இப்ப என்ன பண்ணுங்க? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதான் என்ன பண்ணுவ? இந்த கல்யாண வீடு கருமாது வீடா மாறிட்டு என்ன மிரட்டியா? இது காலைங்கராய கோட்டை, அந்த கோட்டையை உடைக்கிறதாண்ட இந்த கட்டபொம்மோட வேட்டை. போடா, நீ கட்டாத்தாலியா?

0: இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் தான் சுடுகாடு போற வரைக்கும் சுத்தமானவளா உத்தமையா இருக்கணும் தான் ஆசைப்படுவான். உன்னே நம்பி ஏமாந்து இப்ப பணமா கிடக்கிறாள் பூவாத்தா. அவ வயிற்ற சுமக்கிறது உன் குழந்தைடான்னு இந்த ஊர் நம்பணும். என் தங்கச்சி சுடுகாடு போகும்போது சுமங்கில தாண்ட போகணும். கட்டலா தாலிய
1: குழந்தைக்கு தாலியை கட்ட வச்சு தலைக்கு மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கான். இந்த அவமான நாகராஜுக்கு மட்டும் இல்ல நமக்கு சேர்த்துதான்.
2: நமக்கு வர்ற வருமானத்தை ஒரு வாரம் கழிச்சு வேணாலும் கணக்கு பாத்துக்கலாம். ஆனா அவமானத்தை அன்னைக்கே கணக்கு தீர்த்துக்கணும். ஏ நாகராஜ், என்ன நான் சொல்றது?
3: ஆமாங்கய்யா
2: நாகராஜு, ஒரு பொம்பளைக்கு தாலி கட்டுறவன் தான்டா புருஷனா இருக்கணும். ஆனா ஒரு பணத்துக்கு தாலி கட்டுறவன் போனமா தாண்டா இருக்கணும்.
1: ஏன்பா நாகராஜ சுட்டீங்க?
2: இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாக்குற ஜனங்கள்லாம் காளிங்கராயனோட ஆளுக்கு வந்த நிலைமைய பாத்தியான்னு கேலி பேசுவாங்க. அது எனக்கு தேவையா?

0: இந்த பார், இந்த முது தேக்கிற வெல்லாம் என்று வச்சுக்காத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது.
1: ஏன் இப்படி பயப்படுற? ஏயா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப விளையாடுறியா? இரு இரு, உன் அப்புறமா
0: கவனிச்சுக்கிறேன். பாத்து போ, முதல்ல எல்லாம் கடிச்சிட போகுது. ஆதல் கத்து கொடுக்குறவன்.
1: ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்ல, உறிஞ்சி எரியா?
0: அப்படியா?

0: அவளை அடிக்கிற? ஊர் உலகத்துல யாரும் செய்யாதே பொண்ணு செஞ்சுட்டா? அடே, ஆடி மாசம்னா காத்து, மாதுளை மாசம்னா பனி, வயசு பொண்ண காதல், அந்தந்த காலகட்டத்துக்கு அதை நடக்கத்தாண்ட செய்ய, அதை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியது பெற்றவங்க கடமை. என்ன சொல்றது? அட நீயே மாலற. டேய், இதுவரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல, முத முத ஆசைப்பட்டு இருக்கா, அதுல என்ன கள்ள தூக்கி போடுற?
1: நீ அழாதம்மா, நீ விரும்பின கட்டபொம்மனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இவன் கிடக்குறான், ஓமா போ.
0: என்ன பண்ணீங்க? கட்டபொம்மனு கருமாதி நடத்த சொல்லிட்டு இப்ப தங்கச்சிக்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நடக்க போறது கட்டபொம்மன் கருமாதியா இல்ல தங்கச்சியோட கல்யாணமா?
1: ரெண்டு நடக்கு, அவனுக்கு கருமாதி, என் பொண்ணுக்கு கல்யாணம்.
0: ராஜப்பா, நம்ம பிரியாவை பத்தி உனக்கு தெரியாதரா? அவ வளர்க்கற சாதாரண ஒரு கிளி செத்துட்டாலே துடி துடிச்சு போயிருவாடா. அப்பேற்பட்டவ தன் காதலை செத்துட்டான் சும்மாவா இருப்பா? தூக்கு போட்டுக்குவாடா. என்னப்பா சொல்றீங்க?
1: முதல்ல பிரியாவை நம்ம எம்பி பையனை கல்யாணத்தை பண்ணி வைப்போம்,
0: அதுக்கப்புறம் கட்டபொம்ம கதையை முடிப்போம். என்ன நான் சொல்றது
1: புரிஞ்சுகிட்டா? சரி,
2: நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துலதான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க, இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க, இது பிரியா ரொம்ப, இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம்.
0: இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது, பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதுக்கு ஒரு வழி சொல்லு.
2: அதான் தெரியல,
0: பின்னாடி கிளிக்கிறதுக்கா மேப்பு? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு, புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன், கல்யாண மண்டபத்துக்கு எப்போ வந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன், பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன், அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கண்ணை தடவி சும்மா நிப்பாங்க, எல்லாம் மிஷின் கண்ணு படபட போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி, பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க.
3: கட்டப்பமு, நாளைக்கு

0: நாடங்கிராயம் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மனவரையில அவமக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்.
1: அது எப்படி மாமா முடியும்?
0: ஐடியாவை என்கிட்ட கேளு.

0: നിർത്തുക, അംബാസിഡർ കാരനെ നിർത്തുക, അംബാസിഡർ കാരനെ നിർത്തുക, നിർത്തുക, അത് നിർത്തുക.
1: സ്വാമി யார் நீரு ஏன் கார நிப்பாத்து நீரு?
0: சாரி மாமா, இது சாரி மாமா, காலங்கிராய ராத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டோம், மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணத்தான் போயிட்டு இருக்கோம், நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே உம்மது மாதிரிதான் ஏறும்.
0: தேங்க்யூ சேத்த. பொருங்கோ, மாமி வந்திருக்கா?
1: மாமியா ஆச்சு வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா சரி கட்டி கோடின்னு சொன்ன, அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ?
2: வந்துட்டேன்.
0: மாமா காதல் இருக்கா? வந்து ஏறடி.
1: என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்வதற்கு போயிருந்தேன், அதுக்குள்ள அவசரம்.
0: இவதான் என் ஆதிகாரி பட்டு, இவா தோப்புனார் பெரிய பயில்வான்.
1: இடிச்ச இடியிலே தெரியறது. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா?
0: என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்கார.
3: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: தொடர்வது கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: எம்பி வர நேரமாச்சு, யாராவது சந்தேகப்படாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க.
2: எஸ் சார்.
1: என்னப்பா செக்யூரிட்டி கரெக்டா இருக்கா?
2: இருக்கு சார்.
1: நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட், போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க
2: சார்.
1: நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா, எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும்.
3: அட்டோ குயிக்கா வாடி.
4: வந்துட்டேன் வந்துடுறேன்.
3: பின்னாலேயே துரத்தின் வரையா வாங்கிக்கோடி.
4: என்னது?
3: சரி வாங்க மாமே.
4: மாப்பிள்ள அப்பா எம்பியை காணும்.
3: நமஸ்காரம்.
4: நீங்க யாரு?
3: என்ன அப்படி கேட்டுட்டேன்? நாங்க மாப்பிள்ள வீடாக்கும்.
4: பொண்ணு வீட்டுக்காரன்
3: சொல்றீங்க. இது நமக்கு புரியாதா? என்ன அனாவசியமான க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்கு? ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரச்சு ஒரு கட்டு கொண்டு வரணும். கண்ட பயவுல க்வெஸ்சன் பண்ணா எடு சீ புற சீ. என்ன நீங்க என்ன வாசி தாங்க முடியல?
5: என்ன கொஞ்சம் சும்மா இருக்கு?
6: என்னடா எவர்திங் ஓகே? எவர்திங் ஓகே?
5: ஓகே மா.
3: கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் க்வெஸ்சன் பண்ணவன். என்ன ஓய் அபச்சாரம் ஓய்? பூனைலாம் வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்ச.
7: சாரி ஓய், இதுக்குதான் ஓய் கல்யாணமும் தேவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்ட.
3: அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யு நொய்யுன்ற? நீ ரொம்ப பேசுற. சமயம் கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளி கறி எடுத்து வாயில வச்சுடுவேன்.
7: கொசப்பேட்ட கேரி மாதிரி என்ன
3: பேசுற? மாமி கல்யாணத்துக்கு மனுஷாலாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன அனிமல்ஸ் ஆவா? அம்மா கிட்ட பேசுறேன் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
7: மாப்பிள்ளையோட
3: அப்பா?
7: ஓஹோ,
3: மாமா மாமி சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு.

0: ஒரு சிறியார்கள் வந்து பாக்குறீங்களா?
1: நாங்க இதுக்கு வந்து பாக்கணும்.
0: இவா நல்லா பாப்பா, இவா அழைச்சிட்டு போங்க.
2: வாய் மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா, இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய்.
3: நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய்
2: என்ன
3: உம்ம கார்ல வந்தது தப்பு. ஓய்
2: வாங்க
3: இற வர்ற இற பாரு,
2: வாங்க வாங்க உள்ள போலாம்.
1: சீர் வயசுல எப்படி வச்சிருப்பா?
0: ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு.
1: எங்க சீரு,
2: எங்க வரிசை?
1: சீரு வரிசையா?
2: என் தங்கச்சி காலத்துல தாலி ஏறிட்டோம், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன்.
4: கட்டி மேடம், கட்டி மேடம். மாங்கல்யம் தந்துணா நே நாம ஜீவன கேட்டுனா அங்கே பத்ராம் சுபகே சர்வகாரியார்
5: நம்மே தாலி கீழி கட்டின பேத்துருவேன் பேத்து. எல்லாரும் மேல எந்திரிங்க.
0: கட்டி முடிஞ்சாச்சு, இனி பொண்ணை மாப்பிடி பார்லிமெண்ட்ல வந்து பாரு. கமான் மாப்பிள.
6: என்ன பிரியா, வரவேற்க யாரும் இல்லைன்னு பாக்குறியா? இது எதிர்பாராம நடந்த கல்யாணம். வாசல்ல ஆரத்தி எடுக்க யாரும் இல்லைனாலும் உள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அத்தா, உங்க யார்கிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் சூழ்நிலை அப்படி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க தாத்தா. என்ன
5: சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு? தாத்தா அம்மா உங்க அண்ணன் எல்லாரையும் கூப்பிடுங்க, சாப்பிடலாம்.
6: அவங்க தான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, நான் என்ன போய் கூப்பிடுறது? நீ வேணா போய் கூப்பிடுப்போ.
5: சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடலாம்.
7: இந்த வீட்டுக்கு யார் எதுக்கு வந்தாங்களோ அவங்க வேலையை மட்டும் பார்த்தா சரி, மற்றபடி இங்க யாருக்கு விருந்து சமைச்சு வெத்தல பாக்க வச்சு அழைக்க வேண்டாம்.
5: அத்தை, எங்க மேல உங்க எல்லாருக்கும் கோபமா இருக்கலாம், அதுக்காக நீங்க எதுக்கு பட்டினியா இருக்கணும்? வாங்க சாப்பிடலாம்.
8: ஆடு நினையுதுன்னு போனாய் உட்காந்து அழுதுதான். நாங்க சாப்பிடலன்னா உனக்கு என்ன? போய் வா, வேலையை பாரு.
5: தாத்தா, நீங்களாவது வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க.
0: காய் துப்புவோம் புருஷ, அத நாங்க கழுவிக்கிறதுக்கு பின்னாலேயே பொண்டாட்டி நீ பன்னீர் சும்போட வருவியா? தபார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு.

0: இருக்கு.
1: நீங்க மூட் அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்.
0: என்ன மூட் அப்செட்? ஆயிரம் மூட்டு நெல் கொண்டு வந்திருக்காரு.
1: ஆயிரம் மூட்டு நெல்லா? பாத்தி எங்கடா?
0: இந்த இருக்காரு
1: பண்ணாட, கூப்பிடுறான்.
0: ஐயா வாங்க வாங்க, இவர்தான்.
1: வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க?
2: ஒட்டாம்பட்டி.
1: ஒட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாம நெல் அரைக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க?
2: எல்லா ஊரும் இல்லையோ, கணக்கு கேக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட் சொன்னாங்க.
1: உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன்.
2: ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்?
1: ஐநூறு மூட்டை.
2: ஐநூறு மூட்டை அரைச்சா
1: இருநூத்தி ஒன்பது மூட்டை. நூறு மூட்டை அரைச்சா ஐம்பது, ஐம்பது அரைச்சா இருபத்தஞ்சு. இது உலக வழக்கம் தானுங்களே.
2: கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு?
1: ரெண்டு நெல்லுங்க.
2: இந்த ரெண்டு நெல்லு அரைச்சா எத்தனை அரிசி வரும்?
1: ரெண்டு அரிசி வருங்க.
2: ரெண்டு நெல்லு அரைச்சா ரெண்டு அரிசி வரும்.
1: ஆமாங்க.
2: அப்போ ஆயிரம் மூட்டை நெல்லு அரைச்சா ஆயிரம் மூட்டை அரிசி வரணும். ஐநூறு மூட்டை நெல்லு அரைச்சா ஐநூறு மூட்டை அரிசி வரணும்.

0: ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன் மாட்டிக்கிட்டீங்க.
1: ஆமா நீ கால்குலேட்டர் உன் பேர அவரு சார். தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கிங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது
0: செருப்பு.
1: இது எத்தனை செருப்புங்க சார்?
0: செருப்பு.
1: இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்?
0: ஒரு செருப்பு.
1: அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும் போது ஒரு செருப்பு தெரிஞ்சது, இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும் போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார்?
0: தெரியலையே.
1: தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. எங்கடா உன் நெல்லு?
0: நெல்லா? இனிமே தான் வயல வாங்க போறேன்.
1: பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான்.
0: ஐயோ
2: என்ன
3: டவுனுக்கு தானே போறீங்க?
2: ஆமா. அதுக்கான இப்போ
3: இல்ல, போறப்போ அம்மா தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்களேன்.
2: நான் சொல்றது கேக்க, இந்த வீட்டுல யாரு இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆகி மூணு நாள் ஆச்சு, யாராவது ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது
3: அவங்க பேசலாம் பரவாயில்ல, நாம போய் பேசுறதுனால நம்ம ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம்.
2: இப்ப என்ன போய் அவங்க சொல்லிட்டு போனோம்,
3: அவ்வளவுதானே?
2: தாத்தா நான் டவுனுக்கு போறேன், சுருட்டு வாங்கிட்டு வரட்டுமா? வேற ஏதாச்சும்?
0: டே பைசாமி, புத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியே, நம்ம வயலுக்கு தண்ணி திருப்பி ஆச்சான்னு பாத்தியா?
2: நெல்ல அரைக்கிற மிஷின்ல பெல்ட் அறந்து போச்சான், டவுன்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டுமா? உங்களுக்கு ஏதாச்சும்

0: பேச வேண்டாம். இந்த வீட்டுல யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க பேசுற அளவுக்கு எனக்கு உரிமை இல்ல, தகுதி இல்ல, எந்த உறவும் இல்ல. அப்படி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க பேச மாட்டீங்க, பேச வேண்டாம். தாத்தா, நல்லதே சிந்திக்கணும், நல்லதே செய்யணும்னு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அதுதான் நானும் செஞ்சிருக்கேன். ஒரு பொண்ணை காதலிச்சேன், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன். இதான தப்பு? இதுக்கு போய் நீங்க பேசாம இருந்தா எப்படி? அண்ணா, அப்பா இல்லாத குடும்பத்துல அண்ணன் தான் தகப்ப, அண்ணி தான் தாயின் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தாய்க்கு தலைமை மட்டும் போதும்னு நீ ஒரு முடிவு எடுத்துக்கிட்ட, அதனால என்ன பிரிச்சுட்ட. நீ பேச மாட்டேன். அம்மா, ஒரு தாயிருந்தா தப்பு செஞ்சிருந்தாலும் ஊரே அவனு வெறுத்தாலும் பெத்த தாய் அவனுக்கு ஆதரவு காட்டுவான். நான் ஒரு கல்யாணத்தை பண்ணதுக்காக உன் மனசை கல்லாக்கிட்டேமா. அம்மா, உன் வயிற்றுல பிறந்தத நான் பாக்கியமா நினைக்கிறேன். ஆனா நீ அதையே பாவமா நினைக்கிறேன்னு இப்பதாமா புரிஞ்சுக்கிட்ட. நீ பேச வேண்டாம், நீ பேச வேண்டாமா. பிறந்த வீட்டை தூக்கி அடிச்சுட்டு இவன் தைரியமா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள. ஏன் அவன் என்ன நம்புறான்? நான் உங்களை நம்புறேன். ஆனா நீங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்காத இந்த வீட்டுல நான் இருக்க தயாரா இல்ல.
1: வீட்டில் ஏதோ குடும்ப பிரச்சனை சொல்லி

0: உங்க அப்ப நான் வீட்டுக்கு வரவழைச்சான்.
1: ஏன்பா காலிங்கரா? எங்க
2: ஐயா வெளியே போயிருக்காருங்க, இப்ப வந்துருவாருங்க, உங்களை உள்ள உக்கார சொன்னாருங்க.
1: அப்படியா?
2: ஐயா திண்ணில உக்காந்தா என்னதான் திட்டுவாங்க, நீங்க உள்ள உக்காந்தீங்கன்னா.
1: சரி சரி.
3: அண்ணே நீங்களா?
1: தப்பா நினைச்சுக்காதம்மா, காலிங்கராய வெளியில போயிருக்காரு, உள்ள உட்காருங்கன்னு வேலைக்காரன் சொன்னா, அதான் வந்துட்டேன்.
3: அவர் வெளியில தானே இருக்காரு.
1: நான் போய் பாக்குறேம்மா.
0: பாத்தீங்களா, நான் சொன்னேன், நம்ப மாட்டேன். நீங்க
1: என்னப்பா சொல்ற? உன் வேலைக்காரன் தான் நீ உள்ள உட்கார சொன்னேன்னு சொன்னா, அதான் உள்ள வந்த.
0: கையும் கலவா மாட்டினோடனே கதையை அளக்குறேன்.
1: காலிங்கராயா
0: என்னடி பத்தினி வேஷமா போடுறீங்க?
1: என்னப்பா என்ன சொல்ற நீ?
0: எல்லாம் பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். 10 வருஷமா நம்ம ஊர்ல சேர்மனா இருக்கிற பொண்ணு ரங்கத்து மேல இப்படி ஒரு பழி சுமத்துறாங்கன்னா நாங்க யாரும் நம்ப தயாரா இல்ல. அதே சமயத்துல கட்ட புருஷனே பொண்டாட்டிய நடத்த கட்டவனு சொல்லும் போது இதை நம்பாம இருக்கவும் முடியல.
4: இத பாருமா சரோஜா, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீ சொல்ற பதில வச்சுதான் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல முடியும். உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் கள்ள தொடர்பு உண்டா இல்லையா?
3: ஒண்ணு பண்ணிடாதீங்க.
0: உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கு கள்ள தொடர்பு இருக்கான்னு பஞ்சாயத்துல கேட்டா ஆமான்னு சொல்லணும். இல்ல பெத்த குழந்தைன்னு கூட பாக்காம கழுத்தறுத்து கொன்றுவேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்.
4: ஏமா இப்படி பேசாம இருந்தா எப்படிமா உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் தொடர்பு உண்டா இல்லையா?
3: உண்டு.
0: அட நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சேர்மன் பதவி வேணுமா? நான் கூட என்னமோ நினைச்சேன், இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறவன் எல்லாம் நடுத்தரவனை நிக்க வச்சு செருப்பால் அடிக்கணும்.
3: ஐயா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. தெய்வத்து மேலேயே தேவைய பட்டம் கட்டின மாதிரி உங்க முகம் மேல நான் அபாண்டமா பழிய சுமத்துட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா.
5: பட்டம் தவறி மழை பெஞ்சு என்னம்மா பிரயோஜனம்? இது அங்க சொல்லாம இங்க வந்து சொல்றியம்மா.
3: அப்படி சொல்லலன்னா என் பிள்ளைங்களை கொன்னிடுவேன்னு என் புருஷன் என்ன மிரட்டினாரு. என் குழந்தைங்களை காப்பாத்திக்க என் மானத்தை விட்டு நான் பொய் சொல்லி.
5: உன்னுடைய சூழ்நிலையில எந்த தாயா இருந்தாலும் இப்படித்தாம ஒரு பொய்ய சொல்லி இருப்பா. ஆனா என் பையனை பத்தி எனக்கும் என் மருமகளுக்கும் நல்லா தெரியும். அவன் மனசு இருக்க சுத்தமான தாய்ப்பால் மாதிரி. ஆண்டவரே நினைச்சாலும் அதை அசிங்கப்படுத்த முடியாது. ஓமா ஓமா.
3: ஐயா உங்க பையனை கூப்பிடுங்க, அவர் கால விழுந்த மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இடுப்புல கட்டுற வேட்டி மானத்துக்கோ தோல்ல போடுற துண்டு மரியாதைக்கோ வாழ்ந்தவர் பொண்ணு ரங்கம். அப்படிப்பட்டவர் என்ன காரணமா காட்டி கொன்னுட்டியேடா? இனிமே நான் சும்மா இருக்க போறதில்ல, இப்பவே போய் ஊரை கூட்டி நடந்த உண்மை சொல்ல போறேன்.
0: எங்கடி போற? நான் சேர்மன் ஆகிறது உனக்கு பிடிக்கலையா?
3: பிடிக்கல.
0: புருஷ எப்பவுமே பக்கத்துல இருக்கான்னு சொல்றத விட அவர் ஒரு நல்ல பதவியில் இருக்கான்னு சொல்றதா நீ கொண்டாட்டிக்கு பெருமை. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஒண்ணு பண்ற, பொண்ணு ரங்கம் போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்கிற. அப்பதான் ஊருக்குள்ள நான் சொன்ன பொய்யெல்லாம் எப்பவுமே உண்மையா இருக்கு.
4: திருட்டுத்தனமா பழகிட்டு இருந்தாங்க, விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே தூக்கு போட்டு தொங்கிட்டாங்க. காலிங்க நான் சொன்னது சரியா தான் போச்சு.
6: என்ன
7: மாப்பிள்ள
6: விளையாடுறீங்க?

0: என்னைக்குதான் உங்க அப்பனோட சாவு என் கையில தாண்டா?
1: இன்னும் உங்க ஆத்திரம் அடங்கலையா?

0: இந்த குடும்பத்துல போன சந்தோஷம் திரும்பி வந்துருமா? இல்ல உங்க அப்பா தான் உயிரோட வந்துருவாரா?
1: சாக போறது உங்க அப்பா, அதனால நீ அப்படி பேசுற?
0: அது இல்லீங்க, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது ஏன் புருஷன், அதனால தாங்க இப்படி பேசுற.
1: ஜெயிலுக்கு போறது பத்தி நான் கவலைப்படல, உன் அப்பா செத்து சுடுகாட்டுக்கு போகணும், அப்பதான் எரிமலையா குதிச்சிட்டு இருக்க மனசு அடங்கும்.
0: உங்களுக்கு இருக்கிற ஆத்திரம் வெறி கோபம் எல்லாமே நியாயம்தான். அதே சமயத்துல என் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் எல்லாமே நீங்க தான். அதை எழுக்கிறதுக்கு நான் விரும்பல. என் அப்பா செஞ்ச கொடுமையில என் அம்மா இழந்த, மறுபடியும் எங்கே அவர் கையால என் தாலிக்கும் ஆபத்து வந்துருமோதாங்க பயமா இருக்கு. தன் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஆண்டவங்க கிட்டயோ இல்ல அடுத்தவங்க கிட்டயோ தாங்க தாலி பிச்சு கேப்பா. ஆனா கட்டின புருஷன் கிட்டயே தாலி பிச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன அனாதையாக்கிடாதீங்க, என்ன அனாதையாக்கிடாதீங்க, நான் சொல்றத கேளுங்க, என்னை விட்டு போயிடாதீங்க.

0: ஆண்டவங்க கிட்டயோ இல்ல அடுத்தவங்க கிட்டயோ தாங்க தாலி பிச்சை கேப்பா. ஆனா கட்டின புருஷன்கிட்டயே தாலி பிச்சை கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன அனாதையாக்கிறாதீங்க, என்ன அனாதையாக்கிறாதீங்க, நான் சொல்றத கேளுங்க, என்ன விட்டு போயிடாதீங்க.
1: என்ன
2: தாத்தா
1: இல்ல தலை இப்படியா வர்றது?
2: இதுக்கு தானா என்ன தேடுறீங்க?
1: என்னமோ தேடுறேன்.
2: தலை சீவறதுக்கு சீப்புன்னு ஒண்ணு வேணும் தெரியுமில்ல?
1: தெரியும்.
2: அது எங்கிட்ட இருக்கு.
1: நீ வச்சுட்டு இருந்தா நான் எப்படி சீவறது?
2: என்ன
1: இத்தனை பூவு மிச்ச பூ நீ வச்சுக்கிட்டியா? சபாஷ். எப்படி
2: நல்லா இருக்கு
1: அம்சமா இல்ல? இங்க வாடா. எப்ப போட எப்ப வர்ற?
3: எல்லாத்தையும் வாங்கிட்டு வரமா?
1: பேசிட்டு கேக்குறா, முதல்ல கட்டுல போய் அலங்காரம் பண்ற. போடா
4: தாத்தா. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன விசேஷம்
1: சொல்லவே இல்லையா?
2: அது இனிமேதான் சொல்லணும்.
1: என்ன தாத்தா? முதல்ல நீ போடா.
3: அனி
2: நீங்க
5: கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த கணவனால ஆசீர்வாதம் பண்ண முடியலடா. இப்ப பண்ற
3: என்ன தெய்வத்தையா பாக்க வந்தேன்? இந்த தெய்வத்தாலதான் பாக்க வந்தேன்.
2: நீ எதுக்குடா என்ன பாக்கணும்?
3: உனக்கு கல்யாணம் பண்ணதான் எங்க வீட்டுல தங்கச்சி தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்க. பதிலுக்கு உங்க வீட்டுல தாலி வாங்க வேண்டாம். புரியல? ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டா அது சுமங்கலி கல்யாணம், தாலி இறங்கிட்டா அது அமங்கலி கல்யாணம். இப்ப நான் உனக்கு பண்ண போறது அமங்கலி கல்யாணம். பாரு இந்த சீர்வரிசை உனக்கு தான்.
2: ஒரு பொம்பளை கிட்ட வந்து உயரத்தை காட்டுறிய. நீ சரியான ஆம்பளையா இருந்தா எங்க தம்பி கட்ட பொம்மை கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லி பாடுறா.
3: சும்மா நிறுத்திரி. இத பாரு, நல்ல நேரம் போறது வர மரியாதையை கத்தி எடுத்து தாலி அறுத்துக்கிட்டு வெள்ளப்படவு கட்டிக்கோ. அடுத்த பொண்டாட்டி மேல கைய வைக்க கூடாதுன்னு பார்த்தா உனக்கு காப்பாத்திக்க தெரியலையே.

0: தெய்வத்தா, உன் கட்பட விளையாடுறதுக்கு நான் இங்க வரல. எனக்கு வேண்டியதெல்லாம் நீ விதவையாகணும். நான் குடுக்கற இந்த வெள்ளை புடவை கட்டிட்டு வந்து உன் தாடி எடுத்து கொடு, இல்லன்னா நாங்கெல்லாம் உள்ள வந்து உன் கோலத்தை பார்க்க
1: வேண்டியது.

0: தேவதா,
1: என்ன அந்த காளிங்கராருடைய மகன் தாங்க இந்த நிலைமை காலாக்கிட்டா. உங்க கையால எனக்கு புட்டு வச்சு விடுங்க, போய் எடுத்துட்டு வாங்க, புட்டு வச்சு விடுங்க. எல்லாரும் கொடுமை தாக்க முடியல, தாக்க முடியல.
0: இப்ப என்ன ஆச்சு, ஏன் அழுகுற வெள்ள புறவு கட்டணும், நீ விதவியா இருக்க, நான் உயிரோட இருக்கேன்.

இந்த பாரு ஏமலும் தப்பு இல்ல, நான் தான் அங்கேயே சொன்ன மரியாதை தாலி கட்டி கொடுத்துருன்னு. நீ தான் குடுக்க மட்டும் அடம் பிடிச்ச. நான் ஒரு வித்தியாசமா புருஷன் உயிரோட இருக்கும் போதே தாலி மட்டும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன புருஷனை கொண்டாதான் தாலி கொடுப்பேன், இங்க ஓடி வந்துட்டேன். அதான் கொண்டுட்டேன்.

0: என்னாச்சினி சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க.
1: தம்பி
0: சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
1: காளிங்கராய் அவங்க குடும்பத்தையே அழிச்சிட்டான் தம்பி, அழிச்சிட்டான்.

0: என்ன பாக்குறீங்க? இவங்க ரெண்டு பேரும் தீவிரவாதிங்க. இவங்களை பிடிக்க வந்த என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க, தற்காப்புக்காக நான் அவங்கள சுட்டுட்டேன் அப்படின்னு எஃப்ஐஆர் போடுவேன். சட்டப்படி நீங்க ஒரு குற்றவாளியா இருக்கலாம், ஆனா நியாயப்படி நீங்க நிரபராதி. நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்டே எதிர்த்தான் அந்த கட்டபொம்மை, அதுக்காக வெள்ளக்கார அவனை தூக்குல போட்டான். இந்த ஊர் மக்களுக்காக நியாயமா போராடி இந்த அயோக்கியம் காளிங்கராயங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்த இந்த கட்டபொம்மனை தூக்குல போட நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க போகலாம்.
1: பிரியா!

0: ராஜி புஷ்பா பிக்சர்ஸ் வழங்கிய கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இதனிடத்தில் அவர்கள் சரத்குமார், வினிதா, நாகேஷ், ஸ்ரீவித்யா, கவுண்டமணி, செந்தில், விஜயகுமார் மற்றும் பலர். இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 5:06. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. மலரும் இந்த பொன்மாலை பொழுது உங்கள் மனது போல் இனிமை தரும் பொழுதாய் மகிழ்வாய் அமையட்டும். அன்புடன் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ராஜா என்ற வார்த்தை கொண்ட திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்மை நாமே நேசித்து, நம் திறமையை நாமே மதித்து, துணிவே துணை என்று உறுதுணையோடு நிற்கும் நெஞ்சம்தான் ராஜா. ஆம் நேயர்களே, இன்று பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ராஜா என்ற வார்த்தை கொண்ட திரை இசை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா பாடியது.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் வெற்றியை குறிக்கும் பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக கமலஹாசன், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது.
1: துக்கிரிதனமா பேசிக்கிட்டு இருந்தா துன்ற சோத்துக்கு தாளம் தான்டா போடணும். இன்னடா சொல்லிக்கிட்டு இருக்க தாளமா போடுற,
2: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழிட்டு வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
2: தெரு வச்சாத்தாவ மறப்பானா?
1: பம்பு பண்ணுனே பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தத புடி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்டா அது ராங்கா போடுமாடாச்சி.
2: நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
3: போவாதே,
2: அப்படி சொல்லு.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 5:12:30. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ராஜா என்ற வார்த்தை கொண்ட திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். தான் நேசிக்கும் பெண்ணின் மனதை ஆளும் காதலுக்கு தானே தெரியும் ராஜா என்று பெருமிதம் கொள்ளும் பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

ராஜா என்ற திரை இசைப்பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு கற்பனையான விலங்கு உலகத்தை கூறி மனித நேயத்தின் ஒற்றுமையை உணர்த்தும் பாடல் ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பேபி ஷாலினி பாடியது.

நேயர்கள் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1615 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1615 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனார் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 5:23:24. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணன் தம்பி பாசத்துக்கும் மற்றும் தன் தம்பி ராஜாவுக்கும் தானே எல்லாவற்றிலும் உயர்ந்த ராஜா போன்றவன் என்று பெருமையோடு உணர்த்தும் பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 8 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் திடக்கழிவு மேலாண்மை 2026 குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்போர் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் நா. ரமேஷ், நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:08. திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. ஏசுதாஸ் குரலில்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையே மனித வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்கரையை வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாற்றுவதில் மத்திய அரசின் சாகர்மாலா திட்டம் முக்கிய பங்காற்றி வருகிறது. மத்திய அரசு கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்கவரியை குறைத்து அறிவித்துள்ளது. 2030 புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு மனிதருக்கும் சேவையே வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று வாத் நகர் முதல் வாரணாசி வரையிலான யாத்திரையில் ஈடுபட்டுள்ள சேவை யாத்ரீகர்களுடன் மெய்நிகர் முறையில் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். அரசியலில் கூட சேவைதான் முக்கிய நோக்கம் என்றும், ஒருவர் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் சேவை உணர்வை விட்டுவிடக்கூடாது என்றும் அவர் கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: சமுதாயத்தின் கடைக்கோடி மனிதன் வரை சேவை புரிவதே அரசு திட்டங்களின் நோக்கம் என்றும், சூரியகர், PM கிசான் போன்ற அரசின் பல்வேறு திட்டங்களே இதற்கு சான்றாகும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சேவை உணர்வு அரசு கொள்கைகளின் உந்து சக்தியாக இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும் என்றும், நாட்டில் 25 ஏழைகள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு 4 ஏழைகளுக்கு கல்வீடு கிடைத்திருப்பதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்ட இளைஞர்கள் உட்பட ஒவ்வொருவரும் சேவை உணர்வுடன் பாடுபட வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். இன்றைய இளைஞர்கள் முன்னேறிய இந்தியாவின் சிற்பிகளாக மட்டுமின்றி முன்னேறிய இந்தியாவின் பயனாளிகளாகவும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் போது சேவா யாத்ரிகர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். யாத்திரையின் ஒரு பகுதியாக மரக்கன்றுகளை நடும் பணிகள் மற்றும் தூய்மை பணிகளில் இவர்கள் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சாகர்மாலா திட்டத்தினால் துறைமுகங்கள் மூலமான நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது காண்போம்.
2: துறைமுகங்களை உற்பத்தி மையங்கள், விற்பனை சந்தைகள் மற்றும் மக்களுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் கடலோர பகுதிகளை வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாற்றும் நோக்கிலான சாகர்மாலா திட்டம் 2015 தொடக்கப்பட்டது. துறைமுகங்களின் நவீனமயம், துறைமுகங்களுக்கும் இதர போக்குவரத்து கட்டமைப்புகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, துறைமுகங்களை மையமாக கொண்ட தொழில் மயம், கடலோர பகுதி மக்களின் சமூக மேம்பாடு, கடலோர மற்றும் உள்நாட்டு நீர்வழி பாதைகளின் கூடுதல் மேம்பாடு ஆகிய 5 தூண்களை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் அமலாகி வருகிறது. இத்திட்டத்தின் விளைவாக நாட்டில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மொத்தம் 606,000 ரூபாய் மதிப்பில் இனம் காணப்பட்ட 845 மேற்பட்ட பணிகளில் சுமார் 315 பணிகள் ஏற்கனவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளன. பெரிய துறைமுகங்களில் கப்பல்கள் தங்கி நிற்கும் காலம் 2014 96 இருந்த நிலையிலிருந்து கடந்த ஆண்டு 49 குறைந்துள்ளது. தற்போது 9 இந்திய துறைமுகங்கள் உலகின் முதல் 100 முக்கிய துறைமுகங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 2014 முக்கியமான இந்திய துறைமுகங்களின் சரக்கு கையாளுகை திறன் ஆண்டுக்கு 873 டன்னாக இருந்த நிலையில் தற்போது இது ஆண்டுக்கு 1728 டன்னாக 2 அதிகரித்துள்ளது. நாட்டில் சரக்குகளின் அளவு அடிப்படையிலான வர்த்தகத்தில் 95%, சரக்குகளின் மதிப்பு அடிப்படையிலான வர்த்தகத்தில் 70% தற்போது கடல்சார் போக்குவரத்து பாதைகள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தியா

0: நீண்ட கடற்கரை புவியியல் அனுகூலமாக மட்டுமின்றி வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான உந்து சக்தியாகவும் மேம்பட்டு இருப்பதில் ஐயமில்லை.
1: மத்திய அரசு உள்நாட்டு சந்தையில் சமையல் எண்ணெய் விலை நிலவரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்கவரியை குறைத்துள்ளது. கச்சா சூரியகாந்தி எண்ணெய் மீதான 10% வரி பூஜ்யமாகவும் கச்சா பாமாயில் மீதான 10% வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் மீதான அடிப்படை சுங்கவரியும் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி குறைப்பின் பலன்கள் உடனடியாக நுகர்வோருக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு சமையல் எண்ணெய் தொடர்பான தொழில்துறையினர் மற்றும் வணிகர் சங்கங்களையும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஜிப்மரில் மேம்பட்ட மரபணு பரிசோதனைகள் மூலம் காசநோயை கண்டறிதல் என்பது குறித்த 3 தேசிய மாநாட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 148 கிராமங்களில் 36 கிராமங்கள் காசநோய் இல்லாத நிலைக்கு மேம்பட்டுள்ளதாகவும், மத்திய மாநில அரசுகளின் தொடர்ச்சியான முயற்சிகளால் 2030 புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்றும் அவர் கூறினார். ஜிப்மர் வளாகத்தில் உள்ள APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியார் பிறந்த நாள் இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒயிட் டவுன் பகுதியில் இன்று நடைபெற்ற பிளாக் ரன் என்னும் குப்பை எடுப்பு ஓட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் தொடக்கி வைத்தார். நகராட்சி ஆணையர் திரு KP ஸ்ரீஜித் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு ஸ்வச்சதா உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஸ்வச் பாடசாலா தூய்மை பணிகள் SADP பள்ளியில் இன்று நடைபெற்றன. நீர் மேலாண்மை மற்றும் நீர் சேமிப்பு குறித்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பது குறித்து அரசுத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் காரைக்காலில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் ஆணையத் தலைவர் திருமதி நாகஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், காரைக்கால் சார்பு ஆட்சியர் திருமதி பூஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடந்த பின்னர் படிப்படியாக வலுவிழந்து வருகின்ற போதிலும், வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஆந்திரத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஏனாமில் குடியிருப்பு பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். மழை நிலவரங்களை கருத்தில் கொண்டு இன்று ஏனாமில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றாலும், அடுத்த சில நாட்களில் லேசான மழை இருக்கலாம் என்றும், வரும் 30 வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் இரட்டை துடுப்பு போட்டியில் சத்னாம் சிங், சல்மான் கான் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்திய அணி சீன தாய்பே அணிக்கு எதிராக வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையே மனித வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்கரையை வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாற்றுவதில் மத்திய அரசின் சாகர்மாலா திட்டம் முக்கிய பங்காற்றி வருகிறது. மத்திய அரசு கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்க வரியை குறைத்து அறிவித்துள்ளது. 2030 புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:20. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம்.

இல்லத்தில் செல்வ ஒளி வீசுவது போல் உங்கள் உள்ளத்தில் பக்தி ஒளி வீசும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது சின்மை சகோதரிகள் குரலில்.

நேரம் 6:50. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:25 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் பருவக்காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்த சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்னினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். சென்னை அஞ்சல் 8:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் திடக்கழி.

ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்னினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். சென்னை அஞ்சல் 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் திடக்கழிவு மேலாண்மை 2026 குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்போர் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் நா ரமேஷ் அவர்கள், நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர். இதில் கண்ணில் பாவை அன்றோ நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். அமைப்பு நாச்சியப்பன், தமிழ்வாணன், எஸ்பி வெங்கட்ராம் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. டெல்லி டாக்டர் பீம்ராம் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரோட்டா கோப்பை கால்பந்து போட்டியின் 17வது உட்பட்ட ஜூனியர் சிறிவு பிரிவு இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனை மாலை 6:30 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த போட்டியினை 7:30 வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே கால்பந்து போட்டியின் வர்ணனையை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் அண்ட் ஆர் ஆப்பில் திரையிசையும் கேட்கலாம். 7:35 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10 மணி வரையிலும் பின்பு 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்திதே வானம். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேனி வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், மழைக்காடுகள் மூவி தாயின் சுவாசம் வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பார்க்கின்சன் நோய் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களை நாகஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் கேவி பழனிவேல் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம் சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தர் செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. பகல் 12 மணிக்கு செம்பா என்றொரு செவிலித்தாய் நாடகம் எழுத்தாக்கம் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்கோர் ஜே ஃபெமினா, ஆர் பாலசுப்பிரமணியம், எஸ் சாந்தி, ஜி வாசுதேவன், மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எஸ் சரவணன், டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்களின் பாட்டு
12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தமிழை கற்றுக்கொள்வதும் மற்றும் எழுதுவதும் எப்படி என்பது குறித்த புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல்

இயல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்கள். 2:15 என்றும் இணைவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. மத்தி மத்தி ஹம்லாக்கோ சேதோ முக்சி லஹரி நேபாள மொழி பாடல், ஏற்றியவர் ருத்ர பௌதால் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 வாராந்திர பராமரிப்பு காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் 3:10 முதல் மாலை 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 தொடரும். 5 பொன்மாலை பொழுது கிளி என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 முதல் 7:15 வரை திரை இசை. 8 முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 குழர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பி சுதாகர் ராவ் அவர்களின் உரை தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 முதல் 9:30 வரை ஸ்பாட்லைட். டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை. 10 முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம். டெல்லி அஞ்சல். 10:20 முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆக நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:35, 9:11, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நிகிதியே. தமிழை கற்றுக்கொள்வதும் மற்றும் எழுதுவதும் எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 ஹலோ டாக்டர் உலக நுரையீரல் தினம் குறித்து புதுச்சேரி சுவாச மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 காலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 10 வரை, 10:20 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 10 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 9:30 முதல் பிற்பகல் 1:30 வரை மணிக்கொரு முறையும், மீண்டும் மாலை 5:30 முதல் 6:30 இரவு 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 முதல் பிற்பகல் 1 வரையிலும், மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:07. தொடர்வது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் இவன் வேற மாதிரி என்ற திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ பாடிய பாடல்.

திரைசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது.

0: உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. கடந்த ஆகஸ்ட் 30 நடைபெற்ற இந்த தேர்வுக்கான முடிவுகள் nbe.edu.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 265,960 பேர் தேர்வு எழுதினர். அக்டோபர் 1 பிறகு இணையதளத்திலிருந்து மதிப்பெண்கள் குறித்த தகவல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவன், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புத்தாக்க மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தி, முதலீடு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வரும் நவம்பர் மாதத்தில் துருக்கியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாடு நடைபெறவுள்ளதாக திரு கிறிஸ் போவன் தெரிவித்தார். மத்திய அரசு புதிய தேசிய மின்சார கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய மின்துறை செயலர் திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சாரத்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர், இது தொடர்பான வரைவு கொள்கையை கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். மின்சாரத்துறையுடன் இணைந்த அனைவரின் தகவல்களும் பரிந்துரைகளும் வரவேற்கப்படுவதாக திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்தார். ராணுவ தளவாடங்கள் நவீன போர் முறைக்கு ஏற்ப கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த தொழில்நுட்பமும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். போர் முனைகளில் ராணுவ தளவாடங்களை சரி செய்வதற்கான தொழில்நுட்பம் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்ட புத்தாக்க நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பொறியாளர்கள், மாணவர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். எதிரி நாடுகள் குறித்த உளவு தகவல்களை தெரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி கூறினார். ஆந்திரப்பிரதேசத்தில் மழை பாதிப்பை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தொலைபேசி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார். மழையால் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யவும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர்களுக்கு திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் திரு ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பான பூசன் ஒப்பந்தம் வரும் ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபர் திரு

0: டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே தென்கொரியாவில் கடந்த ஆண்டு இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் வரும் நவம்பர் 10 முடிவடைய உள்ள நிலையில் மேலும் 2 நீட்டித்து அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீன அதிபரும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் சீனா இந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூக அதிகாரத்தை உறுதி செய்து மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசு அதிகாரிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான கர்மயோகி இயக்கம் குறித்த தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஆன்லைன் வாயிலான கர்மயோகி சிறப்பு பயிற்சி திட்டம் கடந்த 2020 தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு துறைகள் சிறப்பாக செயல்படுவதற்கான பயிற்சிகள் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கான சேவைகளை குறித்த நேரத்தில் சிறப்பாக வழங்குவதற்கான திறனை அதிகாரிகளிடையே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசின் சட்ட விதிமுறைகள் குறித்த நேரத்தில் விரைவாக முடிவெடுக்கும் திறன், அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கான பயனாளிகளை சரியான முறையில் தெரிவு செய்து உரிய நேரத்தில் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் வழங்குவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஐகாட் இணையதளத்தின் மூலம் கர்மயோகி திட்டம் தொடங்கப்பட்டு 1,70,00,000 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 65,000 மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் அணுகுமுறையிலும் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு

0: இந்திய விளையாட்டில் மகளிர் பிரிவு கபடியில் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 50-25 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஏ பிரிவில் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஏ பிரிவில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா 9 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாத்நாம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும், பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலம் தோட்டக்கலை அலுவலகம் கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை மாநிலத்தில் கீழூர், மண்பட்டு, பண்டசோழநல்லூர், கீழ் அக்ரஹாரம் மற்றும் காலாப்பட்டு போன்ற பகுதிகளில் தர்பூசணி சாகுபடி பற்றிய குறிப்புகள். தர்பூசணி அதிக அளவில் பயிரிடப்படும் இடங்கள் ஆகும். இதன் ரகங்கள் சுகர் பேபி, அர்கா மாணிக், அர்கா ஜோதி மற்றும் வீரிய ஒட்டு ரகங்கள் அபூர்வா, ரியா, அருண், சுகர் குயின், கிரண் 2, சுமன், பக்கிசா. இதன் மண் வளம் மண் கலந்த இரு மண்பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. இதன் கார அமில நிலை 6-7.5 வரை இருத்தல் வேண்டும். பருவகாலம் ஜனவரி பிப்ரவரி மாதம் மற்றும் ஜூன் ஜூலை மாதங்கள் ஆகும். இதன் விதையளவு 1 ஹெக்டருக்கு 3-4 கிலோ. வீரிய ஒட்டு ரகங்கள் 1 ஹெக்டருக்கு 800 g முதல் 1000 g இட வேண்டும். விதை நேர்த்தி: ட்ரைகோடர்மா விரிடி 4 g 1 கிலோ விதை, சூடோஃபோனமாஸ் 4 g 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேர் அழுகாமல் மற்றும் வாடாமல் நோய்களிலிருந்து கட்டுப்படுத்தலாம். நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளி பற்றிய குறிப்புகள்: நிலத்தை 3-4 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 3 டன் தொழு உரமிட்டு மண்ணுடன் கலக்க செய்ய வேண்டும். பின்பு 2 மீட்டர் இடைவெளியில் 60 cm அகலமுள்ள வாய்க்கால்கள் அமைத்து உட்புறம் 1 மீட்டர் இடைவெளியில் 45x45x45 cm அளவில் குழிகள் அமைக்க வேண்டும். இதன் விதைப்பு தன்மை: நீர் பாய்ச்சிய பின் ஒரு குழியில் 2-3 விதைகளை விதைக்க வேண்டும். பாலித்தீன் முடாக்கு: 25 µm அளவுள்ள LDPE பாலித்தீன் பாய்களை கொண்டு முடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். சிறப்பு செடி நிர்வாகம்: கொடிகள் வளர்ந்த பின்பு 3-4 பக்க கிளைகளை விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் தரமான கொடிகளை வளர ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல திடமான காய்கள் கிடைக்கும். இதன் உரம் நிர்வாகம்: 30 கிலோ தழைச்சத்து, 65 கிலோ மணிச்சத்து, 85 கிலோ சாம்பல் சத்து 1 ஹெக்டருக்கு. காய்கள் காய்கின்ற போது காய் வெடிக்காமல் இருக்கும் போர்காஸ் 1%. 1 g 1 லிட்டர் கலவை கலந்து தெளிக்க வேண்டும். இதன் நீர் நிர்வாகம்: கோடை காலத்திற்கு அறுவடை செய்யப்பட்டு பாசன பயிருக்கு சுமார் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்சல் வேண்டும். இதன் கிளை நிர்வாகம்: பாலித்தீன் மூடாக்கு பயன்படுத்தாவிடில் விதை 15 மற்றும் 30 நாட்களில் களை கொத்தி கொண்டு களை எடுக்க வேண்டும். இதன் பயிர் பாதுகாப்பு பூச்சி மற்றும் நோய். பூச்சி இலைப்பெண் இமிடாக்ளோரோஃபிட் 1 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதன் நோய்கள்: சூடோஃபோனமாஸ் புளோரோசஸ் 4 ml கலந்து செடிகளை சுற்றி ஊற்றிவிட வேண்டும். இதனால் வாடல் நோய் வராமல் தடுக்க முடியும். இதன் மகசூல்: 10-15 டன் 1 ஹெக்டருக்கு இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்கள் 25-35 டன் வரை இதன் ஹெக்டர்கள் இட வேண்டும். இதுவரை தர்பூசணி சாகுபடி பற்றிய குறிப்புகள். புதுச்சேரி மாநில கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்ட அலுவலர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானிக்கா, மருதானிக்கா,
5: வா முத்தழகு. என்ன இம்புட்டு நேரம்?
4: தொழுவத்துல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் நேரமாகிடுச்சு.
5: ஏன் பிள்ள, நீ எல்லா வேலைகளையும் ஒன்னு விடாம பாத்து பாத்துல செய்வ? கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது, தீவனம் கொடுக்கறது, பண்ணையை சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் பார்த்து பார்த்துல செஞ்சிடுவ?
4: ஆமாக்கா, அப்படி வச்சுக்கிறதுனால தான் என்னோட கால்நடைகளுக்கு எந்த நோய் தொற்றும் இல்லாம நான் பாதுகாப்பா பராமரிக்க முடியுது.
5: முத்தழகு, நான் உன் அளவுக்கு எங்க கால்நடைகளை பாத்துக்கிறனான்னு தெரியல. இனி வரது வேற மழை காலம், தீவனத்தை எப்படி கொடுக்கறது, எப்படி பராமரிக்கிறதுன்னு இப்படி பல கவலைங்க இப்பவே எனக்கு வந்துடுச்சு.
4: நீங்க சொல்றது சரிதான்க்கா. என்னவா இருந்தாலும் வர காலநிலை மாற்றத்தை நம்ம எதிர்கொண்டு தானே ஆகணும். அதுக்கான தீவன மேலாண்மையும் நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும்.
5: அதான் முத்தழகு, எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல.
4: சொல்றேங்க்கா, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க. பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.

0: அதாமுத்தழகு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல.
1: சொல்றேங்கா, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க. பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
2: கறவை மாடுகள், ஆடுகள் போன்ற கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைப்பது ஒரு நன்மை என்றாலும், பசுந்தீவனத்தை மட்டுமே அதிக அளவில் வழங்குவது முழுமையான ஊட்டச்சத்தை உறுதி செய்யாது. ஏனென்றால் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து என்பது பல்வேறு ஊட்டச்சத்துகள், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர்ச்சத்துகள் மற்றும் தாது உப்புகள் ஆகிய அனைத்தும் சரிவர கிடைக்க வேண்டும். பசுந்தீவனம் உலர்த்தீவன அப்படி இருக்கக்கூடாது. மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைத்தாலும் உலர் தீவனமும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலர் தீவனத்தில் தான் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. நார்ச்சத்து அதிகமுள்ள வைக்கோல் மற்றும் உலர்புல் போன்றவை மாடுகள் அசை போடுதல் மற்றும் அவற்றின் வயிற்றில் நுண்ணுயிர் செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுகின்றது. குறிப்பாக பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் காலங்களில் உலர் தீவனம் கொடுப்பதும் மிக முக்கியமானதாகின்றது. எனவே இந்த மழைக்காலங்களில் தீவன மேலாண்மையின் அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து கொடுப்பதோடு ஈரப்பதம் மற்றும் தீவன கெடுதல் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, இப்போது நம்ம மழைக்காலத்தில் பசுந்தீவன மேலாண்மையை நம்ம எப்படி செய்யணும் என்று. அப்படி இருக்கக்கூடாது. மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைத்தாலும் உலர் தீவனமும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலர் தீவனத்தில் தான் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. நார்ச்சத்து அதிகமுள்ள வைக்கோல் மற்றும் உலர்புல் போன்றவை மாடுகள் அசை போடுதல் மற்றும் அவற்றின் வயிற்றில் நுண்ணுயிர் செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுகின்றது. குறிப்பாக பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் காலங்களில் உலர் தீவனம் கொடுப்பதும் மிக முக்கியமானதாகின்றது. எனவே இந்த மழைக்காலங்களில் தீவன மேலாண்மையின் அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து கொடுப்பதோடு ஈரப்பதம் மற்றும் தீவன கெடுதல் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, இப்போது நம்ம மழைக்காலத்தில் பசுந்தீவன மேலாண்மையை நம்ம எப்படி செய்யணும் என்று பார்ப்போம். மழைக்காலத்தில் வயல்வெளி, வரப்பு, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் தீவனம் பயிரிடும் பகுதிகளில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் கறவை மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான தீவனத்தை திட்டமிட்டு உற்பத்தி செய்து சேமிக்க வேண்டும். பசுந்தீவனத்தை கால்நடைகளுக்கு வழங்கும்போது அவற்றுடைய வயது, அதாவது தீவனத்துடைய வயது எத்தனை நாளாச்சு அப்படின்னு, அப்புறம் தரம், அதில் இருக்கிற ஊட்டச்சத்து தரம் மற்றும் ஈரப்பதத்தின் அளவை கவனிக்க வேண்டும். மழை பெய்த உடனே மிகவும் ஈரமாக இருக்கும் பசுந்தீவனத்தை அதிக அளவில் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான நீர்ச்சத்தை குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம், அந்த பசுந்தீவனத்தை சிறிது நேரம் நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் வைத்து உலர்த்தி பின்னர் வழங்கலாம். அதிக ஈரச்சத்தை உடனே கொடுத்தா என்ன ஆகுனா, சில சமயங்களில் கால்நடைகளில் நீர்ச்சத்து அதிகமாக போகும்பொழுது கழிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக சிறிது நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் உலர்த்தி வழங்கலாம். பசுந்தீவனத்தை நறுக்கி வழங்குவது தீவனம் வீணாவதை குறைக்க உதவும். அதே மாதிரி அது சாப்பிட்ற அளவையும் சீராக வைத்திருக்க உதவும். நீளமான தீவனங்களை சிறிய

வயது, எத்தனை நாளாச்சு அப்படின்னு. அப்புறம் தரம், அதில் இருக்கிற ஊட்டச்சத்து தரம் மற்றும் ஈரப்பதத்தின் அளவை கவனிக்க வேண்டும். மழை பெய்த உடனே மிகவும் ஈரமாக இருக்கும் பசுந்தீவனத்தை அதிக அளவில் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான நீர்ச்சத்தை குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம், அந்த பசுந்தீவனத்தை சிறிது நேரம் நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் வைத்து உலர்த்தி பின்னர் வழங்கலாம். அதிக ஈரச்சத்து உடனே கொடுத்த என்ன ஆகுனா, சில சமயங்களில் கால்நடைகளில் நீர்ச்சத்து அதிகமாக போகும்பொழுது கழிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக சிறிது நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் உலர்த்தி வழங்கலாம். பசுந்தீவனத்தை நறுக்கி வழங்குவது தீவனம் வீணாவதை குறைக்க உதவும். அதே மாதிரி அது சாப்பிட்ற அளவையும் சீராக வைத்திருக்க உதவும். நீளமான தீவனங்களை சிறிய துண்டுகளாக, அதாவது 1 முதல் 2 அங்குல அளவில் நறுக்கி வழங்குவது நடைமுறைக்கு ஏற்றது. இருந்தாலும் ரொம்ப பொடியாகவும் நறுக்கக்கூடாது. அந்த 1 முதல் 2 அங்குலமாக நறுக்கி கொடுத்தீங்கன்னா அந்த பசுந்தீவனம் செரிமானமாகிறது அதிகளவு நடக்கும். மழைக்காலத்தில் கிடைக்கும் பசுந்தீவனத்தை திடீரென்று அதிக அளவில் வழங்காமல் கால்நடைகளுடைய வழக்கமான உணவுடன் படிப்படியாக அதிகரித்து கொடுக்க வேண்டும். நீண்ட நாட்கள் உலர்த்தீவனம் மட்டுமே உட்கொண்ட கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்தை திடீர்னு அதிக அளவில் கொடுத்தோம்னா வயிற்று உப்புசம் சொல்லுவாங்க இல்லையா, வயிறு வீங்கிக்கும், வயிறு வீங்கிட்டு மாடு வந்து மூச்சு வர கஷ்டப்படும். அந்த வயிற்று உப்புசம் ஏற்பட்டு செரிமானம் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த மழைக்காலத்தில் பருப்பு வகை பசுந்தீவனங்கள், பருப்பு வகை பசுந்தீவனம்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது, வேலி மசால், முயல் மசால், காராமணி, இந்த மாதிரி பருப்பு வகை பசுந்தீவனங்களை இளமையாக மென்மையாக கொடுக்கும்போது, அதிக அளவில் கொடுக்கும்போது கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் இவை புரதச்சத்து அதிகமாக இருந்து ரொம்ப இளமையாக இருக்கும்போது அந்த தீவனங்களும் மாடுகளுக்கு உப்புசத்தை உடனடியாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பசுந்தீவனத்துடைய தன்மைக்கு ஏற்ப அதை உலர்தீவனத்தோடு கலந்து வழங்குவது நல்ல நடைமுறையாகும். அப்புறம் மழைக்காலத்தில் அடையாளம் தெரியாத களைகள், விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள், பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட பசுந்தீவனங்கள் மற்றும் பூஞ்சான் பாதித்த தாவரங்களை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. தீவனப்பயிர்களை சரியான வளர்ச்சி நிலை செஞ்சு ஊட்டச்சத்து தரத்தை மேம்படுத்துதல், மேலும் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் நேப்பியர் புல், கினியா புல், சோளம் பொருத்தமான தீவனப்பயிர்களை பயிரிட்டு மழைக்கால பசுந்தீவன வளத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம். இப்போ இதுவரைக்கும் மழைக்காலத்தில் பசுந்தீவனத்துடைய மேலாண்மை பற்றி பார்ப்போம். மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், உலர்தீவனத்துடைய பயன்பாடை குறைச்சி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடாது, அதுதான் நான் திருப்பி பசுந்தீவனத்தோடு வழங்கப்பட வேண்டும். பசுந்தீவனத்தில் நார்ச்சத்து குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும் சூழலில் உலர்தீவனம் அந்த கால்நடையோ கறவை மாடோ ஆட்டோ அந்த கால்நடையுடைய உணவு சமநிலையை மேம்படுத்த உதவும். ரொம்ப குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், பால் உற்பத்தி செய்கிற கறவை மாடிலிருந்து வர பாலுடைய விலை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்கன்னா, அந்த பால் இருக்கிற கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பில்லா பிறச்சத்துகளுடைய அளவு வச்சு சொசைட்டியில் அந்த லாக்டோமீட்டர் ரீடிங் போட்டு அதுபடி தான் உங்களுக்கு பணம் தராங்க பாலுடைய தரத்தை பொறுத்து. மழைக்காலத்தில் நீங்கள் பசுந்தீவனத்தை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு வைக்கோல் போன்ற உலர்த்தீவனங்களை சரியாக கொடுக்கலன்னா அந்த பால் இருக்கிற கொழுப்பு சத்து அளவு குறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலையும், அதாவது அந்த பாலுக்கான கொள்முதல் விலையும் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்புறம் உலர்த்தீவனத்தை தரையில் நேரடியாமல் வைக்காமல் உயர்த்தப்பட்ட மேடையில் வச்சு சேமிக்கணும். மழைநீர் கசிவு இல்லாத கூரை, சுவர்களில் ஈரப்பதம் இல்லாத நிலை மற்றும் போதுமான காற்றோட்டம் ஆகியவை உறுதி செய்யப்பட வேண்டும். அடர்த்தீவனங்களான தவிடுகள், தானியங்கள், தானிய உபப்பொருட்கள், புண்ணாக்கு ஆகியவற்றை இந்த மழைக்காலத்தில் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மழைக்காலத்தில் காற்றுல அதிக ஈரப்பதம் இருக்கங்காட்டி இந்த அடர்த்தீவன மூலப்பொருட்களில் பூஞ்சை வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். எனவே இந்த அடர்த்தீவன மூலப்பொருட்களை இந்த பொட்டு, தவிடு, தானிய உபப்பொருட்கள், புண்ணாக்கு, மற்ற எல்லா இந்த அடர்த்தீவன பொருட்களை உலர்ந்த மற்றும் குளிர்ச்சியான இடத்துல சேமிக்கிறது மிக அவசியம். பூஞ்சை பிடித்த, துர்நாற்றம் அடிக்கக்கூடிய, நிறம் மாறிய அல்லது ஈர

வேண்டும். உலர் மாடுகள், சினை மாடுகள் மற்றும் அதிக பால் தரும் மாடுகளுடைய ஊட்டச்சத்து தேவை மற்ற மாட்டிலிருந்து வேறுபடும். அடுத்து மிக முக்கியமாக, இந்த மழைக்காலத்தில் தீவனத்தில் திடீரென்று மாற்றம் செய்யக்கூடாது. விவசாயிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பச்சை பசு தீவனம், குறிப்பிட்ட அளவு உலர் தீவனம், வைக்கோல் மாதிரி கொஞ்சம் அட தீவனம் இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த மழைக்காலத்தில் திடீர்னு தீவனத்தை மாற்றக்கூடாது. அந்த தீவனத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்களை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா படிப்படியாக மாற்ற வேண்டும். இந்த படிப்படியாக மாற்றும்போது செரிமான கோளாறுகள் தவிர்க்க முடியும். அப்புறம் தீவனத்தை ஒரு நாளில் பல முறை சீரான இடைவெளியில் வழங்குவது நல்லது. பொதுவாக விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ஒரு தடவை போட்டுட்டு அப்புறம் ரொம்ப ஈவினிங் லேட்டாகவோ இந்த மாதிரி போகிறாங்க. அப்படி இல்லாமல் பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி அந்த சீரான இடைவெளியில் அதிக எண்ணிக்கையான முறை அந்த தீவனத்தை கொடுத்தீங்கன்னா, அந்த மாற்றுக்குரிய பால் உற்பத்தி திறனை நீங்கள் கண்டுபிடிச்சு போதுமான பாலை உற்பத்தி செய்ய வேண்டும். இதில் மிக முக்கியமானது என்ன, இந்த மாதிரி சீரான இடைவெளியில் தீவனத்தை கொடுக்கும் பொழுது அந்த மாடுகளுக்கு போதுமான அளவு அசை போடுவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் நேரம் கிடைக்கின்றது. இது வரைக்கும் மழைக்காலத்தில் பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் இவற்றை எப்படி மேலாண்மை செய்யலான்னு பேசணும். இப்போ இந்த பசுந்தீவனம் அதிகமாக இருக்கிற காலத்தில், மழைக்காலங்களில் இந்த தீவன சேமிப்பு என்பது மிக முக்கியம். தீவன சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதை பற்றி இப்போது பார்ப்போம். மழைக்காலத்தில் தீவன சேமிப்பது என்பது மிக முக்கியமான மேலாண்மை நடவடிக்கை. தொடர்ந்து பெய்யும் மழைகளால் தீவனங்கள் ஈரமாகி கெட்டுப்போகும் அபாயம் உள்ளது. எனவே மழை தொடங்குவதற்கு முன்பே தேவையான அளவு உலர் தீவனத்தை சேமித்து வைக்க வேண்டும். தீவனக்கிடங்களை ஈரப்பதம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஈரமான தீவனத்தை நல்ல தீவனத்துடன் சேர்த்து சேமிக்கவே கூடாது. பழைய தீவனத்தை முதல்ல பயன்படுத்தி பின்னர் புதிய தீவனத்தை பயன்படுத்தும் முறையை பின்பற்றுவது தீவனம் வீணாவதை தடுக்க உதவும். அப்புறம் மழைக்காலத்தில் இன்னொரு மிக முக்கியமான மேலாண்மை முறை என்னென்னா, உபரியாக இருக்கிற பசுந்தீவனத்தை பாதுகாப்பதற்கு அதனை ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமிப்பது ஒரு பயனுள்ள முறை. ஊறுகாய் புல்லுங்கிறது என்னது, சைலேஜ்னு இப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த ஊறுகாய் புல்லை தயாரித்து பசுந்தீவனம் வந்து நம்ம மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. வறட்சி காலத்தில், வெயில் காலத்தில் பசுந்தீவனம் கிடைக்கிறது இல்லை. இதை எப்படி சரி செய்யலான்னா, அந்த மழைக்காலத்தில் அதிகமாக கிடைக்கிற அந்த புல்லை, சாதாரண புல்லை, தீவன புல்லை ஊறுகாய் புல்லை மாற்றுறது இந்த மேலாண்மை முறை. மழைக்காலங்களில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி இந்த சைலேஜ் எனப்படும் ஊறுகாய்ப்புள் தயாரித்து சேமிப்பது ஆண்டு முழுவதும் தீவன பாதுகாப்பை மேம்படுத்தும். அப்புறம் இந்த வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களையும் முறையாக உலர்த்தி பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். கால்நடைகளுக்கு கொடுக்கும் முன் ஒவ்வொரு தீவனத்தையும் நீங்கள் பார்வையிட்டு அதனுடைய நிறம், மணம், அந்த ஈரப்பதம் மற்றும் பூஞ்சை இருப்பை சரிபார்க்க வேண்டும். உங்களுக்கு தரம் சந்தேகமாக இருந்தால் அந்த தீவனத்தை பயன்படுத்தாமல் இருப்பதே பாதுகாப்பானது. அதே மாதிரி நம்ம அட தீவனத்தை பார்த்தோம், உலர் தீவனம், பசுந்தீவனம் பார்த்தோம். அதுக்கு அலைய அளவு முக்கியமானது தாது உப்பு கலவை. இந்த தாது உப்பு கலவை வந்து தேவையான அளவு தினமும் மாடுகள் ஆடுகளுக்கு கொடுத்தா தான் மாடுகள் ஆடுகள் உடல்நலம் பேணி பாதுகாப்படுவதோடு இனப்பெருக்க திறனையும் மேம்படுத்த முடியும். கூட்டமும் மிக முக்கியம். குடிநீருடைய அளவு மற்றும் தரம் கால்நடைகளுடைய உற்பத்தி நிலைக்கு ஏற்ப கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் இந்த மழை டைமில், மழைக்காலங்களில் ஈரமான மேய்ச்சல் நிலத்தில் நீண்ட நேரம் மேய்க்கிறத தவிர்த்து அந்த குட்டைக்குள்ளேயே தேவையான அளவு உலர் தீவனம் மற்றும் அட தீவனத்தை வழங்கி அந்த மாடுகள் ஆடுகளுக்கு ஒரு உடல்நலனை பேணி பார்க்கலாம். இப்போ பொதுவான மேலாண்மை முறைகள், மழைக்காலத்தில் கால்நடை வளர்ப்போர் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான நடைமுறைகளை பற்றி இப்போது சொல்கிறேன். மழை பெஞ்ச உடனே அன்னைக்கு அதிக அளவு ஈரமான பசுந்தீவனத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாட்டுக்கு நீங்கள் 15-20 கிலோ நீங்கள் வந்து பசுந்தீவனம் தினமும் கொடுக்குறீங்கன்னா, இந்த மழை பெஞ்சிட்ருக்க நேரத்தில் மழையிலால் நனைஞ்ச தீவனத்தை, பசுந்தீவனத்தை 20 கிலோ கொடுத்தீங்கன்னா உடனே கழிச்சல் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உலர வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா அதோடைய அளவை குறைச்சி கொடுக்கணும். 15 கிலோ கொடுக்குறதுல 10-12 கிலோ கொடுத்தா போதும். பசுந்தீவனத்தோடு போதுமான அளவு உலர் தீவனத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும். பசுந்தீவனம் மட்டுமே கொடுக்கக்கூடாது. வைக்கோல் மற்றும் உலர் தீவனங்களை நறுக்கி வழங்குவதன் மூலம் தீவன விரயத்தை குறைக்கலாம். அப்புறம் இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அட தீவனத்தின் அளவில் அல்லது அதில் உள்ளே இருக்கிற மூலப்பொருளில் திடீர் மாற்றம் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி படிப்படியாக தான் மாற்றம் செய்யணும். அப்புறம் பூஞ்சை படித்த ஈரமாகி கெட்டுப்போன அல்லது துர்நாற்றம் அடிக்கும் தீவனத்தை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. இந்த தீவனங்களை உலர்ந்த, குளிர்ச்சியான மற்றும் காற்றோட்டமான இடத்தில் சேமிக்க வேண்டும். நீங்கள் சேமிக்கிற அந்த தீவனக்கிடங்களை மழைநீர் கசிவு மற்றும் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் உபரி பசுந்தீவனத்தை ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி அதை பாதுகாத்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். தீவன அளவு எப்பவுமே எப்படின்னா,

அவளுடைய வயது, உடல் எடை, பால் உற்பத்தி, கர்ப்பநிலை போன்றதுக்கு ஏற்ப அந்த தீவனத்துடைய அளவை நீங்கள் திட்டமிட வேண்டும். தரமான தாது உப்பு கலவை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50-100 கிராம், சாதாரண உப்பு 10-20 கிராம் தினசரி கறவை மாடுகளுக்கு வழங்க வேண்டும். சுத்தமான குடிநீர் 24 மணி நேரம் மாடுகள், ஆடுகளுக்கு போன்ற கால்நடைகளுக்கு கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். வயதுக்கேற்ற தீவனம் மற்றும் போதுமான பசுந்தீவனம் வழங்கப்பட வேண்டும். சினை மற்றும் அதிக பால் தரும் கால்நடைகள் கறவை மாடுகளுடைய ஊட்ட சில முறை என்ன நடக்கும்னா, பெருமழை ஏற்பட்டு வெள்ளமெல்லாம் ஏற்படும் பேரிடர் காலத்தில் நம்மளால் கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து 3 வகையான தீவனம் போன்ற தீவன கட்டிகளை கொடுத்து அந்த கால்நடைகளுடைய உடல் பராமரிப்புக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை கொடுத்தோம்னா அவற்றுடைய உடல்நலனை பாதுகாக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் நிலத்தில் விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள் அல்லது ரசாயனங்களால் பாதிக்கப்பட்ட தாவரங்கள் இல்லாத நீங்கள் உறுதி செய்யணும். தீவனத்தை தரையில் நேரடியாக வழங்காமல் சுத்தமான தீவனத்தொட்டியில் நீங்கள் வழங்க வேண்டும். தீவனத்தொட்டியில் வழங்கும் போது அந்த தீவனத்தொட்டி உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். அந்த தீவனத்தொட்டியில் பூஞ்சான் வரக்கூடாது, பச்சை கலரில் பாசி மாதிரி பூஞ்சான் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த தீவனத்தொட்டியை அப்பப்போ சுத்தம் பண்ணி சுண்ணாம்படிச்சு வெள்ளையாக வச்சு சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் கால்நடைகளில் இந்த வயிற்றுப்பெருக்கம், வயிற்றுப்போக்கு, தீவன மறுப்பு அல்லது அதிக சோர்வு அல்லது பால் உற்பத்தியில் திடீர்னு குறையிறது போன்ற அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி அதை என்னென்னு சரி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மழைக்காலத்தில் ஈரமான சூழல் காரணமாக குடற்புழு மற்றும் பிற ஒட்டுண்ணி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குடற்புழு வந்ததுனாவே உங்களுக்கு வந்து அந்த கன்றுகளாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், கறவை மாடுகளில் இருந்தால் அதனுடைய பால் உற்பத்தி பாதிக்கப்படும். எனவே கால்நடைகளுடைய உடல்நிலை, தீவனம் சாப்பிட்ற அளவு, சாணத்துடைய தன்மை அது ரொம்ப முக்கியம்.

இப்போ கால்நடைகளுக்கு என்ன எல்நினோவால் என்ன பிரச்சனை வரும்? ஏன்னா எல்நினோ வந்துச்சுன்னா அதிகமாக இருக்குதுலேயே அதிக வெப்பம், உங்கள் விவசாய இடத்துல வந்து தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வரும். தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது மாடுகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய தீவன பற்றாக்குறை வரும். தீவன பற்றாக்குறை வந்துச்சுன்னா மாடுகளுக்கு உண்ணக்கூடிய உணவு வந்து இருக்கிறதுலே கம்மியாயிரும். உணவு கம்மியாயிடுச்சுன்னா மாடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய பால் உற்பத்தி வந்து கம்மியாயிரும். இப்போ மாடுகளுக்கு பால் உற்பத்தி கம்மியாயிருச்சுன்னா விவசாயிகளுக்கு நட்டம் வந்துடும். அப்போம்போது பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் என்ன எப்படி அதிகப்படுத்தலாம், தீவனத்தை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிமுறைகள் அப்படின்னு என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா மண் இல்லாமல் நீரை வச்சு மட்டும் தீவனத்தை உற்பத்தி பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, மக்காச்சோளம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் கடையில் நல்ல கடையில் கிடைக்கக்கூடிய நல்ல மக்காச்சோள விதை தான் இருக்கிறதுலே முக்கியம். நல்ல மக்காச்சோள விதையை எடுத்துகிட்டு நீங்கள் 1 கிலோ மக்காச்சோள விதையை ஒரு நாள் முழுவதும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து சாக்கு பையில் வந்து முளை கட்டுற வரைக்கும் அந்த

ஒரு 10 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த 1 கிலோ மக்காச்சோளத்துல இருந்து அந்த மக்காச்சோள விதையில இருந்து 10 கிலோ அளவு உள்ள ஒரு தீவனம் உற்பத்தி ஆயிரும். என்ன வகையான தீவனம்னா பசுந்தீவனம், பச்சையா இருக்கக்கூடிய தீவனம் வந்து உற்பத்தி ஆயிரும். அப்படி பச்சையா இருக்கக்கூடிய உற்பத்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த எல் நினோவால ஏற்படக்கூடிய அதுக்கு வந்து தண்ணி செலவு இருக்கிறதுலே கம்மி, அதுக்கப்புறம் மண் தேவையில்லை, அதுக்கப்புறம் மாடுகளுக்கும் தீவனமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மாடுகளுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுலே அதிகமாக வந்து பசுந்தீவனம் தான் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து மாடுகளுக்கு காஞ்ச தீவனத்தோட பசுந்தீவனங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அந்த எல் நினோவின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பால் உற்பத்தியை கம்மிப்படுத்தி இந்த மக்காச்சோளத்தில் இருந்து நீங்கள் அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தினால் அந்த தீவனத்தை வந்து ஒரு 10 கிலோ அளவு உற்பத்தி பண்ணிடலாம். அப்படி 10 கிலோ நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த பால் உற்பத்தியை வந்து அதே அளவு நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த சூழ்நிலையை இப்படி தான் பயன்படுத்திக்கிடணும். இன்னோவின் தாக்கம் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க, 2027 வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த சூழ்நிலை வரைக்கும் எப்படி மழை பெய்யுது நம்மளுக்கு கணிக்க முடியாது. அப்படி கணிக்க முடியாத சூழ்நிலையில் தீவனத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதை பழகிக்கிடணும். ஆனால் இருக்கிறதுல ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுல நல்ல டெக்னாலஜி தான். ஏற்கனவே கிராமத்தில் நிறைய முளை கட்டி பயிரெலாம் பண்ணுறது சாப்பிட்றதுலாம் பழக்கம் இருக்குது. மாடுகளுக்கு அதே மாதிரி மக்காச்சோள விதையை நீங்கள் முளை கட்டி 7 to 10 நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கும். அதை தவிர வேறு என்ன பண்ணலாம், கோடை காலத்தில் என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு அக்டோபரில் மழை காலம் தான், அது எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போ நோய்கள் வரும், நோய்கள் வரும்னா என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னா கோமாரி நோய் அப்படின்னு ஒரு நோய் வரும். அது இந்த இது வந்து மழை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நோய். அப்படி மழை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நோய் வந்து கோமாரி நோய். அந்த நோய் வந்துருச்சுன்னா மாடுகளுக்கு வாயிலையும் சரி கால் குழம்புகளுக்கு இடையில வந்து புண்ணு மாதிரி வந்துடும், அதுக்கப்புறம் சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா இப்போ வந்து அரசாங்கம் நிறையா இது வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தடுப்பூசியை வந்து அந்த கோமாரி நோய் தடுப்பூசியை தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நோய் வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நோய் வந்துருச்சுன்னா மாடுகளுக்கு வந்து இழப்புகள் தான், மாடுகள்கிட்ட இருந்து பால் உற்பத்தி இருக்கவே இருக்காது. அதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன கொடுக்கணும்னா இந்த தீவனம் வந்து பச்சை தீவனம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்கலானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 கிலோ அப்படின்னு அளவுள்ள ஒரு வைக்கோல் வந்து கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நெல் விவசாயம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வைக்கோலை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு மாடு இருக்குன்னா 1 மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், 1 வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், அந்த வைக்கோலை வந்து நீங்கள் இப்போ படப்பு மாதிரி போட்டு வச்சுக்கிடணும். அப்படி போட்டு வச்சுக்கிட்ட போது தான் உங்களுக்கு வந்து இந்த 1 வருஷத்துக்கு அந்த மாட்டுக்கு தேவைப்படக்கூடிய உணவு வகைகள்லாம் நீங்கள் முன்னக்கூடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடணும். அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு மாடுகள்கிட்ட இருந்து தீவனமும் உடனே கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மாடுகளுக்கு அந்த பால் உற்பத்தியை கம்மிப்படுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த எல் நினோவின் தாக்கத்தையும் சமாளிக்க முடியும். என்றைக்குமே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த உணவு தான். அந்த உணவுகள் வந்து மாடுகளுக்காக இருந்தாலும் சரி, எந்த வகையான உயிரினங்களுக்காக சரி, ஆடு மாடு கோழிகளுக்காக இருந்தாலும் உணவு முதல்ல நம்ம ரெடி பண்ணி வீட்டில் வச்சிடணும். பசுந்தீவனத்துக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லியாச்சு. வைக்கோல் வந்து இப்போயே உங்கள் எங்கேயாவது கிடச்சிருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து அந்த வைக்கோலை ரெடி பண்ணி 1 வருஷத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து இந்த எல் நினோவின் தாக்கத்தினால வெயில் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் நம்மளுக்கே உடம்புல இருக்கிற அந்த இது நீர் சத்தெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த நீர் சத்து குறையிறதுனால ஒரு நாளைக்கு மாடுகளுக்கு வந்து 25 to 30 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும். அதனால் 25 to 30 லிட்டர் தேவைப்படுதுன்னா நீங்கள் தண்ணியை வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தி அந்த மாடுகளுக்கு தண்ணியை ஒரு நாளைக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுங்க. 25 லிட்டர்னா 1-6 முறை கொடுங்க. காலையில் 6 மணிக்கு 5 லிட்டர் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி கொடுக்கும்போது தான் நல்லது. ஆனால் இதுலேயும் நீர் சத்து எல்லாமே இருக்கும். ஹைட்ரோபோனிக்ஸில் வளர்க்கும்போது அதுலேயும் நீர் சத்து இருக்கும். இருந்தாலும் இந்த நீர் சத்தையும் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து இந்த இடத்துலாம் மாடுகள்கிட்டருந்து பெறப்படக்கூடிய பால் உற்பத்தியும் நீங்கள் குறையாமல் உங்களுக்கு எந்த ஒரு நட்டமாகாமல் அந்த பால் உற்பத்தியை நீங்கள் ஒரு மாடுகள்கிட்டருந்து 8 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த 8 லிட்டர் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் இந்த எல் நினோவுக்கு என்ன ஒரு இதுனா ஹைட்ரோபோனிக்ஸ் தான், வேறு வழியே கிடையாது. ஹைட்ரோபோனிக்ஸ் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தீவனத்தை நீங்கள் வந்து பசுந்தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அது ஒத்து போகாது. அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் மழை பெய்யலாட்டினா இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி பண்ணி வைக்கலாம். அதை தவிர்த்து பிரச்சனைகள் அப்படின்னா ஆடு மாடுகள் தண்ணியை தான் முதல்ல வைக்கணும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 முறை கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஊட்டச்சத்தில் பிரச்சனையை சரிப்படுத்த பாருங்கள். ஊட்டச்சத்தில் பிரச்சனையை சரிப்படுத்துகிறீங்கன்னா மாடுகளுக்காக இருந்தாலும் ஆடுகளுக்காக இருந்தாலும்

0: நோய்கள் வராது.
1: என்ன மருதானிக்கா, எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் பற்றி தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவங்க தகவல்களை அருமையா சொன்னாங்கல்ல.
2: கேட்ட முத்தழகு, காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால நம்மோட கால்நடைகளுக்கு என்னென்ன நோய் வரும், அதை எப்படி தடுக்கிறது, இப்படி பல விஷயங்களை தெளிவா சொன்னாங்க.
1: அக்கா, நமக்கு காலநிலை மாற்றத்துக்கு தீவன நோய் வந்தா தடுப்பூசி கொடுத்து அதை எப்படி தடுத்து பாதுகாக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு.
2: ஆமா புள்ள, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அதானே?
1: அதேதான்க்கா.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் திடக்கழிவு மேலாண்மை 2026 குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி மாசுக்கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் ந. ரமேஷ். நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார்.
2: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, அது நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்லும் மிகச்சிறந்த சொத்து. இயற்கை எழில் கொஞ்சும் நமது புதுச்சேரியின் கடற்கரையும் தென்றல் தவழும் வீதிகளும் என்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவரின் கனவு. அந்த கனவை நனவாக்கும் வகையில் மத்திய அரசின் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 கடந்த ஏப்ரல் 1 முதல் புதிய பரிமாணத்தோடு அமலுக்கு வந்துள்ளது. புதிய விதிகள் என்ன சொல்கின்றன? நமது வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் சேரும் கழிவுகளை எவ்வாறு கையாள வேண்டும்? புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்ற அரசு எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் என்னென்ன? இவை குறித்து நம்மிடையே விரிவாக பகிர்ந்து கொள்ள இன்றைய சிறப்பு நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் மதிப்பிற்குரிய உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ் ஐயா அவர்கள். புதுவையின் பசுமை எதிர்காலம் குறித்த இந்த முக்கியமான உரையாடலுக்குள்

0: செல்வோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: மத்திய அரசின் புதிய திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில புதுச்சேரி ஒரு முன்மாதிரியான தூய்மை மாநிலமா மாற்றுவதற்கு இந்த புதிய விதிகள் எந்த வகையில மிகப்பெரிய திருப்புணியா அமைய போகுது சார்? இதற்காக நமது மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மேற்கொண்டுள்ள ஆரம்ப கட்ட தயாரிப்புகள் என்னென்ன சார்?
1: புதுச்சேரி ஒரு கடலை சார்ந்த அழகிய நகரம். இங்கே புல்வெளிகள், மணல் மேடுகள், ஆறுகள், ஓடைகள் என்று இயற்கை எண்ணெயின் அத்தனை வரப்பிரசாதங்களும் பெற்ற ஒரு யூனியன் டெரிட்டரி. இந்த அழகிய ஒரு மாநிலம் இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது சரிவர பின்பற்றப்படாததால் கொஞ்சம் அதனுடைய அழகு குறைந்து காணப்படுது. நீங்கள் பார்க்கலாம், டூரிஸ்ட் பாண்டிச்சேரிக்கு வரும்பொழுதே வந்து ஒரு நல்ல ஒரு கற்பனையோடு வராங்க. அதேமாதிரி நல்லா இருக்குது, நல்ல சாலை, அகலமான சாலை வசதிகள், எல்லோருக்கும் நல்ல குடிநீர் வசதி பண்ணிகிட்ருக்கோம். இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது வந்து நம்ம புதுவைக்கு மட்டுமா ஒரு ஆணை அல்ல, இது இந்தியா முழுவதும் அமல்படுத்த வேண்டிய ஒரு சட்டம். முதல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் வந்து 2000 வந்தது. அப்போ வந்து திடக்கழிவுகள் வந்து இரண்டாக பிரிச்சா போதும்னு சொன்னாங்க. அதாவது ஒன்று வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை. இரண்டாவதாக வந்து 2016 வந்தது. அப்போ 3 விதமாக குப்பையை பிரிக்க சொன்னாங்க, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, டொமஸ்டிக் ஹெசாடஸ் வேஸ்ட். 2026 ஜனவரி மாதம் நோட்டிஃபை பண்ணாங்க, ஏப்ரல் மாதத்திலிருந்து அது வந்து அப்ளிகபிள் ஆகுது. 2026 ரூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்குது. இதை அமல்படுத்தணும்னா நிச்சயமாக புதுவை வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒளிர்மிகு மாநிலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. எங்கள் புதுவை மாசு கட்டுப்பாட்டு துறை வந்து இதுக்கான ஒரு நோடல் அத்தாரிட்டி. 2026 ரூல்ஸ் வந்த உடனே இதை சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் பொதுமக்கள் அறியும் வண்ணம் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரோம். உழவர்கரை முனிசிபாலிட்டி, பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி, அது இல்லாமல் 5 கொம்யூன் பஞ்சாயத்துக்கள் புதுவையில், 5 கொம்யூன் பஞ்சாயத்துக்கள் காரைக்கால், அப்புறம் மாஹி அண்ட் யானை முனிசிபாலிட்டி, எல்லா இடத்துலையும் இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். தலைமை செயலரை வந்து தலைவராக கொண்டு ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டி ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அது ஒரு 6 ஒரு டைம் கன்வீன் ஆகும். அதில் இருந்து அனைத்து செக்ரட்டரிகளும் அதில் உறுப்பினர் இருக்காங்க, அவங்க ஆலோசனைலாம் சொல்கிறாங்க. அது எப்படி இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. சாதாரணமாக வந்து இந்த 2026 விதியை வந்து நீங்கள் ஈஸியாக அமல்படுத்த முடியும். இதுக்கு மக்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. இரண்டாவது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க, ஒத்துழைப்பும் தேவை. இது அனைத்து சேர்ந்ததுனா இந்த விதிகளை வந்து முழுமையா நம்ம செயல்படுத்தணும்னா புதுச்சேரி நிச்சயமா ஒரு அழகுமிகு மாநிலமா மாற்ற முடியும்.
0: நம்ம மாசு கட்டுப்பாட்டு குழுமம் இந்த ஆரம்ப கட்ட தயாரிப்பு பணிகளை எப்படி நடத்திட்டு இருக்கு?
1: இதுல வந்து முக்கியமான வந்து 2 கான்செப்ட். 2026 ரூல்ல வந்து சோர்ஸ் செக்ரிகேஷன், திடக்கழிவு வந்து எங்க வந்து ஜென்ரேட் ஆகுதோ அங்கேயே வந்து அதை சோர்ஸ் செக்ரிகேட்டா பண்ணணும், பிரிக்கணும், 4 தரமா பிரிக்கணும். அதுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு மிக அவசியம். அதுக்கான முயற்சிகளை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இரண்டாவது வந்து பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர் சொல்லிட்டு, இப்ப நீங்க வந்து கல்யாண மண்டபம், ஹோட்டல்ஸ், பெரிய வளாகம், அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல், எஜுகேஷன் இன்ஸ்டியூட், மெடிக்கல் காலேஜ், இவங்கெல்லாம் 20,000 ஸ்கொயர் மீட்டர் கட்டுமான பரப்பளவு கொண்ட அனைத்து வகை வணிக வளாகங்களும், 40,000 லிட்டர் தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்றவங்க, 100 கிலோ வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்க, இவங்க 3 பேருமே வந்து இந்த பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டரில் வந்துடுறாங்க. இவங்க தான் மிக முக்கியமான ஒரு இந்த திடக்கழிவு மேலாண்மையில் அதிக திடக்கழிவை வந்து உற்பத்தி செய்கிறவங்க. ஆனால் உற்பத்தி செய்துட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப குறைவு. அது அப்படியே வந்து ஒன்று முனிசிபாலிட்டியில் கொடுத்துட்ருவாங்க எல்லாத்துக்கும் தரம் பிரிக்காமல். ஸோ அது வந்து தவறுன்றதை அவங்களுக்கு வந்து பல கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதை 4 பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விவரமாக சொல்லி வச்சுருக்கோம். அவங்க பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்லாம் வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், அதாவது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அந்த போர்ட்டலில் அவங்கள வந்து பதிய வச்சிருக்கோம். ஏன்னா அதில் அவங்க பதிஞ்சாதான் வந்து டோட்டலாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும், எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வெட் வேஸ்ட்டு, எவ்வளோ ட்ரை வேஸ்ட்டு, எவ்வளோ வந்து ஸ்பெஷல் கேர் வேஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சானிட்டரி வேஸ்ட். இந்த 4 வகையான இதுதான் இந்த ரூலினுடைய முக்கிய அம்சம். ஸோ அவங்கள வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சிருக்கோம். புதுச்சேரியில் வந்து 118 பேர் வந்து இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா 118 பேர் வந்து பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வந்துடும். மாசு கட்டுப்பாடு குழுமம் வந்து அடுத்த ஒரு நிகழ்வு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் வந்து சிவில் அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணாங்க இந்தியா முழுது, பேன் இண்டியா லெவலில். அந்த 3 அதனுடைய ஆர்டர்ஸ், ஜட்ஜ்மெண்ட் மிக முக்கியமான ஜட்ஜு, அதாவது தலைமை நீதிபதிகள்லாம் உணர்வுபூர்வமாக வெளியிடப்பட்ட அந்த ஆணை, அந்த ஆங்கிலத்திலிருந்து அதை முழுக்க தமிழில், மலையாளத்தில், தெலுங்கில் நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்து அதை அனைவருக்கும் கிடைக்க வண்ணம் அந்தந்த நகராட்சி ஆணையர், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவங்கள மூலயமா பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டருக்கெல்லாம் நம்ம தெரிய வச்சிடும்.
0: சிறப்பாக சொன்னீங்கய்யா. குறிப்பாங்கய்யா, உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து இந்த திடக்கழிவு மேலாண்மையை செயல்படுத்துறதுல எந்த மாதிரியான ஒருங்கிணைப்பை நம்ம மாசு கட்டுப்பாட்டு குழுமம் செஞ்சிருக்கு?
1: அந்த 4 விதமாக பிரிக்கணுன்றத வந்து மக்கள்

0: ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சு நடத்திட்டுருக்கோம். அது தன்னார்வலர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். இரண்டாவதாக வந்து இந்த பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டரை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து இந்த போர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்கள் மாசு கட்டுப்பாட்டுத்துறை வந்து உறுதுணையாக இருந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எல்லாம் தமிழில் ஆக்கி அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணியிருக்கிறோம். நான்காவதாக இந்த கலெக்ட் பண்ண வேஸ்ட்டை எப்படி வந்து அறிவியல் பூர்வமாக அதை வந்து ப்ராசஸிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எங்களுடைய துறையும் அவங்களுடைய இணைந்து அந்த குருமாப்பேட்டில் தான் டிஸ்போசல் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம வந்து பீரியாடிக்கலாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க முறையாக கம்போஸ் பண்ணுறாங்களா
1: பிரிக்கிறதே பலருக்கு சவாலா இருக்கிற நிலையில புதிய விதிகள் படி ஈரக்கழிவு, உலர்ந்த கழிவு, சுகாதார கழிவு மற்றும் அபாயகரமான சிறப்பு கவன கழிவு அப்படின்னு நான்கு பிரிவுகளா பிரிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இல்லையா. பொதுமக்கள் மத்தியில இந்த பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள்லாம் நீங்க திட்டமிட்டிருக்கீங்கய்யா?
0: இந்த கழிவுகளை வந்து நம்ம முறையா பிரிக்காம நம்ம அப்படியே எடுத்துட்டு போறதுனால என்ன மாதிரி விளைவுகள் வந்து இருக்குன்றத வந்து நம்ம வந்து படக்காட்சி மூலமா விளக்கிருக்கோம். இதுல ஒரு வீட்டுல வந்து உற்பத்தி ஆகின்ற கழிவுகள் வந்து கம்போஸ்டபிள் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. வீணப்பன பழங்கள், சமையல் மிஞ்சி போன உணவு வகைகள், இவங்க எல்லாம் வந்து கம்போஸ்டபிள் வேஸ்ட். அடுத்தது வந்து பேப்பர், பிளாஸ்டிக்கு, இந்த உடைந்த செராமிக்ஸு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு

0: அப்ப கேன்சர்னுடைய பிரசன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இது அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் சானிட்டரி வேஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு தனியாவே ஒரு டிஸ்போசல் மெத்தாலஜி இருக்கு. அது எதர் வந்து இன்சென்ட்ரேட் பண்ணிடலாம். இந்த புதுச்சேரியில வந்து காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சுத்திப்பட்டில் இருக்கு. இத்தகைய கழிவுகள் வந்து அவங்க கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில கொஞ்சம் நகர பகுதிகளில் ஒரு சில வார்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கடல் பகுதியில் இருக்கிற அந்த 14 வார்டு இந்த ராஜ்பவன் தொகுதியில் குறிப்பாக வர்றது, அவங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது அடுத்தது நகரத்தின் பிற பகுதிகளில் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உத்தேசிச்சிருக்கோம்.
1: இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை பற்றி பார்க்கும்போது அது அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் மிக்ஸ் ஆகி அந்த அபாயகரமான தண்ணியை நம்மளே தான் பயன்படுத்துகிற மாதிரியான சூழல் வருது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான விழிப்புணர்வற்று மக்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்காக தனி நபர்கள் மற்றும் வீடுகள் கழிவுகளை பிரித்து வழங்க தவறினா அவங்களுக்கு அபராதம் போன்ற சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் ஏதும் உள்ளதுங்களா?
0: இந்த ரூல்ல வந்து அந்த சட்டம் அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால ஏன்னா இந்த ரூல்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்க பிரிச்சு கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் போட சொல்றாங்க. பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இதை பிரிச்சு கொடுக்கலன்னா அவங்களுடைய மின் இணைப்பையும் வாட்டர் கனெக்ஷனையும் டிஸ்கன் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க.
1: இப்போ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அதெல்லாம் நீங்க சொன்னீங்க, ஏற்கனவே திருமண மண்டபம் ஹோட்டல்கள் இங்கெல்லாம் நிறைய கழிவுகள் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் தினமும் 100 கிலோவுக்கும் அதிகமாக கழிவுகள் உருவாக்கக்கூடிய இந்த உணவகங்கள், திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள் போன்றவை மத்திய ஆன்லைன் போர்ட்டல்ல கட்டாயமா பதிவு செய்ய வேணும் அப்படின்னும் EBWGR சான்றிதழ் பெற்றிருக்க வேணும் அப்படின்னும் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் இந்த டிஜிட்டல் நடைமுறைக்கு எந்த அளவுல தயார் நிலையில இருக்காங்க ஐயா?
0: நம்ம இது சம்பந்தமா வந்து நாங்கள் 2 ஆலோசனை கூட்டம் நடத்தணும். நம்மளுடைய புதுவை சேர்ந்த வணிக வளாக கல்வி வளாகத்தை சேர்ந்தவங்க, திருமண மண்டபங்கிறவங்க எல்லாம் மிகவும் வந்து ஒரு உண்மையாவே உணர்வுபூர்வமாக அதில் கலந்துக்கிட்டு அவங்க ஆலோசனை சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வழிமுறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கோம், இந்த இதன் பிரகாரம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முழுமூச்சா இதை நாங்கள் வந்து ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம புதுவையும் உழவர்கரை முனிசிபாலிட்டியிலும் ஒரு 230 பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர் வந்திருப்பாங்க. இதுவரை 118 பேர் வந்து அந்த போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த EPR ஒன்று சொன்னீங்க, அது EPR சொன்ன எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேருங்க. அது என்னன்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே கழிவு உருவாக்குற திடக்கழிவுகளை தனித்தனியாக பிரித்து 4 விதமாக பிரித்து முனிசிபாலிட்டிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதான் அவங்களுடைய இது. அவங்க சரியாக பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து என்வரான்மெண்ட் காம்பன்சேஷன் சுற்றுச்சூழல் இழப்பீடுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இம்போஸ் பண்ணிவிட்டு அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 2026 ரூலில் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
1: விதியை மீறும் நிறுவனங்களுக்கு உரிமம்லாம் ரத்து செய்யப்படாது, ஆனால் அவங்களுடைய சேவைகள் நிறுத்துறதுக்கான வேலைகள்லாம் மட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா குடிநீர் அண்டு மின்சாரம்லாம் நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நம்ம தடை விதிச்சிருக்கோம். அப்படியே தடை விதிக்கப்பட்டிருந்தா கூட சந்தைகள்லையும் கடைகள்லையும் அதனுடைய புழக்கம் அங்கங்க இல்லை அதிகமாகவே காணப்படுது. இப்படி பிளாஸ்டிக் கழிவுகள் நமது வடிகால் வழியாகவும் கடலோர பகுதிகளையும் மாசடைய செய்யாமல் தடுக்கிறதுக்கு சிறப்பு சோதனைகள் அல்லது மாற்று பொருளுக்கான ஊக்கத்தொகை திட்டங்கள் ஏதேனும் நடைமுறையில் இருக்குங்களாயா?
0: இது மிகவும் பொருத்தமான கேள்வி. இப்போ புதுவையினுடைய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து முக்கியமான ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக் தான். அந்த அதுலேயும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள், அதில் வந்து கேரி பேக் முக்கியமாக வரும், அதுக்கப்புறம் டிஸ்போசல் கப்பு, பிளேட்டு, தர்மோகோல், அப்புறம் ஸ்ட்ரா, இதேமாதிரி 14 வகையான சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியா முழுவதும் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள். நம்ம புதுவையில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியா 1998 நாம் வந்து முதல்ல இருந்த 4 வகையான பொருட்களை தடை செய்தோம் பிளாஸ்டிக் பொருட்களை. அதுக்கப்புறம் 2016 8 வகையான பிளாஸ்டிக் இது பண்ணோம். இப்போ 2026 ரூல் பிரகாரம் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம புதுவையில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பல பகுதிகளில் வந்து இந்த கேரி பேக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருந்ததாங்க. எங்கள் துறை அந்த சம்மந்தப்பட்ட கொமீட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இவங்க தாசில்தார் இவங்க ஒரு டீமாக போயிட்டு ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு எவ்ரி மந்த் ஒரு ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா 2 முறை. ஸோ எங்கெங்கே தொழிற்சாலைகள் வந்து சட்டத்துக்கு புறம்பா இத்தகைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்கள அடையாளம் கண்டு அந்த தொழிற்சாலைகள் நாங்கள் அங்கேயே சீல் வச்சோம், பவரை டிஸ்கனெக்ட் பண்ணோம், அத்தனை மெட்டீரியல்களையும் வந்து நம்ம பறிமுதல் செய்தோம். அவங்க மேலே வந்து முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கும். தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட 22 தொழிற்சாலைகளை வந்து நம்ம சீல் பண்ணியிருக்கோம். ஸோ புதுச்சேரியில் பொறுத்தவரைங்க 99% வந்து இத்தகைய பொருட்கள் உற்பத்தி வந்து தடை செய்யப்பட்டது. நீங்கள் கூறியது மாதிரி ஆங்கேங்கே அல்ல எங்குமே கிடைக்கின்றத பொருள் நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் மறுக்கலை. இப்போ வந்து அந்த பொருட்களுடைய விற்பனை வந்து தாராளமாக நடந்துட்டு, இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு, அதில் வெற்றி கண்ட அளவுக்கு இந்த கடையில், இப்போ வாழைப்பழம் கடையிலையும் சரி, பழக்கடை பூக்கடை இருக்கிற ஹோட்டல் தலைவர கடைகள் இங்கே வந்து அவங்க பயன்பாடு

வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்காகவே ஒரு பிரத்யோகமா இந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக ஒரு எல்இடி விளம்பர வேன் வாங்கிட்டு அதில் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணியிருக்கோம். 3 நிமிடம் அந்த டாக்குமெண்ட்ரி இதோடும் ஒவ்வொரு கிராம

0: எரிபொருளாக மாற்றி சிமெண்ட் ஆலைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு கட்டாய பயன்பாட்டுக்கு அனுப்புவது குறித்து புதிய விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இது புதுச்சேரி தொழில்துறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்க?
1: 2016 ரூல்லையும் சொல்லியிருந்தாங்க, 2026 ரூல்லையும் வந்து ஒரு RDF சொல்லுவாங்க, ரிஃபியூஸ்டு டிரைவ் ஃபியூல், அதாவது கழிவுலேருந்து எரிபொருள் ஆக்குறது. அந்த ப்ராசஸிங் சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற தொழிற்சாலைகள் 10% வந்து இதை எரிபொருளாக பயன்படுத்தணும். இப்போ நம்ம புதுவையில் குருமாப்பேட்டில் வந்து இந்த RDF பல கழிவுகளிலிருந்து எரித்திறன் அதிகம் உள்ள, அதாவது ஒரு 1500 கிலோ கலோரிஸ் இருக்கணும் அந்த எரித்திறனுடைய அளவு, அது இருந்ததுன்னா RDF கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு புதுவையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 35 டன் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க குருமாப்பேட்டில். அதை வந்து இங்கே புதுவையில் இருக்கிற தொழிற்சாலைகள் எடுக்க இன்னும் இது வரைக்கும் முன் வரலை. ஆனால் அதை சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அதை அனுப்புகிறாங்க. நம்ம திருச்சியில் இருக்கிற சிமெண்ட் தொழிற்சாலைக்கு நிறையா பகுதி, ஈவன் ஆந்திராவுக்கு கூட போயிட்டுருக்கு சிமெண்ட் தொழிற்சாலை, அதை எரிபொருளாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ தொழிற்சாலைகளும் அதை எரிபொருளில் பயன்படுத்துறதுக்கு முன் வரணும். ரூலினுடைய ப்ரொவிஷனை தொழிற்சாலைகளுக்கும் தெரிவித்து அவங்கள அதை பயன்படுத்துறதுக்கு ஊக்குவி.
0: சிறப்புங்கய்யா, இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் கணினிகள், மொபைல் ஃபோன்கள் மற்றும் வீட்டு உபயோக மின் சாதனங்களினுடைய இ-வேஸ்ட்னு சொல்லக்கூடிய இ-கழிவுகள் பெரும் சவாலா உருவெடுத்து வருது. பொதுமக்கள் தங்கள் வீட்டில் உள்ள இ கழிவுகளையும் காலாவதியான மருந்துகளையும் பாதுகாப்பாக ஒப்படைக்க சிறப்பு சேகரிப்பு மையங்கள் புதுச்சேரியில் எங்கேயாவது அமைக்கப்பட்டுள்ளதா, இல்ல இதன் பிறகு அமைக்கப்படுங்களா?
1: நீங்கள் புதுவையில் பார்த்தீங்கன்னா திடக்கழிவுகள் ஒரு நாளைக்கு வந்து நகரப்பகுதியில் வந்து 350 டன், கிராம பகுதியில் 250 டன். பயோமெடிக்கல் வேஸ்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 டன் உற்பத்தி. இதை கம்பேர் பண்ணும்போது இ-வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து புதுவையில் ஒரு 50 கிலோ அதிகாரப்பூர்வமாக இதனுடைய விளைவுகள், இந்த பயோமெடிக்கல் சாலிட் வேஸ்ட்டை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணலைன்னா ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், இ-வேஸ்ட் வந்து மிக மிக அபாயகரமான ஒன்று. பயன்படுத்துகின்ற அத்தனை செல்ஃபோன் ஆகட்டும், எல்லா எலக்ட்ரிக்கல் பொருள் இருக்கிற ஹெவி மெட்டல் சொல்லுவோம், குரோமியம், மெர்குரி, கேட்மியம் சொல்லுவாங்க, இது வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டில் வர்ற சல்ஃபேட்டோ, குளோரைடு, மெக்னீஷியம் ஆர் பொட்டாசியம், அது மற்ற அதில் இருக்கிற கண்டாமினேஷன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரல் டிக்ரேடேஷன் ஆகிடும். ஆனால் இந்த ஹெவி மெட்டல்ஸ் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு செல்ஃபோன் வந்து இப்போ ரொம்ப பயன்பட்ட தேவையில்லைன்னு தூக்கி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற பலவிதமான கழிவுகள் போயிட்டு பயோ அக்குமுலேஷன் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும், அது அது ஃபுட் செயின் மூலியமா வந்து மணலில் போய் கலக்கும், மணல் வந்து புல்லுக்கு வரும், புல்லை சாப்பிட்ற மாட்டுக்கு அது பால் வழியாக மாட்டுக்கு போகும், மாட்டுன்னு இருக்கிற பாலை குடிக்கிற நமக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப மிக அபாயகரமான ஒரு இது. இதுக்காக நாம் வந்து புதுச்சேரியில் வந்து 3 இ-வேஸ்ட் கலெக்ஷன் சென்டர் புதுச்சேரியில் இருக்குது. ஸோ இப்போ தொழிற்சாலைகளாகட்டும், கல்விக்கூடங்களாகட்டும், அரசு அலுவலகமாகட்டும், அவங்க வந்து இப்போ வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இ-ஆக்ஷன் டெண்டர் விடுறாங்க. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்கிராப் டீலர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கிராப் டீலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒயர்லாம் போட்டு மேலே இருக்கிற ரப்பரை பிச்சுட்டு எரிச்சிடுவாங்க, எரிச்சிட்டு உள்ளே இருக்கிற காப்பரை எடுத்துருவாங்க, மற்ற தேவையில்லாத தேவையான பொருளை மட்டும் டிஸ்மேண்டலிங் பண்ணி அதில் வந்து விலை மதிப்பு உள்ள பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பொருளை தூக்கி போட்டுருவாங்க. இதனால் எரிச்சிடுவாங்க. இதனால் நீங்கள் கூட பார்க்கலாம் திடீர்னு கரும்புகை எங்கே பார்த்தாலும் வரும். ஸோ இந்த நிகழ்ச்சியால் வந்தது தான் இப்போ இந்த 3 கலெக்ஷன் சென்டரை வச்சுட்டோம். அதேமாதிரி அரசாங்கம் வந்து எந்த துறையும் வந்து இ-வேஸ்ட்டை வந்து அவங்க ஸ்கிராப் டீலர்கிட்ட கொடுக்க முடியாது, அதுக்காக டெண்டர் அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இ-வேஸ்ட் ஆத்தரைசேஷன் வச்சிருக்கு. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாக இருக்குது, கர்நாடகா பொல்யூஷன் கண்ட்ரோல், புதுச்சேரி பொல்யூஷன் கண்ட்ரோல், அவங்க ஆத்தரைசேஷன் வச்சிருக்கிற ஆத்தரைஸ் பர்சன் மட்டும்தான் அந்த டெண்டர்லேயே பங்கேற்க முடியும். அவங்க அதை கலெக்ஷன் பண்ணி சென்னை, பெங்களூரில் டிஸ்மேண்டலிங் யூனிட் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்மேண்டல் பண்ணிடுறாங்க. ஸோ அத்தகைய ஒரு சிஸ்டத்தினால வந்து இப்போ புதுச்சேரியில் அந்த இ-வேஸ்ட் வந்து முறைப்படியாக அப்ரூவ் படுத்தப்படுகின்றது.
0: புதுச்சேரியில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் கழிவுநீரையோ அல்லது புகையையோ சுத்திகரிக்காமல் வெளியேற்றுகிறதா என்பதை கண்டறிய மாசு கட்டுப்பாட்டு குழுமம் என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருதுங்கய்யா?
1: நீங்கள் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க, அதில் ரெட்டு, ஆரஞ்சு, கிரீன் சொல்லிட்டு. அதிக மாசுபடுத்தக்கூடிய தொழிற்சாலை ரெட்டு, சிகப்பு வகை. அவங்கள வந்து அத்தனை தொழிற்சாலைகளினுடைய எமிஷனையும் நாம் வந்து ஆன்லைனில் 24 ஹவர் மானிட்டரிங் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கண்டினியூஸ் ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு அவங்களுடைய மாசுக்களுடைய அளவை வந்து நாங்கள் நேரடியாக கண்காணிச்சிட்ருக்கோம். அதில் எக்ஸீட் ஆச்சுன்னா அவங்க மேலே வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுத்துட்டு.
0: மழைக்காலம் மற்றும் பண்டிகை காலங்களில் காற்று தரம் ரொம்பவே மாறுபடுது. புதுச்சேரியுடைய காற்று தரத்தை தொடர்ந்து கண்காணிக்க மாசு கட்டுப்பாட்டு குழுமம் நிறுவியுள்ள அமைப்புகள் மற்றும் தொழிற்சாலையினுடைய புகை உமிழ்வை கட்டுப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஆன்லைன் கண்காணிப்பு கருவிகள் பற்றி கொஞ்சம் கூறுங்கய்யா.
1: புதுவையில் ஜவஹர் நகரில் நம்ம புதுச்சேரி பிளானிங் அத்தாரிட்டி அலுவலகத்தில் மேற்பகுதியில் ஒரு CAQ சொல்லுவோம், கண்டினியூஸ் ஆம்பியன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங்.

0: சிஸ்டம். அது 24/7/365 டேஸ் வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து 24 hours வந்து உங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் விழுப்புரம் நோக்கி செல்லும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டு இருக்கும். அந்த டிஸ்பிளே போர்டில் 8 விதமான முக்கியமான மாசுக்களுடைய அளவு வந்து அதில் இருக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, பார்ட்டிகுலர் மேட்டர், லெட்டு, பென்சின் போன்ற மாசுக்களுடைய அளவு அதில் டிஸ்பிளே ஆகும். அதனுடைய அளவை வச்சு தான் நம்ம வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அதன் பிரகாரம் புதுவை வந்து காற்றின் தரம் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து கணக்கிடுறோம். இந்த ஆட்டோமேட்டிக் கண்டினியூஸ் ஆம்பியன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம் இல்லாமல் நம்ம புதுவையில் 3 இடங்களில் வந்து மேனுவலாக வந்து காற்றின் தரம் மானிட்டரிங் பண்ணுறோம். அது வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஆஃப் த வீக், ஒரு வாரத்தில் வந்து 3 நாட்கள் அதை பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ புதுச்சியினுடைய ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 65% குட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 35% வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ மெயின் 2% வந்து மாடரேட், 1% வந்து பொலிட்டல். அந்த 1% பொலிட்டல் எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா அந்த தீபாவளி நேரங்களில், அந்த போகி டைமில். அப்போ வந்து நம்மளுடைய காற்றினுடைய தரம் சுவாசிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக, மாசுக்களுடைய அளவு அதிகமாகிடும். அந்த தவிர மற்றபடி வந்து காற்றுகளுடைய அளவு வந்து புதுவையில் வந்து ஒரு நல்ல லெவலில் தான் இருக்குது.
1: புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில இந்த திட்டத்தோட நமது திடக்கழிவு மேலாண்மை இணைத்து குப்பை தொட்டிகள் நிரம்புவதை கண்காணிக்கும் சென்சார்கள் அல்லது GPS வாகன கண்காணிப்பு முறைகள் பயன்படுத்தப்படுகிறதுங்களா ஐயா?
0: குப்பை வண்டி எடுத்துட்டு போற அந்த காம்பாக்டர்னு சொல்லுவாங்க, அந்த இதில் வந்து GPS பொருத்தப்பட்டிருக்கு. அந்த GPS மூவ்மெண்ட்டை வந்து நம்ம புடான்றது புதுச்சேரி அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ற நிறுவனம் வந்து கண்காணிக்கிறாங்க. எவ்வளோ எந்தெந்த பகுதியிலேருந்து குப்பை எடுக்கிறாங்க, அது வண்டி வந்து எங்கே போகுதுன்றதை வந்து திறம்பட கண்காணிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கூறியபடி மேலை நாடுகளில் வந்து குப்பை தொட்டி வந்து ஒன்று ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா சென்சர் கொடுக்கும். சென்சர் கொடுத்ததுன்னா அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று அந்த சிஸ்டம் வந்து புதுவைக்கு ஒன்றும் வரல. நம்ம காம்பாக்டர் போகிற வழியில் ஏதாவது வந்து குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பைகளை வந்து ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து அந்த சென்சர் வந்து காம்பாக்டர் சென்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு.
1: நல்லதுங்கய்யா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் கூட. புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு நல சங்கங்களை இந்த 2026 கழிவு மேலாண்மை இயக்கத்துல எவ்வாறு இணைக்க போறீங்கய்யா?
0: மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அவங்க கொடுத்த ஒரு டைரக்ஷனில் இதை பள்ளியில் பாடத்திட்டத்திலே இதை வந்து சிலபஸாக எடுத்து வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து படிக்கும் மாணவர்களே வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அவங்க புரிய வைக்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து அவங்களுடைய சிலபஸ்லேயே வந்து இதை எடுத்துகிட்டு வராங்க. அப்போது அவங்க மாணவர்கள் படிக்கும்போது அதனுடைய தெரிஞ்சிடும். எங்கள் துறை இது சம்மந்தமாக அவங்களுக்கு நிறைய வந்து பேச்சு போட்டி, ஓவிய போட்டிலாம் நடத்திட்டுருக்கோம். ஒரு 5 June இருக்கிற பள்ளி மாணவர்கள்லாம் வந்து இந்த எஸ்ஏ காம்படிஷன் பேச்சு போட்டிலாம் வச்சு நம்ம அவங்க என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாணவர்கள் மனதில் வந்து திடக்கழிவு மேலாண்மை அவசியத்தை புரிய வைக்கிறதுக்கு எங்கள் துறை வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு.
1: ரொம்ப சிறப்புங்கய்யா. தூய்மையான புதுச்சேரி என்ற இலக்கை அடைய நமது வானொலி நேயர்கள் இன்றிலிருந்தே தங்களின் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக எளிய 3 விஷயங்களை நீங்கள் வலியுறுத்த விரும்பினா அது என்னவா இருக்குங்கய்யா?
0: முதலாவதாக தன் வீட்டில் உற்பத்தியாகின்ற குப்பைகளை தரம் பிரிக்கணும். மக்கும் குப்பை, மக்காதங்குப்பை, அபாயகரமான குப்பை, சானிட்டரி வேஸ்ட் பிரித்து கொடுத்தாலே புதுச்சேரி வந்து சிங்கார புதுவியாக விரைவில் மாறும். இரண்டாவது, அவங்க இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகள், அது ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருள், பிளாஸ்டிக் பொருட்களும் அனைத்து பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டது அல்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து மனிதனுடைய வாயுவில் வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு அங்கமாக மாறிடுது. நம்ம காலையில் பல்வெழுக்கின்ற பிரஷ்லேருந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்னு சொல்கிறது வந்து இந்த முக்கியமாக இந்த கேரி பேக், டிஸ்போசல் கப்பு, தர்மோகோல், இது மாதிரியான பொருட்களை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். வெளியில் போகும்போது கையில் ஒரு பையை எடுத்துகிட்டு போய் கடத்தேருக்கு போயிட்டு பழம் காய்கறிகள் வாங்குகிற பழக்கம் வந்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு இதாகிடும். மூன்றாவது, வீட்டில் உருவாகின்ற இந்த அபாயகரமான எலக்ட்ரிக்கல் வேஸ்ட், எக்ஸ்பைர்ட் டேப்லெட் கேப்சல், இதெல்லாம் வந்து தனியாக பிரித்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து பேட்டரி எக்ஸ்பைர்ட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் தூக்கி வெளியில் போட்டிங்கன்னா அந்த பேட்டரியில் இருக்கிற லெட்டுன்ற ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ஹெவி மெட்டல்ஸ் அந்த நிலத்தையும் மாசாக்கும், தண்ணீரையும் மாசாக்கும், அதை நம்மையும் பாதிக்கும். ஸோ இந்த 3 வந்து உங்கள் நமது அன்பான நேயர்களுக்கு நான் எங்கள் துறை சார்பாக வைக்கும் கோரிக்கையா.
1: சிறப்பான கோரிக்கைகள் ஐயா. இதுவரை புதிய திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 மற்றும் நமது புதுச்சேரியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து மிக தெளிவான அவசியமான விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ஐயா அவர்களுக்கு நமது அகில இந்திய வானொலி மற்றும் நேயர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்கய்யா.
0: உங்களுக்கும் நேயர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றி.
1: என்ன நேயர்களே, கழிவு மேலாண்மை என்பது ஏதோ ஒரு தொலைதூர அதிகாரி செய்ய வேண்டிய பணி அல்ல. நமது சமையல் அறையிலும் கழிவு தொட்டியிலும் இருந்தே அது தொடங்குகிறது என்பதை இன்றைய நிகழ்ச்சி நமக்கு மிக அழகாக

0: உணை திரைகிறதல்லவா. ஈரக்கழிவு, உலர்கழிவு, சுகாதார கழிவு மற்றும் சிறப்பு கவன கழிவு என நான்கு வகையாக கழிவுகளை பிரிப்போம். பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். நம் வீட்டை மட்டுமின்றி நாம் வாழும் இந்த எழில்மிகு புதுச்சேரியையும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என்ற உறுதியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திடக்கழிவு மேலாண்மை 2026 குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி மாசுக்கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் ந ரமேஷ், நேர்முகம் கண்டவர் வீரமணி விஜயகுமார், அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி வினோதினி பக்கிரசாமி, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:26:23.
3: நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி ஜிக்மரில் நடைபெற்ற காசநோய்க்கான மேம்பட்ட மரபணு அடிப்படையிலான பரிசோதனைகள் குறித்த தேசிய மாநாட்டின் தொடக்க விழா குறித்த வானொலி தொகுப்பு.
4: கோரிமேடு ஜிப்மரில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கத்தில் காசநோய்க்கான மேம்பட்ட மரபணு அடிப்படையிலான பரிசோதனைகள் குறித்த தேசிய மாநாட்டின் தொடக்க விழா இன்று முற்பகல் 11 மணிக்கு நடைபெற்றது. இம்மாநாட்டின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம், தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டது.
3: இம்மாநாட்டில் வரவேற்புரை ஆற்றினார் ஜிக்மர் நோய் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறையின் மாநாட்டு ஏற்பாட்டு தலைவர் டாக்டர் சோனாலி சர்க்கார் அவர்கள். அவர் பேசும் போது,
5: We know tuberculosis remains a major burden even till date. We have made significant progress under the leadership and vision of our honorable Prime Minister Shri Narendra Modi ji. We have started multiple interventions to control and these have shown results. Pondicherry specifically, we have been able to reduce the incidence of tuberculosis to about 59% from what we had in 2015 and a 136% increase in TB testing, which is supported by the extended molecular diagnostics. But even then, we still have a high burden of deaths due to tuberculosis and we are yet to reach the goal. And to reach the goal, we have to tackle one major problem in tuberculosis, that is drug resistance. So if we are able to diagnose the resistance pattern and start appropriate treatment for all our TB patients, we will be able to reduce mortality. So in this regard, we are hosting this conclave and we aim to discuss this issue of how we can use a high-end technology like the targeted next generation sequencing in universal drug susceptibility testing for tuberculosis, and which will ultimately enable us for early and comprehensive detection of drug resistance, improve the treatment outcomes, reduce tuberculosis mortality, and thereby help us in advancing the progress towards TB elimination. At the very outset, I extend our heartfelt welcome to our chief guest, Shri N. Rangaswamy ji, Honorable Chief Minister of Puducherry and Minister of Health and Family Welfare. Sir, we are deeply honored by your gracious presence today. Your presence adds significance to this national gathering. You have taken time to join us and encourage this collective endeavor towards strengthening our fight against tuberculosis. It is my privilege to extend a warm welcome to our beloved director, Professor Veer Singh Negi. Sir, we sincerely appreciate your leadership, encouragement, and continued support, which have provided an enabling environment for this important national initiative.
4: தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நேகி அவர்கள் தமது உரையில் காசநோய் ஏற்படுத்தி வரும் சவால்களை எடுத்துரைத்தார். மருந்து எதிர்ப்பை துல்லியமாகவும் உரிய காலத்திலும் கண்டறிவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். காசநோயால் கண்டறியப்படும் ஒவ்வொரு நோயாளிக்கும் மருந்து எதிர்ப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதில் அனைத்து நோயாளிகளுக்குமான மருந்து உணர்திறன் பரிசோதனை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து எதிர்ப்பை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் உரிய சிகிச்சை முடிவுகளை மேற்கொள்ளவும், சிகிச்சை தோல்வி மற்றும் மருந்து எதிர்ப்பு

0: காசநோய் பரவலை குறைக்கவும் முடியும் என அவர் குறிப்பிட்டார்.
1: டியூபர்குலோசிஸ் கண்டினியூஸ் டு பி எ மேஜர் பப்ளிக் ஹெல்த் சேலஞ்ச் இன் இந்தியா. வைல் சப்ஸ்டன்ஷியல் ப்ரோக்ரஸ் ஹாஸ் பீன் மேட் இன் டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராம் டெலிவரி, தி கம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் டிபி அண்ட் பர்டிகுலர்லி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டியூபர்குலோசிஸ் கண்டினியூஸ் டு டிமாண்ட் அட்வான்சஸ் இன் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன். One of the critical challenges in this journey is timely and accurate diagnosis of drug resistant. Universal drug susceptibility testing is an important step towards ensuring that every person diagnosed with TB is assessed for drug resistance, and that is how we can control or we can eliminate tuberculosis. Early identification of resistance enables appropriate treatment decisions and helps prevent treatment failures and further transmission of drug resistant tuberculosis. TB elimination requires sustainable collaboration among clinicians, researchers, labs, public health programs, policy makers, technology partners and communities. And in this regard, Pondicherry is uniquely placed because of its size, because of its proactive government, sir, and with your visionary leadership, this is very much possible in Pondicherry, which can be emulated by the whole of government of India and whole of India. So the policy dialogue is an equally important component of this gathering, sir. Scientific advances can have their greatest impact when evidence is translated into policy and ultimately into effective implementation. So I am pleased to acknowledge the collaboration of Resilience Foundation in this initiative. Partnerships between public health institutions, research organizations, philanthropic foundations and other stakeholders are important for promoting innovation, collaboration, sustainable approaches towards TB elimination. The participation of NTEP, Report India, the Gates Foundation and other national and international partners reflects the importance of collaborative action in addressing the complex challenges which are being posed by the tuberculosis. During these 3 days of deliberations, I hope the discussions will go beyond identifying what is scientifically possible and focus equally on how we can translate innovations into impact. The conclave will help strengthen the connections between research and policy, diagnostics and treatment, innovation and implementation, and evidence and action. On behalf of JIPMER, I extend my warm welcome to all our distinguished guests, speakers, delegates, researchers, clinicians, and young professionals. I wish the National Conclave and Policy Dialogue on Tuberculosis a very, very successful outcome. Thank you.
0: தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசும்போது
2: தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் தேசிய மாநாடு, காசநோய் சம்பந்தப்பட்ட மாநாடு புதுச்சேரியில் நடத்தப்படுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய உண்டு. இங்கு வருது வந்துள்ள சிறப்புரையாற்றிய நம்முடைய மரியாதைக்குரிய ஜிப்மர் மருத்துவமனையுடைய இயக்குனர் மற்றும் துறையை சார்ந்த மருத்துவ அதிகாரிகள், நிபுணர்கள், மருத்துவர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு காசநோய் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாநாடு ஒரு முக்கியமான ஒன்று. இது ஒரு பெரிய தொற்றுநோய், காசநோய் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பயப்படுகின்ற, பயமுறுத்துகின்ற ஒரு பெரிய தொற்றுநோய். காசநோய் அப்படி யாருக்காவது ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அருகில் வருவதற்கே அஞ்சுவாங்க, அவங்களை பார்த்து அஞ்சுவாங்க. ஒரு சமயம் மிக மிக மோசமாக இருக்கும். நம்முடைய நாட்டில் ஆண்டுக்கு 28 லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்படுகின்ற இந்த ஊர். நம்முடைய மத்திய அரசுடைய எண்ணம், பாரத பிரதமருடைய எண்ணம், இந்த நோய் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான ஒரு. அதற்காக மத்திய அரசு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றது. இது போன்ற மாநாட்டின் வாயிலாக கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு, புலிவர்கள் சேகரிக்கப்பட்டு, அதற்கு ஏற்றவாறு இந்த நோயை ஒழிப்பதற்கு ஒரு நடவடிக்கை அரசு எடுத்தது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமயத்தில் மிக மிக மோசமாக இருக்கும். நம்முடைய சுகாதாரத்துறை, நம்முடைய காசநோய் மருத்துவமனை சிறந்த முறையில் பணியாற்றி இப்போ உடனே பார்க்கலாம், காசநோய் மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக காசநோய் அறியப்படுகின்ற ஒரு லேப் இருக்குது. இந்தியாவிலே ஒரு சிறந்த லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியான 2015-2021 இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 59% குறைக்கப்பட்டுள்ளது நம்முடைய புதுச்சேரியில் காசநோய். 142 கிராமத்தில் ஏறக்குறைய 36 கிராமங்கள் காசநோய் அறவே இல்லை அப்படின்ற ஒரு தகவல். இன்னும் சில ஆண்டுகளில், ஒரு சில ஆண்டுகளில் மேலும் 40 கிராமங்கள் காசநோய் அற்ற ஒரு கிராமமாக மாற்றப்பட இருக்கின்றது என்ற தகவல் அறியும் பொழுது நம்முடைய துறையினுடைய பணி எவ்வளோ சிறப்பாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க முடிகின்றது. 2030 காசநோய் இல்லாத மாநிலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் மாற்றப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு

0: இருக்கின்றது. இந்த அரசு எடுக்கின்ற முயற்சி நல்ல உணவு கொடுப்பது, சாப்பாடு கொடுக்கறது, அதற்குரிய நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டு அவருடைய நேரடி வங்கி கணக்கில் செலுத்துவது, இவையெல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில் மக்களுக்கு இந்த நோய் பரவாமல் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கின்றது என்பது என்னுடைய எண்ணம். அரசு எடுத்து வந்த தொடர் நடவடிக்கைகள் புதுச்சேரியில் காசநோயை ஆறவே ஒழிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மத்திய அரசுடைய எண்ணத்தை இந்த அரசு சிறந்த முறையில் எடுத்துக்கொண்டு அடுத்து காசநோய் இல்லை அப்படின்றது எனக்கு கூட சுகாதாரத்துறைக்கு அந்த காசநோய் இல்லை அப்படின்றதுக்கு வெண்கல பதக்கம் சான்றிதழ் வெண்கல பதக்கம் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. விரைவிலேயே தங்கப்பதக்கமும் வாங்கும் என்ற அறிவை காசநோய் ஒழிக்கப்பட்டு தங்கப்பதக்கத்தினை இந்த அரசு பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. பொதுவாக நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும், புதுச்சேரி மக்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அது நம்முடைய ஜிப்மர் மருத்துவமனையும் ஒரு பெரிய பங்காற்றி வருகின்றது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது பாராட்டக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கணும். புதுச்சேரியை பொறுத்தவரை ஜிப்மர் மருத்துவமனை என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புதுச்சேரி மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு, மருத்துவ வசதி செய்து கொடுப்பதில். அதே மாதிரி காரைக்காலிலும் ஒரு மருத்துவ ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. அதுவும் காரைக்கால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். பொதுவாக நோயற்ற வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுதான் நம்முடைய மாண்பு பாரதத்தினுடைய 2047 இந்தியா ஒரு சிறந்த நாடாக எல்லா துறைகளும் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக வர வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய மிக முக்கிய நோக்கமாகும். அதற்கு இது ஒரு இந்த மாநாடு ஒரு படிக்கலாக அமையும். காசநோய் ஒழிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த மாநாடு அப்படின்னு சொல்லும்பொழுது நிபுணர்கள், அறிஞர்கள், துறை சம்பந்தப்பட்டவர்கள், வல்லுநர்கள் இங்கே கூடியிருப்பார். நம்முடைய நாட்டுகளில் வெளிநாட்டை சார்ந்தவர்களும் வல்லுநர்கள் இங்கே வந்திருப்பார்கள். அவருடைய கருத்துக்கள், அவருடைய ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அவையெல்லாம் சேகரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அந்த தகவல்கள் கிடைக்கும் பொழுது இது ஒரு வெற்றி பெற்ற ஒரு மாநாடாக, இந்த மாநாட்டின் மூலமாக இந்த நோய் அறவே ஒழிக்கப்படுகிற நிலையை மத்திய அரசு உருவாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மாநாடு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து துறை சார்ந்த வல்லுநர்களுக்கும் மருத்துவ அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தினையும் கூறி இதை தொடங்கி வைப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய மத்திய அரசு என்கின்றவாறு 2047 நம்முடைய இந்திய நாடு ஒரு சிறந்த வல்லரசு நாடாக, எல்லாவற்றும் சிறந்து விளங்குகின்ற ஒரு நாடாக திகழும் என்பதில் எந்த பயமும் இல்லை என்பதை கூறி வாழ்த்தியை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: இம்மாநாட்டின் தொடக்க விழா நிறைவில் டாக்டர் திவேதி அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். இவ்விழாவில் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை செயலர், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகள் இயக்குநரும், தேசிய சுகாதார இயக்கத்தின் இயக்குநர், ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் தேசிய பணிக்குழு தலைவர், ஜிப்மர் கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள், ஜிப்மர் மருத்துவமனையின் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ படிப்பு மாணவ மாணவிகள், மூத்த அரசு அதிகாரிகள், பொது சுகாதார நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உட்பட மாநாட்டு பிரதிநிதிகள் பலரும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர்.
2: நிறைவாக வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் மாநாடு இனிதே நிறைவு பெற்றது.
1: நேயர்கள், இதுவரை புதுச்சேரி ஜிப்மரில் நடைபெற்ற காச நோய்க்கான மேம்பட்ட மரபணு அடிப்படையிலான பரிசோதனைகள் குறித்த தேசிய மாநாட்டின் தொடக்க விழாவின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள்.
2: அமைப்பில் உதவி
1: எஸ் சரவணன்,
2: அமைப்பு
1: மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:40. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து அரிஹரன் பாடியது.

0: அதாவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஒவ்வொரு மனிதருக்கும் சேவையே வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று வாத் நகர் முதல் வாரணாசி வரையிலான யாத்திரையில் ஈடுபட்டுள்ள சேவை யாத்திரிகர்களுடன் மெய்நிகர் முறையில் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவிலும் கலப்பு ஸ்கீட் பிரிவிலும் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ள இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை சீமா குமாரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் போது சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை தடுக்க வருமான வரித்துறை சார்பில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதுகுறித்த தகவல்களை 7598981438 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள சிடி ஸ்கேன் உள்ளிட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று மாலை திறந்து வைத்தார். மாநில அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி பகுதியில் காலிமனை வைத்திருப்போர் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், கொசு உற்பத்திக்கு ஏதுவாக நீரை தேங்கவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பாலுக்கு பதிலாக தாவர எண்ணெய் மற்றும் மாவு பொருள் கொண்டு தயாரிக்கப்படும் அனலாக் பனீர் விற்பனையை தடை செய்ய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தேசித்துள்ளது. அனலாக் பால் பொருட்கள் என்ற பெயரில் ஏற்கனவே உரிமம் பெற்றவர்கள் உற்பத்தி பொருளின் பெயரில் பனீர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷவாணி. என் கண்ணில் பாவை என்றோ நாடகம். எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். நடிப்பு என் எஸ் சுப்பிரமணியன், ஆர் வெங்கடேசன், சித்ரா சுப்பிரமணியம், ஜி ராஜேஸ்வரி, பி குமாரசாமி, என் பி சீதாலட்சுமி, சிறுமி ஆர் சௌந்தர்யா ஆகியோர். அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம். என் கண்ணில் பாவை என்றோ நாடகம்.

0: என்னங்க உங்களை தானே மச மசன்னு நின்னுட்டு இருக்கீங்களே, நம்ம சார்மதிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, இன்னும் என்ன பண்றீங்க? வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க சார்மதி, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா.
1: இதோ வந்துட்டேம்மா.
2: சொல்லு கமலா. அடடே, வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள.
3: இவன் என்னோட மகன், பேரு உதயனன். தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல பையனுக்கு நல்ல தமிழ் பேரை வச்சிருக்க.
2: ஆஹா.
3: புலவர் கொங்குவேளிர் இயற்றிய

0: பெருங்கதை காப்பியத்தோட தலைவன் பேரு தான் உதயணன். இந்த புலவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்.
1: என் பேரு கந்தையா. கோயம்புத்தூர் கந்தைங்கிற பேர்ல பத்திரிகைகள்ல கதையெல்லாம் எழுதுவேன். ரிட்டையர்டு பிரின்சிபால், சாருமதியோட அப்பா. சாருமதியோட அம்மா கமலத்தோடு கணவரா தற்சமயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: நல்ல ஜோக் அடிக்கிறீங்களே.
1: இப்படி சிரிச்சு
2: என்னங்க, உங்களை தானே மச மசன் நின்றுட்டு இருக்கீங்களே. நம்ம சாருமதியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இன்னும் என்ன பண்றீங்க? வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. சாருமதி எல்லாரும் வந்துட்டாங்கம்மா.
3: இதோ வந்துட்டேம்மா.
1: சொல்லு கமலா. அடடே, வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள.
0: இவன் என்னோட மகன், பேரு உதயணன். தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல பையனுக்கு நல்ல தமிழ் பேரை வச்சிருக்க. புலவர் கொங்குவேளிர் இயற்றிய பெருங்கதை காப்பியத்தோட தலைவன் பேரு தான் உதயணன். இந்த புலவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்.
1: என் பேரு கந்தையா. கோயம்புத்தூர் கந்தைங்கிற பேர்ல பத்திரிகைகள்ல கதையெல்லாம் எழுதுவேன். ரிட்டையர்டு பிரின்சிபால், சாருமதியோட அப்பா. சாருமதியோட அம்மா கமலத்தோடு கணவரா தற்சமயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: நல்ல ஜோக் அடிக்கிறீங்களே.
1: இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். கல்யாணத்துக்கு முன்னால மனசு விட்டு சிரிச்சது, அப்புறம் இறுக்கமா வாய மூடி ரொம்ப வருஷம்.

0: தீபாவளி முடிஞ்சு கார்த்திகை மாசம்னு கூட தெரியுமே.
1: சரி சரி, பேசாம இரு. கலிப்பாகை திலகவதியை பார்த்து திருமணம் செய்து கொள்வதாக நிச்சயம் செஞ்சுட்டு போறாரு. பிறகு கொஞ்ச நாள் கழித்து கலிப்பாகை தலைமையில பக்கத்து நாட்டு அரசனோட போரிடருக்கு படையெடுத்துட்டு போறாரு. போர்ல கலிப்பாகை வீர மரணம் அடைஞ்சாரு.
0: ஐயோ, அந்த அக்கா திலகவதியோட கதி என்னாகும்?
1: அவங்க தமிழ் பெண்ணின் குலவிளக்காய் திகழ்ந்தார். கற்பின் செல்வியாக விளங்கினார். தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் போரில் இறந்த செய்தி கேட்டதும் தானும் உயிரை விட்டுவிட எண்ணினார். ஆனால் சிறுவன் திருநாவுக்கரசரின் வேண்டுதலின் பேரில் உயிர் வாழ வேண்டியதாயிற்று. பிறகு தம்பியை யார் காப்பாற்றுவார்? ஆனால்
0: என்ன டீச்சர்,
1: திலகவதி கலிப்பாகையாரோட மனைவியாகவே தன்னை தீர்மானிச்சுக்கிட்டு வெண்ணிற ஆடை உடுத்தி கைமை நோன்பு நோற்றார். முறைப்படி திருமணம் நடக்காவிட்டாலும் எப்போ கலிப்பாகைக்கு தன்னை திருமணம் முடித்து வைப்பதாக தீர்மானிக்கப்பட்டதோ அப்போதே அவரது மனைவியாக தான் ஆகிவிட்டதாக தெரிவித்தார். இதுதான் தமிழக பெண்களின் குலப்பெருமை, கற்பு எல்லாம்.
0: டீச்சர், இது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். விதவிக மறுமணத்தை ஆதரிக்கிற இந்த காலத்துல இப்படி நடக்குமா நினைச்சா சிரிப்புதான் வருது டீச்சர்.
1: சிரிப்ப சிரிப்ப, சூடி கொடுத்த சுடர் கொடியான கோதை நாச்சியார் கூட இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆண்டாளின் தந்தையான விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் தன் மகளுக்கு திருமணம் பேச நினைத்த போது ஆண்டாள் என்ன சொன்னார் தெரியுமா?
0: சொல்லுங்க டீச்சர், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே.
1: மனிதர்களுக்கு என்னை பேரம் பேசாதீர்கள், அப்படி செய்தால் நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றார்.
0: சரிங்க டீச்சர், நேரமாச்சு, அம்மா வேற தேடுவாங்க, போயிட்டு வரேன் டீச்சர்.

0: உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா?
1: எல்லாம் தெரியும். போன வாரம் தீபாவளி சமயத்துல நம்ம சம்பந்தி வீட்டுல தீபாவளி கொண்டாடிக்கிறாங்க, அங்க நானும் போயிருந்தேன்.
0: சாருமதி மூஞ்சியில பட்டாசு வெடிச்சிருத்தாமே, ரெண்டு கண்ணு புண்ணாயிடுதான், மூஞ்சி எல்லாம் தீக்காயங்களாம். ஆஸ்பத்திரியில இருக்கான்னு போன் வந்ததே.
1: எல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்பதான் ஆஸ்பத்திரி இருந்து அந்த பொண்ண சாருமதியை பாத்துட்டு தான் வர்றேன். கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான், உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. ஆனா
0: மறுபடியும்
1: அவளுக்கு கண் பார்வை வருமானு உறுதியா சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நம்ம உதயணன் பக்கத்துலதான் இருக்கான்.
0: என்ன
1: பேசுற? நிச்சயம் நடந்தாச்சு, உதயனுக்கு சாருமதி தான் முடிவு பண்ணியாச்சு.
0: அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் இந்த சொந்தம் பந்தம் எல்லாம்.
1: உதயனா, பாப்பா பாப்பா, சாருமதி எப்படி இருக்கா?
2: அப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் கேட்டுட்டுதான் இருந்தேன். அம்மாவும் ஒரு பெண் இல்லையா? சாருமதிக்கு தாலி கட்டி கல்யாணம் நடந்து இப்படி ஆயிருந்தா நான் எப்படி நடந்துக்கோனோ அப்படித்தான் இருக்கிறேன். அவ என் மனைவி, இத யாராலும் மாத்த முடியாது.
0: என்னடா உனக்கு என்ன ஆச்சு?
2: எனக்கு ஒன்னும் ஆகலம்மா. இதே போல ஒரு விபத்து நடந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா காலம் பூரா சாரு என்னை வச்சு காப்பாத்துவாம்மா. ஆஸ்பத்திரியில சாரு கதறி அழுது, நீ பாக்கல? வேறொரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிச்சுமா. அவளுக்கு கண் இல்லையா இல்ல உனக்கு கண் இல்லையா?
0: எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன்.
2: அம்மா, அடுத்தவங்க கண்ணீர்ல வர நன்மைகள்லாம் நிலைக்காதுமா, அது பாவம், மகா பாவம். அம்மா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. என் மனைவி சாருமதி தான். ஏற்கனவே முடிவு செஞ்ச அதே நாள்ல எனக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது.

0: நாட்டில் கண் இருந்தும் பார்வையற்றவர்களா இருக்கிறவங்க தான் அதிகம்.
1: நீங்க என்ன சமாதானப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல உங்க அம்மா ரொம்பவும் கோபமா இருக்காங்க. அவங்களையும் மீறி நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. என்கிட்ட அத்தை பேசுறதே கிடையாது, தெரியுமா?
0: நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு அந்த கவலை? சரு, உன்னோட வீணையில நீ சுதி மீட்டி வாசிப்பிய அந்த தேஷ் ராக பாட்டு.
1: பாவேந்தர் பாரதிதாசனோட துன்பம் நேர்கையிலே நீ யாழெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, அந்த பாட்டு தானே?
0: ஆமா, அதே பாட்டு தான்.

0: ஏங்க, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆயிருச்சு, ஆனா உங்க அம்மாவுக்கு தான் என் மேல உள்ள கோபம் இன்னும் தீரல.
1: நீ என்ன தப்பு செஞ்ச? எதுக்கு அவங்க உன் மேல கோபப்படணும்? சாரு, ஒரு தப்பும் பண்ணாத உன்னை தண்டிக்க அந்த ஆண்டவனுக்கே உரிமை இல்லை. கவலைப்படாதம்மா, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும்.
0: நான் உங்களுக்கு ரொம்ப சுமையா இருக்கேனாங்க.
1: இதெல்லாம் ஒரு சுமையா? அன்புக்கு சுமை எது? அது சுமை இல்லை, அது சுவைட செல்லும் சுவை. சாரு, உன்னோட கண் பார்வை இழப்பு ஒரு குறையே இல்லடா.

0: கவலை. சரு, உன்னோட வீணையில நீ சுதி மீட்டி வாசிப்பிய அந்த தேஷ் ராக பாட்டு.
1: பாவேந்தர் பாரதிதாசனோட துன்பம் நேர்கையிலே நீ யாழெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, அந்த பாட்டு தானே?
0: ஆமா, அதே பாட்டு தான்.

0: டீச்சர், நீங்க கல்யாணம் பண்ணிட்டு மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது டீச்சர்.
1: இனிமே என்ன டீச்சர்னு கூப்பிடாத, அக்கானே கூப்பிடு.
0: சரிக்கா, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா?
1: போ, அடிக்கடி அவர் என்ன கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். பொற்றாமரைக்குள்ள படிகள்லாம் இருந்து நானும் அவரும் மணிக்கணக்கில் பேசுவோம்.
0: அங்க கோபுரங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்குமே, எனக்கும் மதுரைக்கு வரணும்னு ஆசைதான். கோபுர சிலைகள் எல்லாம் பாப்பீங்க தானே? ஓ சாரிக்கா.
1: அதனால என்ன யாமினி, என்னால பார்க்க முடியாட்டாலும் தொட்டு ரசிக்க முடியுமே. கோவையில் இருக்கிற அட்டசக்தி மண்டபம், முதலி மண்டபம், கிளிக்கட்டு மண்டபம், திருமலை நாயக்கர் மண்டபம், அப்புறம் அருகால் பீடம், இதெல்லாம் கைகளால தொட்டு மனசால உணர்ந்து அனுபவிச்சேன். என் கணவரோட கண்கள் மூலமா தான் நான் இந்த உலகத்தையே பார்க்கிறேன்.
0: அக்கா, நீங்க நாளைக்கு மதுரைக்கு போயிட்டா மறுபடியும் கோயம்புத்தூருக்கு எப்பக்கா வருவீங்க?
1: சீக்கிரமே வந்துருவம்மா.
0: சரிக்கா.

0: சாரு, ரெண்டு நாளாக நீங்கள் இல்லாமல் எனக்கு என்னவோ போல இருந்ததுடா. ஆ, வீட்டில் அம்மாலாம் சௌக்கியமாக இருக்காங்களா?
1: ஆ, சௌக்கியமாக தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. மாமா தான் ரொம்ப உதவியாக இருந்து என்னை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போனார்.
0: சாரு, இப்போ நீ மாசமாக இருக்க, உன்னை அழைச்சிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விடணும். நமக்கு அழகான குழந்தை ஒன்று பிறக்கும் வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும், தெரியுமா?
1: எல்லாம் தெரியுங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து வளகாப்பு நடத்தி அழைச்சிட்டு போக வரோன்னு சொல்லியிருக்காங்க.
2: சாரு, ராத்திரி மணி 10:00, இன்னுமா தூங்காம அரட்டை கச்சேரி நடக்குது. ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி சமயத்துல நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், தெரியுமா?
0: இதை பாடுறா. ஏமா, உன் மாமியாருக்கு அப்படி என்ன மந்திரம் போட்ட? இப்படி கரிசனம் காட்டுறாங்க உண்மையில? பேஷ் பேஷ்.
1: உங்களுக்கு என்ன மந்திரம் போட்டேனோ அந்த மந்திரத்தை தான் கொஞ்சம் மாத்தி போட்டேன், அவ்வளவுதான்.
0: நீ ரொம்ப குறும்புக்காரி.
1: நாளைக்கு என் அம்மாவும் அப்பாவும் இங்க வரதா இருக்காங்க.
0: ஓஹோ.
2: சாருக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு?
1: அதான் வந்துட்டேனே, உனக்கு நான் வாழ்த்து சொல்லணும். யாமினி,
2: எதுக்கு?
1: நீ +2 மாவட்டத்திலேயே முதல் மார்க் எடுத்திருக்கிறதா

0: அதா நேர்ல போறோமே பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். வாழ்த்துக்கள் என்டியர் யாமினி. உன் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லக்கா, ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு செலவாகுது. அதனால நான் அப்போ மேல படிக்க விரும்பல, பிஇல கூட இடம் கிடைச்சிருக்கு. ஆனா நான் காலேஜ் சேர போறது இல்லக்கா.
0: ஏய், நீ காலேஜ்ல சேரணும், கண்டிப்பா சேர்ந்து படிக்கணும், பெரிய இன்ஜினியரா வரணும். அதுக்கு நான் பணம் தரேமா, நீ கவலைப்படாதேமா.
2: சாரோ, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க?
0: நம்ம யாமினி தாம்மா.
2: என்ன எப்ப பார்த்தாலும் தொணத்தொணான்னு பேச்சு. யாமினி, சார்வை கொஞ்சம் தூங்க விடமா.
1: சரி ஆண்டி, நான் வரேன் ஆண்டி.
0: ஏமா அவளை துரத்தி அடிக்காத குறையா விரட்டி அடிக்கிற, பாவமா அந்த பொண்ணு.
2: சரி சரி, சாப்பிட்டுட்டு தூங்க, மணி பத்தா போகுது. ராத்திரியில ரொம்ப நேரம் கண்ணு உடிச்சிருக்க கூடாதுமா. மதுரையில இருந்து நாளைக்கு மாப்பிள்ள வராரு, இப்பதான் போன் வந்தது.
0: எனக்கு போன் பண்ணியிருந்தாருமா. அம்மா.
2: என்னடி என்ன முழுங்குற, வாய திறந்து சொல்லு.
0: அவங்க வீட்டுல அவசரமா கொஞ்சம் பணம் கேட்டாங்கம்மா.
2: பணமா? எவ்வளவு?
0: 30 வேணுமா?
2: 30? 30,000? என்னடி அநியாயம் அது. வரதட்சணை கேக்குறாங்களோ என்னவோ. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தைய தக்கான்னு குதிப்பாரே.
0: அப்பா கிட்ட நீதாமா எடுத்து சொல்லணும்.
2: சரி பாக்குறேன். கலிகாலம்.

0: மாப்பிள்ள, நீங்க கேட்ட பணத்தை சார் கிட்ட கொடுத்துருக்கேன்.
1: பணமா? நான் இப்ப பணம் கேட்டேன் மாமா? ஏதாவது கனவு கனவு கண்டீங்களா?
0: நான் ஏன் கனவு காண்றேன்? வரதட்சணை நேரா கேட்காம சுத்தி வளைச்சு பொண்டாட்டி மூலமா கேட்டிருக்கீங்க.
2: சும்மா இருங்க, ஏதாவது அவசர செலவுக்கு மாப்பிள்ள கேட்டிருக்கலாம். பிசினஸ்ல முதல் போட இருக்குமோ என்னமோ.
1: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாமா. நீங்க சுயநினைவு கூட தான் பேசுறீங்களா?
3: என்னடா உதயனா இது, அநியாயமா இருக்கு. நாங்க அந்த மதுரை மீனாட்சி மேல சத்தியமா வரதட்சணை எதுவும் கேட்கலையே.
1: இதுல ஏதோ சதி நடந்திருக்கு.
0: அதானே, எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. நான் தானே நேர்ல சாருமதி கிட்ட பணத்தை கொடுத்தேன், அவசரம்னு சொன்னாலே.
1: அப்போ சாருகிட்டே நேர விசாரிச்சிருவான், அப்புறம் உண்மையினா தெரிஞ்சிட போகுது.
3: சரி சரி, பதட்டப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கும். சாரு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவோ என் மருமக மட்டும் இல்ல, என் மகளும் அவதான்.
1: அம்மா, எப்பிருந்து ரெண்டு பேரும் இப்படி ஒட்டி உருவோட ஆரம்பிச்சீங்க?
3: அவளோட தங்கமான குணத்துக்கு யாராவது சண்டை போட நினைப்பாங்களா? சாரு அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கினது எனக்கு தெரியும். போன்லயே எல்லா விவரங்களையும் சொல்லிட்டா. எங்க அப்பா வந்து தார் பூட் தஞ்சாவூர்னு கத்துவார், ஒண்ணும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னான்.
1: அப்படின்னா அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்?
3: அதுவா, அவகிட்ட டியூஷன் படிச்ச பொண்ணு யாமினியா, பாவம், ரொம்ப இல்லாதப்பட்டவளாம். காலேஜ்ல படிக்க சீட்டு கிடைச்சும் வசதி இல்லாததுனால சேர்ந்து படிக்க முடியலையாம். அந்த பொண்ணுக்கு தான் பணம் கொடுத்திருக்கா, நல்ல காரியம் தானே.
1: அம்மா, உங்களுக்கு எப்ப இப்படி ஒரு ஞானம் பிறந்தது?
0: ஏன் பொண்ணா கொக்கானா, ஆனா நேராவே இதை கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். அதுக்கு உங்களையே மாட்டி விடணும்.
1: எல்லாம் சிம்பிள் மாமா, இப்படி ஒரு பொய்ய சொன்னா தானே உடனடியே காரியாகும்.
0: சாரு, சமையல் அறையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா காஃபி எடுத்துட்டு வா. உங்க அம்மா காஃபி போட்டா மனுஷனால குடிக்க முடியுமா?
2: இவ்வளவு நாளா என்னோட காஃபிய குடிக்கிறீங்களே, அப்ப நீங்க யாரு?

0: அம்மா இங்க வாயே. ஐயோ, என் யாமினிக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவனே,
1: என்ன சாரு? போன்ல யார் பேசினது?
0: யாமினியோட அம்மா தான் பேசினாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்காங்க.
1: ஒன்னும் புரியலையே, யார் ஆஸ்பத்திரியில இருக்கிறது?
0: யாமினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, காலேஜ் போகும்போது லாரிக்கார வந்து மோதிட்டானா, இப்போ ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களா, ஐசியூல இருக்கா.
1: ஐயோ பகவானே, எங்க யாமினிக்கு எதுவும் நடக்க கூடாது. தாயே மதுரை மீனாட்சி, நீதாம்மா காப்பாத்தணும்.
0: அம்மா, உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா, நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். யாமினிய பார்த்தா

0: இதோ இதோ அப்பாவை கூப்பிடுறேன். ஆனா யாமினி ஐசியூல இருக்கிறப்போ நம்மளால அவளை பார்க்க முடியாதே. பக்கத்துல யாரு இருக்காங்களோ?
1: யாமினியோட அம்மா மட்டும்தான் கூடவே இருக்காங்களாம். யாமினிக்கு நினைவு இன்னும் இல்லையா? எதுவும் பேச மாட்டேங்கிறாளாம். கண்களை திறந்தபடியே வெறிச்சு பாக்குறாளாம்.
0: பகவானே என்ன கொடுமை இது! முதல்ல நாம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம், அப்புறமா அப்பா வரட்டும். கிளம்பு சாரு.
2: கமலா,
1: அப்பா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க, யாமினிய பார்த்தாகணும்.
2: நான் ஆஸ்பத்திரியில யாமினிய பார்த்துட்டு தான் வரேன்.
1: அப்பா
2: நிலைமை நம்ம கையில் இல்ல. யாமினிக்கு சுயநினை வந்த பின் தான் எல்லாம் தெரியும்.
1: அப்பா அவ பிழைச்சுக்குவாளா? என் யாமினிக்கு ஒன்னும் ஆகாதே. சொல்லுங்கப்பா சொல்லுங்க, பெருசா அடிபடலையே அப்பா, சொல்லுங்கப்பா.
2: சொல்றதுக்கு என்ன இருக்குமா? கமலம் சாருமதி வீட்லயே இருக்கட்டும். வாயு மயமா இருக்கிற சாரு அங்க வர வேண்டாம். நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு, கொஞ்சம் பணம் எடுத்துக்கோ, யாமினியோட அம்மா கையில கொடுத்துரு.
1: அப்பா என்ன போலவே கடவுளுக்கு கண் இல்ல, கருணை இல்ல, இரக்கம் இல்ல.
2: அழாதே சாரு, அழாதே. இந்த நிலைமையில நீ அழக்கூடாதுமா.
1: அம்மா நானும் வரேமா, என் யாமினிய பார்க்கணும், அவ கூட பேசணும். என்ன பார்த்தா அவளோட வழி எல்லாம் போயிருமா.
0: என்னங்க சீக்கிரமா ஒரு டாக்ஸிய கூட்டிட்டு வாங்க. சார்பா உடனே ஆஸ்பத்திரியில சேர்த்தானுங்க. பிரசவ வலியால துடிக்கிறாங்க.
2: கூட்டிட்டு வரேன்மா.

0: என் குழந்தை எப்படிமா இருக்கா?
1: அது ஏன் கேக்குற? என் தங்க குட்டி மதுரை மீனாட்சி ஆட்டமா அழகா தலை நிறைய முடியோட பிறந்திருக்கா.
0: மதுரையிலிருந்து அவங்கெல்லாம் புறப்பட்டாச்சுன்னு தகவல் வந்துச்சுமா?
1: ஆமா ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் சிங்காநல்லூர் தாண்டி வந்தாச்சாம்.
0: அம்மா, இந்த மருத்துவமனையில தானே யாமினி இருக்கிறா?
1: ஆமா சாரு, அவளுக்கு இன்னும் நினைவே திரும்பலையாம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அப்பா கூட அவளை பார்க்கத்தான் போயிருக்காரு. கலகலன்னு சிரிச்சுட்டு பட்டாம்பூச்சியா பறந்து திரிஞ்ச நம்ம யாமினிக்கு இப்படி ஒரு நிலைய கடவுள் கொடுத்துருக்க கூடாது. கருணையே வடிவான கடவுள் இப்படி கல் மனசு படைச்சவராய் இருக்க கூடாது.
0: அம்மா, என் அன்பான யாமினிய என்னாலதான் என் கண்களால பார்க்க முடியல. என் குட்டி தங்கத்தை யாமினி பார்த்தான்னா கொள்ள சந்தோஷப்படுவா.
1: யாமினிக்கு சுயநனவு வந்ததும் நம்ம குழந்தைய அவளுக்கு காட்டுவோம். நீ கவலைப்படாதடா.
0: சரிம்மா. அம்மா, அவங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு.

0: அம்மா, ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிருச்சு. அங்கிருந்த யாமினி என்ன ஆனாலோ, எனக்கு பயமா இருக்குமா.
1: சாரு,
2: மனசை தேத்திக்கோமா. யாமினிக்கு நினைவு திரும்பலையா?
0: அப்பா,
2: நினைவு திரும்பாமலே அவளோட உயிர் பிரிஞ்சிட்டு.
0: ஐயோ அப்பா,
2: கடைசி வர நான் பக்கத்துல தான் அம்மா இருந்தேன்.
0: அப்பா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ அப்பா, என் யாமினிக்கா இந்த நிலை வரணும்.
2: சாரு, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவளுடைய அன்பு கிடைக்காம போச்சு. நாம கொடுத்து வச்சதும் அவ்வளவுதான். நானும் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் உதவியா இருந்தேன். ஆனா யாமினிய யாராலும் பிழைக்க வைக்க முடியலம்மா.
0: என்கிட்ட ஏப்பா இத உடனே சொல்லல?
1: பச்சை பொள்ளத்தாச்சிமா, இதை தாங்குற சக்தி உனக்கு கிடையாதே.

0: அனைக்கும் உதவியாயிருந்த. ஆனால் யாமினியே, யாராலும் பிழைக்க வைக்க முடியலம்மா.
1: என்கிட்ட ஏப்பா இதை உடனே சொல்லல?
2: பச்சை பொள்ளத்தாச்சிம்மா, இதை தாங்குற சக்தி உனக்கு கிடையாதே. அதாம்மா சொல்லாம விட்டுட்டோம்.
1: ஐயோ அம்மா, என் யாமினி என்ன விட்டுட்டு போயிட்டாலே. யாமினி
0: சாரு, யாமினி நம்மளை விட்டு எங்கேயும் போகல.
1: அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க?
0: யாமினியோட அம்மா படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா யாமினியோட உடல் உறுப்புகளை தானமா எழுதி கொடுத்திருக்காங்க. குறிப்பா யாமினியோட கண்களை உனக்குத்தான் பொருத்தணும்னு எழுதியிருக்காங்க. இனிமே நீ இந்த உலகத்தை பார்க்கறது உன்னுடைய கண்களால அல்ல, யாமினியுடைய கண்களால. யாமினி நம்ம குல தெய்வம், யாமினி நம்ம குல தெய்வம்மா.
2: யாமினி ஆமாச்சாரு, உன்னோட செல்ல குழந்தைய நீ முதன் முதலா பார்க்க போறியே, அது யாமினியோட கண்கள் மூலமா தாம்மா.
1: நீங்க சொல்றது உண்மையா அப்பா? இனி யாமினி நம்ம கூடவே தான் இருப்பா இல்லையா?
0: யாமினி எப்பவும் நம்ம கூட தாம்மா இருப்பா. காவல் தெய்வமா, அழகின் வடிவா, கருணையின் ஊற்றா, அருளின் ஒளியா, எங்க மகளா, கண்ணின் மணியாக இருப்பாம்மா. உயிருக்கு அழிவில்லை, உடலுக்கு தான் அழிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம பொறுத்தவரை உயிரானது எங்கேயோ பறந்து போயிடுச்சு. யாமினியின் அங்கத்தின் ஒரு பாகம் ஏ மக சாருமதியின் கண்களா ஒளிரும், சாருமதியின் கண்களா ஒளிரும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என் கண்ணில் பாவை என்றோ நாடகம். ஆசிரியர் அவிநாசி முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பாத்திரங்களானோர் கந்தையாவாக என் சுப்பிரமணியன், உதயணனாக ஆர் வெங்கடேசன், சாருமதியாக சித்ரா சுப்பிரமணியன், கமலமாக ஜி ராஜேஸ்வரி, உதயணன் தந்தையாக பி குமாரசாமி, உதயணனின் தாயாக என் பி சீதாலட்சுமி, சிறுமி யாமினியாக ஆர் சௌந்தர்யா ஆகியோர். நாடக ஆக்கம் நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம்.
1: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.
0: படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 9:56. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இடம்பெறும்.

0: சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

நிலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு,

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை

தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: உண்மையா பயனுள்ளதா
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02-8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 11 மணி, நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க, ஈத்துவக்கும் இன்பம் வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேனி வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம் வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, பார்க்கின்சன் நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்கள், நாகசுதர இசை கேட்கலாம். கோவிலூர் கேவி பழனிவேல் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தர் செந்தில்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. பகல் 12 மணிக்கு சின்பா என்றொரு செவிலித்தாய் நாடகம், எழுத்தாக்கம் ஜி நாகதேவன் அவர்கள் இந்நாடகத்தில் பங்கேற்போர். ஜே ஃபெமினா, ஆர் சுப்பிரமணியம், எஸ் சாந்தி, ஜி வாசுதேவன், மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எஸ் சரவணன், டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்களின் பாட்டு, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சம் கர்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தமிழை கற்றுக்கொள்வதும் மற்றும் எழுதுவதும் எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 இன்று மினியவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, மத்தி மத்தி ஹிம்லோகோ சேதா முக்தஹலி நேபாள் மொழி பாடல், ஏற்றியவர் ருத்ரா பௌத்தியால் அவர்கள். சென்னை அஞ்சல் 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல் 3:10 வாராந்திர பராமரிப்பு காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் 3:10 முதல் மாலை 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடரும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது கிளி என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை, 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள்.

குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பி சுதாகர் ராவ் அவர்களின் உரை தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னீர்செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 முதல் 9:30 வரை ஸ்பாட்லைட் டெல்லி என்றால் 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10 மணி முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி என்றல், 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையின் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, 7:09, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

சார் கேட்குதா கேட்குதா? ஓகேவா? டெஸ்டிங் ஓகே.